நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். ஆகாஷவாணி புதுச்சேரி சகவரிடம் 1948 ஜேஷ்ட மாதம் முதல் நாள் 2026 ஆண்டு மே திங்கள் 22 தேதி இன்று வெள்ளிக்கிழமை 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையில் இன்றைய காலை ஒலிபரப்பு தொடங்குகின்றது. நேரம் 5 மணி 49 நிமிடம் 48 நொடி.

ஆகாஷவாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரசைதா நாளொரு குரல். என்பு இலதனை வெயில் போல காயுமே அன்பு இலதனை அறம். அன்புடைமை என்னும் அதிகாரத்தில் அமைந்த இந்த குரட்பாவின்

பொருள், எலும்பு இல்லாத உடம்போடு வாழும் புழுவை வெயில் காய்ந்து வருத்துவது போல அன்பு இல்லாத உயிரை அறம் வருத்தும். ஆம் நேயர்களே, எலும்பு இல்லாத உடம்போடு வாழும் புழுவை வெயில் காய்ந்து வருத்துவது போல அன்பு இல்லாத உயிரை அறம் வருத்தும். செய்நறி போதாரின் கூற்றல்லவா இது. 77வது குரட்பா மீண்டும் நம் நினைவிற்கு. என்பு இலதனை வெயில் போல காயுமே, அன்பு இலதனை அறம். நேர்களை, நமது நிலையம் இன்று வழங்க உள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பு. இன்று காலை 6:10 இணைத்தானம் நல்லவே கேட்க. வாடிய பயிரை கண்டு வாடிய மகான். வழங்குபவர் முனைவர் எஸ் மகாதேவன் அவர்கள். படைப்பு ஆகாஷவாணி திருநெல்வேலி. நிகழ்ச்சி சென்னையிலிருந்து அஞ்சலாகும். 6:15 தெய்வீக ராகம். 6:35 உழவர்களுக்கான செய்திகள். இதில் நெற்பயிரில் இலை வண்ண அட்டை மூலம் தழைச்சத்து உரமிடுதல் குறித்து காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். இதில் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை செந்தில்குமார் அவர்களும், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோரும் பங்கேற்கின்றனர். 6:45 மாநில செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். 6:55 சூழல் அறிவோம். சுற்றுச்சூழல் மற்றும் அதை பாதுகாக்க வேண்டியதன் முக்கியத்துவம். வாசிப்பவர் முனைவர் ஏ சண்முகம் அவர்கள். 7:00 புதுவை புதுமை. இதில் சிந்தனை மலர். 7:02 வாழ்விக்கு வந்த காந்தி. அண்ணலின் சத்திய சோதனை நூலிலிருந்து ஒரு பகுதி. வாசிப்பவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். 7:25 நலமாய் வாழ. உயர் இரத்த அழுத்த பரிசோதனைகள் குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையின் பொது மருத்துவத்துறை பேராசிரியர் டாக்டர் பாலமுருகேசன் அவர்கள். 7:30 இன்று ஒரு தகவல். வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கொச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 நகருலா. 8:20-8:30 தகவல் தளம். 8:45 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சியில் வானொலியும் நானும் தொகுப்பு நிகழ்ச்சி. படைப்பு ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி. நிகழ்ச்சி சென்னையிலிருந்து 9:00 அரங்கிசை. வடலூப்பா எஸ் ஆனந்தன் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம். மங்களம் எம் கே ஆசான் அவர்கள் தவில். நிகழ்ச்சி சென்னையிலிருந்து அஞ்சலாகும். காலை 10:02 கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர்விருப்பம். 11:02 இலக்கியம் பேசுவோம். தெரிஞான சம்மதரின் வாழ்வும் வாக்கும் குறித்து சிதம்பரம் ஜே ராகவன் அவர்கள் பங்கேற்கும் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை செந்தில்குமார் அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி புதுச்சேரி. பகல் 12:00 சந்தோஷம் நமக்குள்ளே நாடகம். எழுத்தாக்கம் ஆர் ராஜரத்னம் அவர்கள். அமைப்பு மயிலாடுதுறை செந்தில்குமார் அவர்கள். 12:30 பன்னிசை மாலை. மதுரைய சுவாமிநாதன் அவர்கள் பாடியுள்ள அருணகிரிநாதர் திருப்புகழ் கேட்கலாம். 12:50 புதின பக்கங்கள். ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள் புதின தொடர். வாசிப்பவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள். 1:00 மகளிர் நேரம். எழுத்தாளர் பட்டம்மாள் அவர்களுடன் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் ஆர் ஜே ஆஷா அவர்கள். இந்த இரு நிகழ்ச்சிகளும் 102.8 FM ரெயின்போ புதுவையிலும். பிற்பகல் 2:15 என்றும் இனியவை. 2:35 சேர்ந்திசை பாடற் பயிற்சி நிகழ்ச்சி சென்னையிலிருந்து. 2:55 வானிலேறைக்கு சென்னையிலிருந்து. நேர்களே, நமது முதன்மை அலைவரிசையின் வாராந்திர பராமரிப்பு பணிகள் காரணமாக பிற்பகல் 3:10 முதல் மாலை 5:00 வரை ஒலிபரப்பு தற்காலிகமாக நிறுத்தப்பட்டு மீண்டும் மாலை 5:00 ஒலிபரப்புகள் தொடங்கும். மாலை 5:00 பொன் மாலை பொழுது ராஜா என தொடங்கும் பாடல்களை கேட்கலாம். 5:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதன நிகழ்ச்சி இடம்பெறும். 6:00 திரையிசை. 6:20 மனோரஞ்சிதம். 7:00 முதல் 7:15 வரையிலும் பின்னர் 8:00 முதல் 8:58 வரையிலும் திரையிசை. 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 உழவர் உலகம். உழவருடன் சந்திப்பு. கடலூர் மாவட்டம் காட்டு மன்னார் கோயில் வட்டம் வடமூர் விவசாயி எஸ் ரங்கநாயகி அவர்களுடன் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை செந்தில்குமார் அவர்கள். தொடர்ந்து நாட்டுப்புற பாடல் பண்ணை செய்தி ஆகியவை கேட்கலாம். 9:15 ஸ்பாட்லைட் டெல்லியிலிருந்து.
9:30 சங்கீத வானிலை, 10 மணிக்கு தென்மழை, 11 மணிக்கு நிகழ்ச்சி நிரல் வானிலை அறிக்கை, 11:10 முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு

கேட்கலாம். 9:15 ஸ்பாட்லைட் டெல்லியிலிருந்து, 9:30 சங்கீத வானிலை, 10 தென்மழை, 11 நிகழ்ச்சி நிரல் வானிலை அறிக்கை, 11:10 முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 6 பிற்பகல் 3 ஆகிய நேரங்களில் ஹிந்தியிலும், காலை 6:05, 8:15 பிற்பகல் 2:03, 9:15, 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்தி அறிக்கைகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். காலை 7:15, பகல் 12:40, 7:15 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலி மண்டல செய்தி பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 8:10, 11:00 ஆகிய நேரங்களிலும், 8:58 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். 102.8 FM ரெயின்போ புதுவையில் காலை 7:30 வணக்க மகளிர், 8:20, 8:30 நம்ம புதுவை நேரலில் இணைகிறார் ஆர்ஜே அன்பரசு. 8:58 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கச்சு கோ சுவாமிநாதன் அவர்கள். 9:02 இணையவழி நேயர் விருப்பம், 10:02 கெட் செட் கோ கேம் ஷோ, 11:02 மெலடி மேஜிக், பகல் 12:02 வரலாற்றில் இன்று, 2:15 காலத்தை வென்ற கானங்கள், பிற்பகல் 3 ஹலோ டாக்டர். நேரலையில் காலநிலை மாற்றங்களால் ஏற்படும் காய்ச்சல் குறித்து விளக்கம் அளிக்கிறார் தமிழ்நாடு அரசு மருத்துவ பணி ஓய்வு பெற்ற இணை இயக்குநர் டாக்டர் பி மனோகரன் அவர்கள். 4 கட் கேமரா ரோலிங் காமெடி ஷோ நேரடி நிகழ்ச்சி. 5 அலையோடு விளையாடு நேரலையில் இணைகிறார் ஆர்ஜே ஆந்த்வான். 6:20 முதல் 7 வரையிலும், 7:02 முதல் 7:15 வரையிலும், 7:25 முதல் 8 வரையிலும் மனம் விரும்புதே தொலைபேசி வழி நேயர் விருப்பம். நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் ஹிந்தியிலும், அதனை அடுத்து ஆங்கிலத்திலும் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும்.

0: ஆகாஷ்வாணி, நேரம் 6:10.
1: இணைத்தானும் நல்லவை கேட்க வாடிய பயிரை கண்டு வாடிய மகான் எனும் தலைப்பில் சிற்றுரை வழங்குகிறார் முனைவர் எஸ். மகாதேவன் அவர்கள்.
2: ஞானப்பசிக்கு ஆன்மீக அமுதை வழங்கிய அருளாளர்களுக்கு மத்தியிலே வாடிய பெயரை கண்டபோதெல்லாம் வாடி சக மனிதர்களின் வயிற்று பசி கண்டு வாடிய வள்ளல் பெருமான் மிகச்சிறந்த சமூக சீர்திருத்த தலைவராக அமைகிறார். 150 ஆண்டுகளுக்கு முன்பு வடலூரில் அவர் உருவாக்கிய சத்திய தர்மசாலை உலக வரலாற்றிலே குறிப்பிடத்தக்க நிகழ்வாக திகழ்ந்து கொண்டே இருக்கிறது. பசியின் கொடுமையை மணிமேகலை காப்பியத்திற்கு பின்பு வள்ளலாரைப் போல வேறு யாரும் அழுத்தமாக சொன்னதே இல்லை. எல்லா உயிர்களிடத்தும் இரக்கமும் ஆன்மநேய உணர்வும் கொண்டு வள்ளலார் வலியுறுத்திய உயர் அறங்கள் வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடிய நெறியாக இன்றைக்கு உலகை காத்து கொண்டிருக்கிறது. அன்புதானே இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் ஆட்டி படைக்கக்கூடியது. அந்த அன்பை அப்பா நான் வேண்டுதல் கேட்டருள் புரிய வேண்டும். நான் உன்னிடம் ஒரே ஒரு தவம்தான் கேட்கிறேன், ஆறுயிருக்கெல்லாம் நான் அன்பு செய்ய வேண்டும் என்று பாடினார். மனிதர்களுக்கு மட்டுமல்லாமல் சக உயிர்களுக்கு அன்பு செலுத்த வேண்டும் என்கிற அவருடைய உயரிய நெறி இன்றைய காலகட்டத்துக்கு தேவையான நெறி. வள்ளலார் ஜீவகாரண்ய ஒழுக்கத்தை கடைபிடித்தார். பசி, கொலை, பிணி, தாகம், எளிமை, பயம், இச்சை என்பவைகளால் இந்த உலகம் எப்படி இருக்கிறது பாருங்கள் என்று அவர் சொல்லியிருக்கிறார். இந்த பசியினுடைய கொடுமையை அவரைப் போல வேறு யாரும் சொன்னதே இல்லை. பசி நீக்கலும் கொலை நீக்கலும் பர சீவகாருண்யம் ஆதலால் அதை நான் சிறப்பாக கருதுகிறேன் என்று ஜீவகாரண்ய ஒழுக்கத்தினுடைய முதற் பகுதியிலே வள்ளலார் விளக்குகிறார். பசி இல்லாவிட்டால் மக்கள் ஒருவரை ஒருவர் எதிர்பார்க்க மாட்டார்கள். அப்படி இல்லாத போது மக்கள் ஒருவருக்கொருவர் உதவ மாட்டார்கள். அப்படி இல்லை என்றால் மனிதநேயம் இல்லாமல் போய்விடும் என்று வள்ளலார் கருதினார். அந்த பசியை போக்கக்கூடிய வழியை நாம் கருத வேண்டும் என்று அவர் ஒரு கொள்கையை முன்வைத்தார். பசி ஏழைகளின் உடலில் பற்றி எரியும் தீ. பசி ஏழைகளின் அறிவாகிய விளக்கை அணைக்க முயலும் விஷக்காற்று. பசி உச்சி முதல் பாதம் வரை பாய்ந்து உயிரெடுக்கும் கொடிய விஷம். பசி எனும் நோய் கொடியது. அதன் வெம்மை தாங்காதவர்கள் என்ன செய்ய முடியும் என்று கேட்டுவிட்டு வள்ளல் பெருமான் அதற்கு வழியும் சொன்னார். பசியை

0: நீக்க தன்னுடைய வாழ்க்கையையே அர்ப்பணித்தார். வடலூரிலே செய்தும் காட்டினார். ஜீவகாரண்ய ஒழுக்கம் பசியை நீக்குவதாக அமைந்திருக்கின்றது. சக மனிதர்களை அன்பு செய்யக்கூடியதாக அமைந்திருக்கின்றது. அன்பனும் பிடியுள் அகப்படும் அலையே, அன்பனும் குடில் புகும் அரசே, அன்பனும் வலைக்கு உட்படும் பரம்பொருளே, அன்பனும் கரத்தமர் அமுதே என்று வள்ளலார் தன்னுடைய வாழ்க்கை முழுக்க சொல்லிக்கொண்டே இருந்தது. அதுதான் வள்ளலார் அன்பின் வடிவத்திலே இறைவனை கண்டார். வள்ளலார் அன்பின் பிடிக்குள்ளே இந்த உலகத்தை கண்டார். வள்ளலாருடைய நெறி மிகச்சிறந்த நெறி. புண்ணிய பாவங்கள் நம்மை எவ்வாறு வந்தடைகின்றன? மனம், வாக்கு, காயம் இந்த மூன்றால் புண்ணியமும் பாவமும் நம்மை வந்தடைகின்றது என்று சொன்ன வள்ளலார், அந்நியருடைய சொத்தை கிரகிக்க நினைத்தல் தவறு என்று சொன்னார். அந்நியருக்கு தீங்கு செய்ய நினைத்தல் தவறு என்று சொன்னால், முடியாத காரியங்களை நினைத்து அந்த காரியத்தை செய்வதற்காக நம்முடைய வாழ்க்கையை முடித்தல் தவறு என்று சொன்னார். வள்ளலாருடைய நெறி அற்புதமான நெறி. அவருடைய நெறி வாழ்வியல் நெறி. அவருடைய நெறி சக மனிதர்களுக்கு அன்பு பாராட்டும் நெறி.
1: இணைத்தானும் நல்லவை கேட்க கேட்டீர்கள். வழங்கியவர் முனைவர் எஸ் மகாதேவன் அவர்கள். படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம்.

பக்தி மார்க்கத்தின் வழி வழிபாடு. காற்றின் அலையில் இணைக்கும் இறைவனின் நாமங்களோடு இது தெய்வீக ராகம். தொடக்கமாக சீர்காழிஜி சிவசிதம்பரம் பாடிய பாடல்.

உலகிற்கு அன்னையாய் விளங்கும் மீனாட்சியை மணக்கண்களில் தோன்றியது பாடல் வழி. நேரம் 6:20:22. அடுத்ததாக ஸ்வரூப் குரலில்.

தோத்திரங்கள் தொடர்ந்தொழிக்க செய்யவும் உலக மக்கள் ஜீவராசிகளுக்கு பரமபிதாவின் ஆசிர்வாதத்தோடு வந்தது பாடல் வழி. அடுத்ததாக எஸ் சரளா குரலில்

0: உருகி வேண்டினோம் இன்று நலன்களும் வளங்களும் பெற. இத்துடன் நிறைவு பெற்றது தெய்வீக ராகம். நேர்களை சேவை செய்திகள் பிரிவில் இடம்பெறத்தக்க உங்கள் பகுதி தகவல்களை எங்களுக்கு தெரிவிக்க விரும்பினால் நிலைய இயக்குநர் சேவை செய்திகள் பிரிவு ஆகாஷ்வாணி இந்திரநகர் புதுச்சேரி 6 என்ற முகவரிக்கு அனுப்பலாம். அல்லது aarpandi@gmail.com என்ற மின்னஞ்சலிலும் அனுப்பலாம். ஆகாஷவாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவர செய்த நேரம் 6:35 நிகழ்ச்சி தொடங்கும் முன் விளம்பரம்.
1: அனைவருக்கும் சமூக பாதுகாப்பு அடல் பென்ஷன் யோஜனா மோடிஜியின் தீர்மானம்.
2: யோஜனா உன் நவஜவானோ கே லியே ஹை தாக்கி ஆப் ஜப் 60 சால் கே ஹோங்கே ஆப்கோ கபீ கிசி கே சஹாரே கி ஜரூரத் நா படே ஆப் அப்னா புடாபா பி கௌரவ கே சாத் பிதா சகோ.
1: இந்த திட்டத்தில் ஏற்கனவே 8,85,00,000 பயனாளர்கள் இணைந்துள்ளனர். நீங்களும் 18-40 வயதுக்கு உட்பட்டவராக இருந்தால் மாதாந்திர அடல் பென்ஷனுடன் இந்த திட்டத்தின் 3 உத்தரவாதம் அளிக்கப்பட்ட லாபங்களை பற்றி அறிந்து கொள்ள உங்களது வங்கிக் கிளையை அணுகவும்.
0: இன்று திருவள்ளுவர் ஆண்டு 2057 வைகாசி திங்கள் 8 நாள் வெள்ளிக்கிழமை. உழவர்களுக்கான செய்திகள். நெற்பயிரில் இலைவண்ண அட்டை மூலம் தழைச்சத்து உரம் இடுதல் குறித்து காத்தமுத்து கருத்து முத்துவின் உரையாடல் கேட்கலாம்.

0: கருத்தமுத்து
1: சைக்கிள் வருது, ஓரம்பா ஓரம் ஓரம் ஓரம் ஓரம்.
0: ஏப்பா கருத்தமுத்து நில்லுப்பா நில்லு.
1: இரு கருத்தமுத்து, இது வர வர அர்ஜென்டா போயிருக்கிறேன்.
0: ஏப்பா நில்லுப்பா, என்ன இவ்வளவு வேகமா போயிட்டு இருக்க? நேத்து என்னமோ ரொம்ப ஸ்லோவா போன, இன்னைக்கு இம்மா வேகமா சைக்கிள் மிதிக்கிற.
1: இருப்பா இருப்பா நிக்கிறேன்பா நிக்கிறேன்பா நிக்கிறேன்பா. காத்துமுத்து, என் நெல் வயல்ல பூச்சி அதிகமா அடிச்சு போச்சா?
0: எப்பா பூச்சி அதிகமா அடிச்சு போச்சுன்னா அதுக்கு காலையில எங்க போயிட்டு இருக்க நீ?
1: விவசாய அதிகாரிய பாக்க வேகமா போயிட்டு இருக்க, அவரு வேற வயலுக்கு போறேன்னு சொல்லியிருந்தாரு.
0: எப்பா நான் நேத்தே வயல் சைடு போனேன், வயலு ரொம்ப பச்சையா இருக்குப்பா. அந்த மாதிரி ரொம்ப பச்சையா இருந்ததுனாவே இந்த பூச்சி நோய் தாக்குதல் எல்லாம் அதிகமா இருக்கும்பா.
1: அப்படியா சொல்ற? காத்துமுத்து, நெல் வயலுக்கு உரம் பார்த்ததுன்னு நான் வேற யூரியா ரெண்டு மூட்டை அதிகமா போட்டு விட்டேன்.
0: அதுதான்ப்பா காரணம். ஏப்பா தேவையில்லாம தழைச்சத்து உரத்தை அதிகமாகவும் கொடுக்க கூடாதுப்பா.
1: அப்படியா?
0: ஏன்னா ரொம்ப பச்சை பிடிச்சதுனாலும் பூச்சி நோய் தாக்குதல் அதிகமாயிடும்.
1: பச்சை அந்த தானே நெற்கதிரெல்லாம் நிறைய வரும்
0: அப்படி நீ நினைச்சுக்கிற, அதெல்லாம் கிடையாது.
1: ஓஹோ,
0: நீ அதிகமா உரம் போட்டினா பூச்சி நோய் தாக்குதலும் அதிகமா இருக்கும், அப்புறம் அதுக்கு மருந்து அடிக்கணும், கண்டு முதல்ல அந்த அளவுக்கு இருக்காது.
1: ஓஹோ, சரி காதமுத்த, இதுக்கு என்னதான் வழி? மத்த உரம் எதனா போடணுமா? அதை பத்தின விவரம் தான் சொல்ல.
0: எப்பா தழைச்சத்தை பொறுத்த அளவுக்கு இலை வண்ண அட்டை இத பயன்படுத்தி தழைச்சத்து உரம் போடணும்.
1: என்ன காதமுத்த, சின்ன பசங்க அட்டை பிடிச்சி விளையாடுமா? அது மாதிரி விளையாட்டுக்கு அது மாதிரி சொல்லிக்கிறேன்.
0: எப்பா நெல் பயிர்ல தழைச்சத்து உரத்து மேலாண்மையில

0: ரொம்ப முக்கியம்ப்பா, விவசாயிகள் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம்.
1: அப்படியா சொல்ற?
0: ஆமாப்பா.
1: அதான் காத்தமுத்து, போன வாரம் ட்ரைனிங் சொன்னாங்க, நான் தான் போகாத விட்டுட்டேன். ஒரு சமயம் அன்னைக்கு சொல்லிருப்பாங்களோ?
0: நிச்சயமா எல்லா ட்ரைனிங்லயும் அதிகாரிகள் சொல்லிதான் அனுப்புறாங்க. சரி, இந்த இலை வண்ண அட்டையை பத்தி நான் சொல்றேன், கேளு.
1: சொல்லு காத்தமுத்து.
0: ஒண்ணு இல்லப்பா, பிலிப்பைன்ஸ் நாட்டுல சர்வதேச நெல் ஆராய்ச்சி கழகத்தால இத பரிந்துரை செஞ்சு உலகம் முழுக்க கடைபிடிக்கிறாங்க. தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தால் நடைமுறைப்படுத்தப்பட்ட ஒரு எளிய கருவிப்பா இது. ஒண்ணு இல்லப்பா, வண்ண அட்டை தான். இந்த இலை வண்ண அட்டை ஆறு பாகம் அல்லது நாலு பாகமா பிரிச்சுக்கணும்பா.
1: ஓஹோ, ஏன் காத்தமுத்தா? இந்த மழை பெஞ்சா வானத்துல கலர் கலரா வானவில் வருதா, அது மாதிரி கலரா இல்ல வேற கலரா?
0: எப்பா, அந்த மாதிரி எல்லாம் இல்லப்பா. நம்ம நெல்லு பயிர் பச்சை கலர்ல இருக்கு இல்லையா?
1: ஆமா.
0: அதுல அடர் பச்சையிலிருந்து வெளிர் பச்சை வரைக்கும் அந்த நிறத்தை கொஞ்சம் கொஞ்சமா பிரிச்சுக்கணும்.
1: ஓஹோ,
0: ஆறு அல்லது நான்கு பாகமா பிரிச்சுக்கணும்பா.
1: சரி சரி,
0: இப்ப இந்த கலர்ல அட்டையை தயார் பண்ணிக்கணும். புரிஞ்சு போச்சா?
1: புரிஞ்சுது.
0: இப்ப நாற்று நடவு செய்யப்பட்ட 14வது நாள்ல இருந்து அல்லது விதைப்பா இருந்ததுன்னா 21வது நாள்ல இருந்து பூக்கும் தருணம் வரைக்கும் இதை பயன்படுத்தி நம்ம தழைச்சத்து இடணும்.
1: ஓஹோ,
0: இந்த இலை வண்ண அட்டையை 7 to 10 நாட்கள் இடைவெளியில நாம பயன்படுத்தணும். புரியுதா?
1: புரியுதா காத்தமுத்த? இலை வண்ண அட்டையை பயன்படுத்தணும்னு சொன்ன. நானும் அந்த அடர் பச்சை வெளிர் பச்சை அந்த ஞாபகத்தில இருக்கிறேன். அதனால எப்படி பயன்படுத்தணும்னு சொல்லுப்பா விவரமா.
0: ஒண்ணு இல்லப்பா, இலை வண்ண அட்டை இப்ப ரெடி ஆயிடுச்சு.
1: சரி,
0: இப்ப நம்ம எப்படி பயன்படுத்தணும்னு பாக்கும்போது, நல்ல ஆரோக்கியமான பூச்சி நோய் தாக்காத செடியை தான் நம்ம தேர்வு செய்யணும்.
1: ஓஹோ.
0: ஆமா, ஒவ்வொரு செடியிலையும் முழுவதுமா நல்லா வளர்ந்து விரிந்து காணப்படக்கூடிய அந்த இலை இருக்குல்ல, அதை தேர்ந்தெடுத்து அந்த இலையோடைய நடுப்பாகத்தை இந்த இலை வண்ண அட்டையில் உள்ள அந்த பச்சை நிறத்தோட ஒப்பிட்டு பார்க்கணும். அப்படி கிட்ட வச்சு அப்படி பார்த்தோம்னா, இந்த ஆறு நம்பர் நம்ம வச்சிருக்கோம் இல்லையா, அல்லது நாலு நம்பர் வச்சிருக்கோம் இல்லையா, இதுல எது கூட அது ஒத்து போகுது அப்படிங்கறத நம்ம குறிச்சுக்கணும். இது மாதிரி வயல்ல 10 இடத்துல ஒரு 10 செடிகளை இதே மாதிரி தேர்வு செஞ்சு நம்ம பாக்கணும்பா. புரிஞ்சு போச்சா?
1: புரிஞ்சுது.
0: இப்ப பச்சையத்தோடைய அளவு சராசரி அளவை விட குறைஞ்சு இருந்ததுன்னா, நாம ஒரு ஹெக்டருக்கு 30 to 35 kg தழைச்சத்து, அதாவது யூரியா சத்தை வந்து பயிர்களுக்கு இடலாம். இல்ல இலை வண்ண அட்டையோடைய இந்த பயிருடைய கலர் வந்து அதிகமாவே இருக்கு அப்படின்னா, ஓஹோ தழைச்சத்து அதிகமாவே இருக்கு, நாம இப்ப போட வேண்டாம் அப்படின்னு நம்ம முடிவு செஞ்சுக்கலாம். ஆனா இந்த அட்டைய வந்து அந்த இலை கூட ஒட்டி நம்ம பாக்குறோம் இல்லையா, ஒன்னா இருக்கான்னு, அப்ப சூரிய வெளிச்சம் டைரக்டா அந்த இலை மேல படாத மாதிரி பாத்துக்கணும். அந்த வண்ண அட்டையிலையும் படாத மாதிரி பாத்துக்கணும். இதுக்கு நம்ம என்ன செய்யணும்னா, முடிஞ்ச வரைக்கும் கால நேரத்திலேயே எடுக்கணும். கொஞ்சம் வெயில் ஏறி போச்சுன்னா, நாம உடம்பு பகுதி அதாவது முதுகு பக்கம் சூரியன் இருக்கிற மாதிரியும் நாம மறைச்சு நின்னு அந்த இலைகிட்ட இந்த வண்ண அட்டையை கொண்டு போய் பாக்குற மாதிரியும் வச்சுக்கணும்.
1: ரெண்டும் ஒத்து போதான?
0: ஆமாப்பா. இப்படி நம்ம கண்டுபிடிச்சு அதுக்கு தகுந்த மாதிரி உரம் போடலாம். இதுல நன்மைகள் அப்படின்னு நீ கேப்பன்னு பார்த்தா அதை கேட்க மாட்டேங்கிறியா?
1: ஆமா காத்தமுத்த, இதனால என்ன நன்மைகள் நமக்கு கிடைக்கும்?
0: முதல்ல வந்து நீ உர செலவை குறைச்சிக்கலாம்.
1: சரி,
0: இந்த இலை வண்ண அட்டைய கையாள்றது ரொம்ப எளிது.
1: ஆமா,
0: எங்க வேணாலும் எடுத்துட்டு போலாம். அப்புறம் அதிகாரிகளுடைய உதவி இன்றிய நாமளே கணக்கீடு செஞ்சு தேவையான தழைச்சத்தை கொடுக்கலாம்.
1: நான் உட விவசாய ஆபீசருக்கு போன் பண்ணியா, எவ்வளவு யூரியா போடணும் எவ்வளவு உரம் போடணும் நான் போன் பண்ணி கேப்பேன்.
0: எப்பா, நீ கேக்குறது வந்து தப்பு கிடையாது, ஆனா இந்த இலை வண்ண அட்டை இருந்ததுன்னா நீயே முடிவெடுக்கலாம்னு சொல்ல வந்த. புரியுதா?
1: கரெக்டா சொன்ன.
0: உரம் வீணாவதையும் நம்ம தவிர்க்கலாம். ஏன்னா தேவையான அளவு மட்டுமே நம்ம போடும் போது பணமும் மிச்சம், பூச்சி நோய் தாக்குதலும் இருக்காது. அப்புறம் அளிக்கப்படக்கூடிய அந்த உரம் பயிருக்கு முழுமையா கிடைக்கும். அப்ப தழைச்சத்தோடைய பயன்பாடானது மேம்படுது. இப்படி எல்லாம் இருக்குதுப்பா. இதுல முக்கியமான இன்னொரு விஷயம் என்னன்னா, தழைச்சத்துக்கு மட்டும்தான் இந்த இலை வண்ண அட்டை.
1: சரி,
0: மற்ற முக்கிய சத்துக்களான அதாவது மணிச்சத்து, சாம்பல் சத்து, அப்புறம் துத்தநாக சத்து, இதெல்லாம் இருக்குது இல்லையா, இதுக்கு மண் பரிசோதனை செஞ்சு அதனுடைய அடிப்படையில தான் நாம உரம் போடணும். அதிகாரிகள்ட்ட

0: நம்ம கேட்டுக்கணும்.
1: ஓ, அது மண்வள அட்டையோ?
0: எப்பா அது மண்வள அட்டைன்னு ஒன்னு
1: இருக்குது,
0: அது நீங்க மண்ண பரிசோதனை செஞ்ச பிறகு அவங்க கொடுப்பாங்க, அதுபடியும் நீ உரம் போட்டுக்கலாம். புரிஞ்சு போச்சா?
1: நல்லா புரிஞ்சது காத்த முத்த.
0: இருந்தாலும் உன் பயிர்ல இப்ப பூச்சி அடிச்சு போச்சு.
1: ஆமா,
0: இத கண்ட்ரோல் பண்றதுக்கு என்ன வழியோ அதையும் அதிகாரிகள்ட்ட கேட்டு செய்ய.
1: சரி சரி.
0: எதிர்காலத்துல இலை வண்ணாட்டைய பயன்படுத்தி இந்த தழைச்சத்தை வந்து தேவையான அளவு போட்டு நாமும் லாபடையணும், சுற்றுச்சூழலுக்கும் பாதிப்பு இல்லாத வகையில நம்ம செய்யணும்.
1: ஆமா காத்த முத்து, கரெக்டா சொன்ன.
0: சரி சரிப்பா, நான் கலட்டுமா?
1: காத்த முத்த, நில்லு நில்லு காத்த முத்த.
0: சொல்லுப்பா காத்த முத்த.
1: போன வாரம் விவசாய பண்ணைக்கு போனேன், பூச்செடி 4-5 வாங்கிட்டு வந்தேன். உனக்காக இந்த பூச்செடி நீங்க எட்டுன்னு வந்த குடுக்கறதுக்கு.
0: ஓஹோ, வாடா மல்லிப்பா. அது
1: எப்படி காத்த முத்த கரெக்டா சொன்ன?
0: எப்பா, நாம சின்ன பிள்ளை எல்லாம் இருக்கும் போது எல்லாரும் வீட்டு வாசல்லையும் இந்த வாடாமல்லி செடியை வளர்ப்பாங்க.
1: ஆமா காத்த முத்து, அழகா இருக்கும். நம்ம கூட கிளி கிளி குடிச்சு விளையாடுவோமே.
0: ஆமாப்பா, பூவை பார்த்தாவே ரோஸ் கலர்ல அழகா இருக்கும்பா,
1: கொத்து கொத்தா காய்ச்சிருக்கும்.
0: ஆமாப்பா, தோல்ல ஏற்படக்கூடிய சுருக்கம், தோல் பராமரிப்பு, ஆஸ்துமா, இதுக்கெல்லாம் நல்ல ஒரு நிவாரணிப்பா இந்த வாடாமல்லி. இதெல்லாம் இப்ப மறந்துட்டு வராங்க.
1: ஆமா,
0: ஞாபகப்படுத்துற மாதிரி அந்த செடியை கொண்டு வந்து ஏன்ட்டியே குடுக்கறியப்பா.
1: ஆமா காத்த முத்து, வீட்டுல வளர்த்து பாரு, ரொம்ப அழகா இருக்கும்.
0: நிச்சயமா என் வீட்டு வாசல்ல வாடாமல்லிய நான் வளர்க்க போறேன்.
1: ஆமா,
0: உன் ஞாபகத்தமா இந்த செடிய பாக்குறப்பெல்லாம் உன்னை பத்தி நினைச்சுக்கோம்பா.
1: சரி காத்த முத்த.
0: சரிப்பா, நான் கிளம்புறேன்பா,
1: பாத்து போயிட்டு வா.
2: ஒளிபரப்பான நிகழ்ச்சி உழவர்களுக்கான செய்திகள். இதில் நெற்பயிரில் இலைவண்ண அட்டை மூலம் தழைச்சத்து உரமிடுதல் குறித்து காத்தமுத்து கருத்துமுத்துவின் உரையாடல் கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் மாநில செய்திகள். சென்னையிலிருந்து அஞ்சலாகும். வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். இந்தியா வந்துள்ள சைப்ரஸ் அதிபருடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று இருதரப்பு பேச்சுக்கள் நடத்துகிறார். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் திரு வன்னியரசு, இந்திய யூனியன் முஸ்லீம் லீகின் திரு ஷாஜஹான் ஆகியோர் இன்று தமிழக அமைச்சர்களாக பதவியேற்கிறார்கள். வேலைவாய்ப்பு செயலி தொடர்பான புகார்களுக்கு விரைவில் தீர்வு காணப்படும் என்று மாநில அமைச்சர் திரு முகமது பர்வாஸ் தெரிவித்துள்ளார். நாமக்கல், சேலம் உள்ளிட்ட 6 மாவட்டங்களில் இன்று இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் குஜராத் அணி 89 ரன் வித்தியாசத்தில் சென்னை அணியை வென்றது. இனி விரிவான செய்திகள். இந்தியா வந்துள்ள சைப்ரஸ் அதிபர் நிக்கோஸ் கிறிஸ்டடியூலிடிஸுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று இருதரப்பு பேச்சுக்கள் நடத்துகிறார். நேற்று புதுதில்லி வந்தடைந்த சைப்ரஸ் அதிபரை மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை இணையமைச்சர் திரு அஜய் டாம்டா வரவேற்றார். சைப்ரஸ் அதிபருடனான பேச்சுக்களின் போது பல்வேறு துறைகளில் பரஸ்பரம் இரு நாடுகளுக்கும் பலனளிக்கக்கூடிய வகையில் நல்லுறவுகளை மேம்படுத்துவது குறித்து பிரதமர் விரிவான ஆலோசனை நடத்த இருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். வர்த்தகம், முதலீடு, தொழில்நுட்பம், கலாச்சாரம், போக்குவரத்து, செயற்கை நுண்ணறிவு, ஆராய்ச்சி உள்ளிட்ட பல்வேறு துறைகள் தொடர்பாக பேச்சுக்கள் நடத்தப்படும் என்று அவர் மேலும் கூறினார். இதைத் தொடர்ந்து இரு நாடுகளுக்கும் இடையே பல்வேறு ஒப்பந்தங்கள் பரிமாறிக்கொள்ளப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தின் புதிய அமைச்சர்களாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் திரு வன்னியரசும், இந்திய யூனியன் முஸ்லீம் லீகின் திரு ஷாஜஹானும் இன்று பதவியேற்கிறார்கள். சென்னையில் உள்ள மக்கள் மாளிகையில் காலை 10 மணிக்கு நடைபெறும் நிகழ்ச்சியில் முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் முன்னிலையில் அவர்களுக்கு ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் பதவிப்பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைக்கிறார். தமிழக அமைச்சரவை நேற்று 23 அமைச்சர்களுடன் விரிவாக்கம் செய்யப்பட்ட நிலையில் காங்கிரஸ் கட்சியின் 2 பேர் அமைச்சர்களாக பதவியேற்றனர். இந்நிலையில் விடுதலை சிறுத்தைகள், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் ஆகிய கட்சிகளின் சார்பில் தலா 1 அமைச்சர் பதவியேற்க உள்ளனர். முன்னதாக இந்த 2 கட்சிகளும் அமைச்சரவையில் இடம்பெறுவது என முடிவு செய்து அறிவித்தன. சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் தலைவர் திரு காதர் மொய்தீன், கட்சியின் ஆலோசனைக் கூட்டத்தில் தாவேக்க அமைச்சரவையில் இடம்பெறுவது என முடிவெடுக்கப்பட்டதாக கூறினார். இதேபோல் விடுதலை சிறுத்தை கட்சித் தலைவர் திரு திருமாவளவன் அமைச்சரவையில் தமது கட்சி இடம்பெறும் என்றும், திண்டிவனம் தொகுதி உறுப்பினர் திரு வன்னியரசு அமைச்சர் பதவிக்கு பரிந்துரை செய்யப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்தார். இன்று பதவியேற்கும் 2 அமைச்சர்களையும் சேர்த்து தமிழக அமைச்சரவையில் மொத்த அமைச்சர்களின் எண்ணிக்கை 35 உயரும். வேலை வாய்ப்பு குறித்த செயலியில் உள்ள குறைகள் விரைவில் சரி செய்யப்படும் என்று மாநில தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு முகமது பர்வாஸ் தெரிவித்துள்ளார். அமைச்சராக பொறுப்பேற்ற பின்னர் நேற்று கிண்டியில் உள்ள வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித்துறை இயக்குநர் அலுவலகத்தில் துறை அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்திய பின்னர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இதனை தெரிவித்தார்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது பிரதமரின் 5 நாடுகள் அரசுமுறை பயணம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: தமிழகத்தில் நாமக்கல், சேலம் உள்ளிட்ட 6 மாவட்டங்களில் இன்று இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மத்திய வங்கக்கடல் பகுதியில் இருந்து தமிழகம் வரையிலான தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவும் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பாதை காரணமாக வேலூர், திருப்பத்தூர், தருமபுரி, கிருஷ்ணகிரி ஆகிய மாவட்டங்களிலும் இன்று இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மைய அறிக்கை தெரிவிக்கிறது. தமிழகத்தின் உள் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும், கடலோர மாவட்டங்களில் இயல்பை விட 3 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை அதிகரிக்கக்கூடும் என்றும் அந்த மையம் கூறியுள்ளது. சென்னையில் அடுத்த 2 நாட்களுக்கு வெப்ப அலை வீசக்கூடும் என்றும், அதிகபட்ச வெப்பநிலை 41 முதல் 42 டிகிரி செல்சியஸ் வரை பதிவாகக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே காஞ்சிபுரம் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் நேற்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்தது. ஓரிக்கை, செவிலிமேடு, ஸ்ரீபெரும்புதூர், ஒரகடம், உத்தரமேரூர் உள்ளிட்ட பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கும் மேலாக பெய்த மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவுகிறது. கைபேசிகள் திருடு போனால் வாடிக்கையாளர்கள் மேற்கொள்ள வேண்டிய செயல்பாடு குறித்து வேலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் திரு சிவராமன் விளக்கம் அளித்துள்ளார். சத்துவாச்சாரியில் நேற்று மீட்கப்பட்ட 56 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 284 செல்போன்களை உரியவர்களிடம் ஒப்படைத்த பின் எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இதனை தெரிவித்தார்.
2: காணாம போன மொபைல் ஃபர்ஸ்ட் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். கம்ப்ளைண்ட் கொடுத்த பிறகு சிஎஸ்ஆர் கொடுப்பாங்க. சிஎஸ்ஆர் கொடுத்த பிறகு இந்த சிஇஐஆர்ன்ற ஒரு போர்ட்டல் இருக்கு, அதில் வந்து பேசிக்கான டீடைல்ஸ் வந்து நம்ம கொடுக்கணும். இப்போ ஐஎம்ஏ நம்பர்ஸ், அப்புறம் யூசர் டீடைல்ஸ் இதெல்லாமே கொடுக்கணும். அதை கொடுத்துட்டு பிறகு வேற ஒரு சிம் கார்டு அந்த போனை போட்டால் கூட நமக்கு வந்து அலர்ட் ஒன்று வந்துடும். இந்த மாதிரி ப்ராசஸை ட்ரேஸ் பண்ணிட்டு தான் இப்போ எல்லாருக்குமே அதை நம்ம வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணியிருக்கோம். திடீர்னு ஒரு 10 லட்சம் ரூபாய் எங்களோட அக்கௌண்ட்லேருந்து போயிருச்சுன்னா, நீங்கள் 1930 கால் பண்ணி உங்கள் டீடைல்ஸ் கொடுத்தீங்கன்னா அந்த அக்கௌண்ட் வந்து ஃப்ரீஸ் ஆயிடும். ஃப்ரீஸ் ஆகிட்டு பிறகு வேற வேற லேயர்ஸோ இல்லைனா ஒரு ஏடிஎம்ல போயிட்டு அவங்களால எடுக்க முடியாது. இன்னும் ஈஸியாக நம்ம ரெக்கவரி பண்ணி நம்ம கொடுத்துடலாம். அதனால ஃபர்ஸ்ட் உங்களுக்கு அவேர்னஸ், ரெண்டாவது ஒரு குற்றம் நடந்துட்டா கூட வித்தின் 24 ஹவர்ஸ் தான் ப்ரிஃபர்டு. செகண்ட் ஹேண்ட் மொபைல் ஃபோன்ஸ் இதுவுமே அவாய்ட் பண்ணுங்க.
0: நீலகிரி மாவட்டத்தில் கோடை விழாவை ஒட்டி மலைப்பயிர்கள் கண்காட்சி இன்று தொடங்குகிறது. இதையொட்டி கடல் சார்ந்த பல்வேறு உருவ அமைப்புகள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: நீலகிரி மாவட்டத்தில் ஆண்டுதோறும் கோடை விழாவை முன்னிட்டு சுற்றுலாப் பயணிகள் மற்றும் பொதுமக்கள் கண்டு ரசிக்க பல்வேறு கண்காட்சிகள் தோட்டக்கலைத்துறை சார்பில் நடைபெறுகிறது. இதன் ஒரு பகுதியாக குன்னூர் காட்டேரி பூங்காவில் பல்வேறு அம்சங்களுடன் 2வது மலைப்பயிர்கள் கண்காட்சி இன்று துவங்கி 24ஆம் தேதி வரை 3 நாட்கள் நடைபெறவுள்ளது. இதில் கடலோர பகுதியை கருப்பொருளாக கொண்டு கடல் சார்ந்து வாழும் மீனவ பெண்களின் முக்கியத்துவத்தை பறைசாற்றும் விதமாக கடல்சார் வாழ்வியல் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. தேயிலை, காப்பி, தென்னை, நுங்கு, பாக்கு உள்ளிட்ட 10 வகை பயிர்களை கொண்டு நங்கூரம் மற்றும் தடுப்பு, சங்கு, கலங்கரை விளக்கம் மற்றும் படகில் மீனவ பெண் மற்றும் கடல் சார்ந்த பல்வேறு சிறப்பு உருவ அமைப்புகள் அமைக்கப்பட்டுள்ளது. உதகையிலிருந்து சரவணன்.
0: இதேபோல் சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் கோடை விழா மற்றும் மலர் கண்காட்சி இன்று தொடங்குவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
4: 49வது ஏற்காடு கோடை விழா மற்றும் மலர் கண்காட்சி இன்று காலை 11 மணி அளவில் தொடங்குகிறது. சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் தோட்டக்கலைத்துறையின் சார்பில் ஏற்காடு அண்ணா பூங்காவில் 2 லட்சம் கொய்மலர்களை கொண்டு மலர் கண்காட்சி மற்றும் பல கண்காட்சி, காய்கறி கண்காட்சி நடைபெறுகிறது. குறிப்பாக விவசாயம் காப்போம் என்ற கருத்தினை மையமாக கொண்டு காளை மாடு, கன்றுக்குட்டியுடன் கறவை பசு, முயல், வாத்து, ஆடு, நாய், கோழி, சேவல் உள்ளிட்ட வடிவமைப்புகள் வண்ண மலர்களை கொண்டு அமைக்கப்பட உள்ளது. இதேபோன்று சுற்றுலா பயணிகளை ஈர்க்கும் வகையில் 30,000க்கும் மேற்பட்ட தொட்டிகளில் வண்ண மலர்கள் காட்சிப்படுத்தப்பட உள்ளன. ஏற்காடு கோடை விழாவின் போது படகு இல்லம், அண்ணா பூங்கா, தாவரவியல் பூங்கா உள்ளிட்ட பொதுமக்கள் அதிகம் கூடும் இடங்களில் சுற்றுலா பயணிகளுக்கு போதிய அளவிலான குடிநீர் வசதி, வாகன நிறுத்துமிடங்கள், குப்பை தொட்டிகள் மற்றும் கழிப்பிட வசதிகள் செய்யப்பட்டுள்ளன. சேலத்தில் இருந்து விஜயகுமார், குணசேகரன்.
0: இருவரி செய்திகள். எபோலா வைரஸ் தொற்று பாதிப்பால் இம்மாதம் 28ஆம் தேதி புதுதில்லியில் நடைபெற இருந்த இந்தியா ஆப்பிரிக்கா அமைப்பின் உச்சி மாநாடு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. ஆப்கானிஸ்தானில் பாகிஸ்தான் நடத்தி வரும் தாக்குதல்களுக்கு ஐநா சபையில் இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது. இந்திய நிறுவனங்களின் வெளிநாட்டு முதலீடு கடந்த ஏப்ரல் மாதத்தில் 324,000 கோடியாக அதிகரித்துள்ளது. கேரள சட்டப்பேரவைத் தலைவர் பதவிக்கான தேர்தல் இன்று நடைபெறுகிறது. நீட் வினாத்தாள் வெளியான விவகாரம் தொடர்பான வழக்கில் மகாராஷ்டிர மாநிலம் லத்தூரைச் சேர்ந்த டாக்டர் மனோஜ் சிரூரை சிபிஐ அதிகாரிகள் கைது செய்துள்ளனர்.

0: பத்தாம் வகுப்பு தேர்வு எழுதிய மாணவர்கள் இன்று முதல் தற்காலிக மதிப்பெண் சான்றிதழை பெற்றுக் கொள்ளலாம் என்று மாநில அரசு அறிவித்துள்ளது. நாட்டில் எரிபொருள் தட்டுப்பாடு ஏதுமில்லை என்று இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் தெரிவித்துள்ளது. வைகாசி விசாகத்தை முன்னிட்டு மதுரை திருப்பரங்குன்றம் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் ஆண்டுதோறும் 10 நாட்கள் நடைபெறும் வசந்த உற்சவம் நேற்று தொடங்கியது. சென்னை மாநகர காவல்துறை ஆணையராக திரு அமல்ராஜ் நியமிக்கப்பட்டுள்ளார். விளையாட்டுச் செய்திகள். IPL கிரிக்கெட் போட்டியில் குஜராத் அணி 89 ரன் வித்தியாசத்தில் சென்னை அணியை வென்றது. அகமதாபாத்தில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் முதலில் விளையாடிய குஜராத் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 4 விக்கெட் இழப்புக்கு 229 ரன் குவித்தது. தொடக்க ஆட்டக்காரர்கள் சாய் சுதர்ஷன் 84 ரன்னும் சுப்மன் கில் 64 ரன்னும் சேர்த்தனர். ஜோஸ் பட்லர் 57 ரன் எடுத்து ஆட்டம் இழக்காமல் இருந்தார். 230 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய சென்னை அணி 13.4 ஓவரில் 140 ரன்னுக்கு ஆட்டம் இழந்தது. தேனியில் நடைபெற்ற அகில இந்திய அளவிலான கூடைப்பந்து போட்டியில் சென்னை இந்தியன் வங்கி அணி வெற்றி பெற்று 3வது முறையாக கோப்பையை வென்றது. நேற்று நடைபெற்ற இறுதி ஆட்டத்தில் அந்த அணி புதுதில்லி ONGC அணியை 85-62 என்ற புள்ளிக்கணக்கில் வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா வந்துள்ள சைப்ரஸ் அதிபருடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று இருதரப்பு பேச்சுக்கள் நடத்துகிறார். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் திரு வன்னியரசு, இந்திய யூனியன் முஸ்லீம் லீகின் திரு ஷாஜஹான் ஆகியோர் இன்று தமிழக அமைச்சர்களாக பதவியேற்கிறார்கள். வேலைவாய்ப்பு செயலி தொடர்பான புகார்களுக்கு விரைவில் தீர்வு காணப்படும் என்று மாநில அமைச்சர் திரு முகமது பர்வாஸ் தெரிவித்துள்ளார். நாமக்கல், சேலம் உள்ளிட்ட 6 மாவட்டங்களில் இன்று இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் குஜராத் அணி 89 ரன் வித்தியாசத்தில் சென்னை அணியை வென்றது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 6:55.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி நேர்கள் கேட்க இருப்பது சூழல் அறிவோம்,
3: சுற்றுச்சூழல் மற்றும் அதை பாதுகாக்க வேண்டிய முக்கியத்துவம். தொடர்ச்சியினை கேட்கலாம். வாசிப்பவர் முனைவர் ஏ. சண்முகம் அவர்கள்.
4: சுற்றுச்சூழல் சீர்கேட்டிற்கு பல காரணிகள் உள்ளன. அவற்றில் முக்கியமான சிலவற்றை இப்போது பார்ப்போம். முதலாவதாக நாம் எடுத்துக்கொள்வது தொழில்துறை மாசுபாடு. தொழிற்சாலைகளில் இருந்து வெளியேறும் கழிவுகள் காற்று மற்றும் நீர் இரண்டையும் மாசுபடுத்துகின்றன. உலக சுகாதார அமைப்பின் கூற்றுப்படி உலகளவில் 90 விழுக்காடுக்கும் மேற்பட்ட மக்கள் மாசுபட்ட காற்றை சுவாசிக்கிறார்கள். மேலும் தொழிற்சாலைகளின் கழிவுகள் நீர் ஆதாரங்களை நச்சுப்படுத்துகின்றன. இது நீர் தாவரங்கள் மற்றும் விலங்கினங்களுக்கு ஆபத்தை விளைவிக்கின்றன. உதாரணமாக நம் கங்கை நதியை எடுத்துக்கொண்டால் அந்த நதி இந்தியாவில் தொழிற்சாலை கழிவுகளால் அதிக அளவில் மாசுபட்டுள்ளது. இதற்கு தீர்வாக நமது மத்திய அரசு மேற்கொண்டுள்ள தூய்மை கங்கா திட்டத்தை சொல்லலாம். அடுத்த காரணியாக காடுகளை அழித்தலை சொல்லலாம். வீடுகள் கட்டுதல், விவசாய நிலங்கள் உருவாக்குதல், தொழில் வளர்ச்சி போன்ற காரணங்களுக்காக காடுகள் அழிக்கப்படுகின்றன. காடுகளை அழிப்பதன் மூலம் நாம் இயற்கை சமநிலையை இழக்கிறோம். ஐக்கிய நாடுகள் சபையின் உணவு மற்றும் விவசாய அமைப்பின் அறிக்கையின்படி ஒவ்வொரு ஆண்டும் சுமார் 10 மில்லியன் ஹெக்டேர் காடுகள் அழிக்கப்படுகின்றன. இது கார்பன் டை ஆக்சைடு அளவை அதிகரிக்கவும் பல்லுயிர் பெருக்கத்தை குறைக்கவும் காரணமாகிறது. இன்னும் விரிவாக பார்த்தால் காடு அழிப்பு என்பது ஒரு முக்கியமான சுற்றுச்சூழல் பிரச்சனையாகும். இதன் முக்கிய காரணம் மனிதர்களின் பல்வேறு தேவைகளுக்காக காடுகள் திட்டமிட்டு அழிக்கப்படுவதுதான். இந்த அழிவுக்கு பல காரணங்கள் உள்ளன. உதாரணமாக பெருகி வரும் மக்கள் தொகைக்கு ஏற்ப குடியிருப்பு வசதிகளை ஏற்படுத்துவதற்காகவும் நகரமயமாக்கல் போன்ற காரணங்களாலும் வீடுகள் கட்டுதல் அவசியமாகிறது. இதற்காக பெருமளவில் காடுகள் அழிக்கப்படுகின்றன. புதிய குடியிருப்புகள், அடுக்குமாடி கட்டிடங்கள் மற்றும் இதர கட்டுமானங்களுக்காக மரங்கள் வெட்டப்படுகின்றன. இரண்டாவது காரணமாக வருவது விவசாய நிலங்கள் உருவாக்குதல் ஆகும். அதிகரித்து வரும் உணவு தேவையை பூர்த்தி செய்வதற்காகவும் பயிர்கள் விளைவிப்பதற்காகவும் காடுகள் அழிக்கப்பட்டு விளைநிலங்களாக மாற்றப்படுகின்றன. பாரம்பரிய விவசாய முறைகள் மட்டுமன்றி வணிக ரீதியான விவசாயம் மற்றும் கால்நடை வளர்ப்புக்காக

மிகவும் காடுகள் அழிக்கப்படுவது குறிப்பிடத்தக்கது. மூன்றாவது காரணமாக வருவது தொழில் வளர்ச்சி மற்றும் உள்கட்டமைப்பு மேம்பாடு ஆகும். தொழிற்சாலைகள் அமைப்பதற்கும் உற்பத்தி நிலையங்கள் உருவாக்குவதற்கும் சாலைகள் மற்றும் பிற கட்டுமான பணிகளுக்காகவும் காடுகள் அழிக்கப்படுகின்றன. மேலும் கனிமங்கள் மற்றும் பிற இயற்கை வளங்களை வெட்டி எடுப்பதற்கும் காடுகள் அழிக்கப்படுகின்றன. இவை பொருளாதார வளர்ச்சிக்கு அவசியமானவை என்றாலும் சுற்றுச்சூழல் பாதிப்புகளை ஏற்படுத்துகின்றன. காடுகளை அழித்தல்

0: களை வெட்டியெடுப்பதற்கும் காடுகள் அழிக்கப்படுகின்றன. இவை பொருளாதார வளர்ச்சிக்கு அவசியமானவை என்றாலும் சுற்றுச்சூழல் பாதிப்புகளை ஏற்படுத்துகின்றன. காடுகளை அழித்தல் மிக மோசமான விளைவுகளை ஏற்படுத்துகின்றன. உதாரணமாக மழைப்பொழிவு குறைதலை சொல்லலாம். காடுகள் மரங்களை அதிகமாக கொண்டிருப்பதால் அவை நீராவி போக்கு மூலம் வளிமண்டலத்தில் ஈரப்பதத்தை தக்கவைக்க உதவுகின்றன. காடழிப்பு இந்த செயல்முறையை தடுத்து மழைப்பொழிவின் அளவை குறைக்கிறது. இதனால் வறட்சி மற்றும் காலநிலை மாற்றங்கள் தீவிரமடைகின்றன. மண்ணரிப்பு அதிகரிப்பு அடுத்த காரணியாக பார்க்கப்படுகிறது. மரங்களின் வேர்கள் மண்ணை இறுக்கமாக பிடித்து வைத்திருப்பதால் காடுகள் மண்ணரிப்பை தடுக்கின்றன. காடழிப்பின் காரணமாக மரங்கள் அகற்றப்படுவதால் மண் தளர்ந்து மழை மற்றும் காற்றின் காரணமாக அடித்துச் செல்லப்படுகிறது. இது நிலச்சரிவுகளுக்கு வழிவகுக்கிறது மற்றும் விவசாய நிலங்களின் வளத்தை குறைக்கிறது.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது சூழல் அறிவோம். சுற்றுச்சூழல் மற்றும் அதை பாதுகாக்க வேண்டிய முக்கியத்துவம் தொடர்ச்சியினை கேட்டீர்கள். வாசித்தவர் முனைவர் ஏ. சண்முகம் அவர்கள்.
2: ஆகாஷவாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 7 மணி. புதுவை புதுமை. தொடக்கமாக சிந்தனை மலர். தன்னை தாழ்த்தி பேசும்பொழுது ஒருவன் அடக்கமாய் இருத்தல் பெரிய காரியமன்று. தன்னை புகழ்ந்துரைக்கும் பொழுது அடக்கமாய் இருத்தல் அரிய பெரிய வெற்றியாகும். ஆம் நேயர்களே, தன்னை தாழ்த்தி பேசும்பொழுது ஒருவன் அடக்கமாய் இருத்தல் பெரிய காரியமன்று. தன்னை புகழ்ந்துரைக்கும் பொழுது அடக்கமாய் இருத்தல் அரிய பெரிய வெற்றியாகும். ஆர்ச் பெர்னார்ட் என்ற அறிஞரின் சிந்தனை இது.

0: ஆகாஷவாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை இது. நிகழ்ச்சியில் அடுத்ததாக
1: வாழ்விக்க வந்த காந்தி.

0: அண்ணலின் சத்திய சோதனை நூலிலிருந்து ஒரு பகுதி.
1: வெள்ளைக்காரர்கள் என் மீது மிகுந்த கோபத்துடன் இருக்கிறார்கள் என்றும், அதனால் என் உயிர் ஆபத்தில் இருக்கிறது என்றும், நானும் என் குடும்பத்தினரும் இருட்டிய பிறகு கப்பலிலிருந்து இறங்கும்படி சொல்லுமாறும், அப்பொழுது துறைமுக சூப்பரிண்டெண்டன்ட் டாட்டம் எங்களை பத்திரமாக வீடு கொண்டு போய் சேர்ப்பார் என்றும் சொல்லி எச்சரித்தார். அப்படியே செய்வதாக நானும் ஒப்புக்கொண்டேன். அரை மணி நேரம் கூட ஆகியராது, லேப்டன் கேப்டனிடம் வந்தார். அப்போது அவர் சொன்னதாவது, காந்திக்கு ஆட்சேபம் இல்லை என்றால் அவரை என்னுடன் அழைத்து போக விரும்புகிறேன். எஸ்கோம்பு உங்களுக்கு சொல்லி அனுப்பியிருப்பதை நிறைவேற்ற வேண்டிய கடமை உங்களுக்கு இல்லை. கப்பல் ஏஜென்டான கம்பெனியின் சட்ட ஆலோசகன் என்ற முறையில் இதை கூறுகிறேன். பிறகு அவர் என்னிடம் வந்து இவ்வாறு கூறினார், அதாவது, நீங்கள் பயப்படவில்லையானால் நான் ஒரு யோசனை கூறுகிறேன். காந்தியும் குழந்தைகளும் ருஸ்தம்ஜியின் வீட்டிற்கு வண்டியில் முன்னால் போகட்டும். அவர்களுக்கு பின்னால் நீங்களும் நானும் நடந்தே போவோம். இரவில் திருடனைப் போல் நகருக்குள் நீங்கள் பிரவேசிப்பது எனக்கு கொஞ்சமும் பிடிக்கவில்லை. உங்களை துன்புறுத்தி விடுவார்கள் என்று அஞ்சுவதற்கு இடம் இருப்பதாக நான் நினைக்கவில்லை. இப்பொழுது எல்லாம் அமைதியாக இருக்கிறது. வெள்ளைக்காரர்கள் எல்லோரும் கலைந்து போய்விட்டனர். ஆனால் எப்படியும் நீங்கள் ஒளிந்து கொண்டு நகருக்குள் வரக்கூடாது என்று மாத்திரம் நான் உறுதியாக எண்ணுகிறேன். இதற்கு நான் உடனே ஒப்புக்கொண்டேன். என் மனைவியும் குழந்தைகளும் வண்டியில் பத்திரமாக ருஸ்தம்ஜியின் இடத்துக்கு போய் சேர்ந்து விட்டனர். கேப்டனின் அனுமதியின் பேரில் லேப்டனுடன் நான் கப்பலில் இருந்து இறங்கினேன். துறைமுகத்திலிருந்து ருஸ்தம்ஜியின் வீடு 2 மைல் தூரம். நாங்கள் கீழே இறங்கியதும் சில சிறுவர்கள் என்னை அடையாளம் கண்டு கொண்டனர். காந்தி, காந்தி என்று சப்தம் போட்டனர். இதை கேட்டதும் 5-6 பேர் அங்கே ஓடி வந்தார்கள். அவர்களும் சேர்ந்து கூச்சல் போட்டனர். கூட்டம் வளர்த்துவிடக்கூடும் என்று லேப்டன் பயந்தார். பக்கத்தில் நின்ற ஒரு ரிக்ஷாவை கூப்பிட்டார். ரிக்ஷாவில் ஏறுவது என்பதே எனக்கு எப்பொழுதும் பிடிப்பதில்லை. அப்படி ஏறியிருந்தால் அதுவே எனக்கு முதல் அனுபவமாக இருந்திருக்கும். ஆனால் நான் ரிக்ஷாவில் ஏற சிறுவர்கள் விடவில்லை. ரிக்ஷாக்காரனை கொன்று விடுவதாக மிரட்டினார்கள். அவன் ஓட்டம் எடுத்து விட்டான். நாங்கள் நடந்து போக ஆரம்பித்தோம். கூட்டம் அதிகமாகிக் கொண்டே வந்தது. மேற்கொண்டும் போக முடியாத அளவுக்கு கூட்டம் பெருகிவிட்டது. முதலில் லேப்டனை பிடித்து அப்புறப்படுத்தி எங்களை தனித்தனியாக பிரித்து விட்டனர். பிறகு என்னை கற்களாலும் அழுகிய முட்டைகளாலும் அடித்தார்கள். ஒருவர் என் தலைப்பாகையை பிடுங்கிக் கொண்டார். மற்றவர்கள் என்னை அடிக்கவும் உதைக்கவும் ஆரம்பித்தனர். உணர்வு இழந்து சோர்ந்து விட்டேன். கீழே விழுந்து விடாமல் இருக்க ஒரு வீட்டின் முன்புற கிராதியை பிடித்து கொண்டேன். சற்று மூச்சு விடலாம் என்று அங்கே நின்றேன். ஆனால் முடியவில்லை. அங்கே வந்தும் என்னை முஷ்டியால் குத்தினர், அடித்தனர். அச்சமயத்தில் எனக்கு தெரிந்தவரான போலீஸ் சூப்பரிண்டென்டின் மனைவியார் அவ்வழியே வந்தார். அந்த வீர பெண்மணி என்னிடம் வந்தார். அப்பொழுது வெயில் இல்லை என்றாலும் தம் கைக்குடையை விரித்து கொண்டு எனக்கும் கூட்டத்திற்கும் நடுவில் நின்று கொண்டார். ஜனக்கூட்டத்தின் கோப வெறியை இது தடுத்தது. போலீஸ் சூப்பரிண்டென்டென்டான அலெக்சாண்டரின் மனைவிக்கு துன்பம் இழைக்காமல் அந்த வெறியர்கள் என்னை அடிப்பதும் சிரமமாகிவிட்டது. இதற்கு மத்தியில் இச்சம்பவத்தை பார்த்த

0: ஓர் இந்திய இளைஞர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஓடி விவரம் அறிவித்திருக்கிறார். என்னை சுற்றி நின்று கொண்டு நான் போக வேண்டிய இடத்தில் என்னை கொண்டு போய் சேர்த்து விட்டு வருமாறு கூறி போலீஸ் சூப்பரிண்டென்டென்டான அலெக்சாண்டர் போலீஸ்காரர்களை அனுப்பினார். நல்ல சமயத்தில் அவர்களும் வந்து சேர்ந்தனர். போலீஸ் ஸ்டேஷன் நாங்கள் போகும் வழியில் இருந்தது. நாங்கள் அங்கே போனதும் ஸ்டேஷனிலேயே பத்திரமாக தங்கிவிடுமாறு சூப்பரிண்டென்டென்ட் கூறினார். அவர் யோசனைக்கு நன்றி கூறினேன். ஆனால் அங்கே தங்க மறுத்துவிட்டேன். தங்கள் பிழையை உணரும்போது அவர்கள் சாந்தம் அடைந்து விடுவது நிச்சயம். அவர்களுக்கு நியாய புத்தியும் இருக்கும் என்ற நம்பிக்கை எனக்கு உண்டு என்றேன். பின்னர் போலீஸ் பாதுகாப்புடன் மேற்கொண்டு எவ்வித துன்பமும் இல்லாமல் ருஸ்தம்ஜியின் வீட்டை அடைந்தேன். உடம்பெல்லாம் இசிவு, ஊமை காயம். ஓரிடத்தில் மாத்திரம் தோல் பெயர்ந்து காயம் ஏற்பட்டிருந்தது. அங்கே இருந்த கப்பலின் டாக்டர் தம்மால் சாத்தியமான எல்லா உதவிகளையும் செய்தார். வீட்டிற்குள் அமைதியாக இருந்தது. ஆனால் வெளியிலோ வெள்ளையர் வீட்டை சுற்றி வளைத்து கொண்டனர். இரவும் வந்தது. காந்தியை வெளியே அனுப்பு என்று அந்த ஆவேச கூட்டம் கூச்சல் போட்டு கொண்டிருந்தது. நிலைமையை உடனே அறிந்து கொண்ட போலீஸ் சூப்பரிண்டென்டென்ட்டு கூட்டம் கட்டுக்கடங்காது போய்விடாதபடி ஏற்கனவே வந்து சமாளித்து கொண்டிருந்தார். கூட்டத்தை அவர் விரட்டவில்லை. அவர்களிடம் தமாஷ் செய்தே சமாளித்து வந்தார். என்றாலும் நிலைமை அவரும் கவலைப்பட வேண்டியதாகவே இருந்தது. இப்படி எனக்கு செய்தி அனுப்பினார். உங்கள் நண்பரின் வீட்டையும் சொத்துக்களையும் உங்கள் குடும்பத்தையும் நீங்கள் பாதுகாக்க விரும்பினால் என் யோசனைப்படி மாறு வேடத்துடன் நீங்கள் வீட்டிலிருந்து தப்பி வெளியே வந்துவிட வேண்டும். இப்படி எழுதியிருந்தார். இவ்விதம் ஒரே நாளிலேயே ஒன்றுக்கொன்று மாறுபட்ட இரு நிலைமைகளை நான் சமாளிக்க வேண்டியதாயிற்று. உயிருக்கு ஆபத்து நேரலாம் என்று கற்பனையில் மாத்திரமே பயந்த லேப்டன் என்னை பகிரங்கமாக வெளியில் வருமாறு யோசனை கூறினார். அந்த யோசனையை ஏற்று நடந்தேன். ஆபத்து முற்றும் உண்மையாகவே இருந்த சமயத்தில் மற்றொரு நண்பர் அதற்கு நேர்மாறான யோசனையை கூறினார். அதையும் ஏற்று நடந்தேன். என் உயிர் ஆபத்தில் இருக்கிறது என்பதனால் அப்படி செய்தேனா? அல்லது என் நண்பரின் உயிருக்கும் சொத்துக்கும் என் மனைவி மக்களின் உயிருக்கும் ஆபத்து ஏற்பட்டுவிட வேண்டாம் என்பதற்காக அப்படி செய்தேனா என்பதை யார் கூற முடியும்? இப்போது கூறியது போலவே முதலில் கூட்டத்தை நான் தைரியமாக எதிர்த்து நின்றது, பின்னால் மாறு வேடத்துடன் நான் தப்பியது ஆகிய இரண்டிலும் நான் செய்ததே சரி என்று யாரால் நிச்சயமாக சொல்ல முடியும்?
1: சத்திய சோதனை நூலிலிருந்து ஒரு பகுதியினை கேட்டீர்கள். வாசித்தவர் ஸ்ரீனிவாச முருகன். தொடர்வது ஒரு காந்திய பாடல்.

ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். எபோலா வைரஸ் பாதிப்பால் இம்மாதம் 28ஆம் தேதி புதுதில்லியில் நடைபெற இருந்த இந்தியா ஆப்பிரிக்கா அமைப்பின் உச்சிமாநாடு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இந்தியா சைப்ரஸ் இடையே வர்த்தகம், பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இன்று ஒப்பந்தம் கையெழுத்தாகிறது. ஜம்மு காஷ்மீர் விவகாரத்தை ஐநாவில் எழுப்பிய பாகிஸ்தான் தூதருக்கு இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது. உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான் உள்ளிட்ட வட மாநிலங்களில் அடுத்த சில தினங்களுக்கு வெப்ப அலை நீடிக்கும் என்று வானிலை மையம் தெரிவித்துள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறும் ஆட்டத்தில் ஹைதராபாத் அணி பெங்களூரு அணியை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். எபோலா வைரஸ் தொற்று பாதிப்பால் இம்மாதம் 28ஆம் தேதி புதுதில்லியில் நடைபெற இருந்த இந்தியா ஆப்பிரிக்கா அமைப்பின் உச்சிமாநாடு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. காங்கோ, உகாண்டா நாடுகளில் வேகமாக பரவி வரும் இந்த தொற்று பாதிப்பால் சுமார் 650க்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும், 144 பேர் உயிரிழந்திருப்பதாகவும் உலக சுகாதார நிறுவனம் தெரிவித்துள்ளது. இந்த தொற்று பாதிப்பு காரணமாக பொது சுகாதார அவசர நிலை பிறப்பிக்கப்பட்டிருப்பதாகவும் அந்த நிறுவனம் கூறியுள்ளது. இந்த தொற்றை கட்டுப்படுத்த தடுப்பூசி உற்பத்தி செய்யும் பணிகளும் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக அந்த நிறுவனம் கூறியுள்ளது. இதனிடையே எபோலா தொற்று பாதிப்பை கருத்தில் கொண்டு ஆப்பிரிக்க நாடுகளிலிருந்து வருவோருக்கு பயண அறிவுறுத்தல்களை இந்தியா வெளியிட்டுள்ளது. இந்தியாவில் இந்த வகை தொற்று இதுவரை உறுதி செய்யப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் ஜம்மு காஷ்மீர் விவகாரத்தை பாகிஸ்தான் தூதர் எழுப்பியதற்கு இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது. ஐநா பாதுகாப்பு கவுன்சிலின் கூட்டம் சீனா தலைமையில் நடைபெற்றது. இதில் பங்கேற்று பேசிய ஐநாவுக்கான இந்திய நிரந்தர பிரதிநிதி திரு பர்வதனேனி ஹரீஷ், எல்லை தாண்டிய தீவிரவாத தாக்குதலில் பாகிஸ்தான் தொடர்ந்து ஈடுபட்டு வருவதாக கூறினார். ஆப்கானிஸ்தான் நாட்டிற்குள் பாகிஸ்தான் அத்துமீறி நடத்திய தாக்குதலில் கடந்த ஜனவரி முதல் மார்ச் மாதம் வரையிலான காலத்தில் 750 பேர் கொல்லப்பட்டிருப்பதை அவர் சுட்டிக்காட்டினார். மசூதியில் தொழுகை நடத்திவிட்டு வருவோரை குறிவைத்தும் பாகிஸ்தான் தாக்குதல் நடத்தி வருவது கோழைத்தனமானது என்று அவர் குறிப்பிட்டார். உலகம் முழுவதும் வாழும் மக்களுக்கு பயங்கரவாதம் மிகப்பெரிய அச்சுறுத்தலாக திகழ்வதாகவும், எந்த வடிவில் பயங்கரவாதம் இருந்தாலும் அதை ஏற்க முடியாது என்றும் திரு பர்வதனேனி ஹரீஷ் தெரிவித்தார். புதுதில்லியில் வரும் June 1ஆம் தேதி நடைபெற இருந்த முதலாவது சர்வதேச புலிகள் பாதுகாப்பு குறித்த உச்சிமாநாடு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இந்தியா ஆப்பிரிக்கா அமைப்பின் உச்சிமாநாட்டின் தொடர்ச்சியாக புலிகள் மாநாட்டிற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. புலிகள் மாநாட்டை பல்வேறு ஆப்பிரிக்க நாடுகள் இணைந்து நடத்த இருந்தன. புலிகள் பாதுகாப்பு, சூழலியல் ஸ்திரத்தன்மை, உயிரி பன்முக பாதுகாப்பு ஆகியவற்றில் உலகளாவிய முயற்சிகளை மேற்கொள்ளும் வகையில் இந்த மாநாடு நடத்தப்பட இருந்தது. இந்நிலையில் இது தொடர்பாக மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஆப்பிரிக்க யூனியன் மற்றும் ஆணையத்தின் தலைவர்களுடன் நடத்திய ஆலோசனையின் போது எடுக்கப்பட்ட முடிவின் அடிப்படையில் இந்தியா ஆப்பிரிக்கா அமைப்பின் உச்சிமாநாட்டை பின்னர் நடத்துவது என முடிவு செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் புலிகள் குறித்த உச்சிமாநாடு நடைபெறும் தேதியும் பின்னர் அறிவிக்கப்படும் என்று அந்த அமைச்சகம் கூறியுள்ளது.

0: அது வர்த்தகம், முதலீடு, செயற்கை நுண்ணறிவு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இந்தியா சைப்ரஸ் இடையே இன்று ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக உள்ளன. இந்தியா வந்துள்ள சைப்ரஸ் அதிபர் நிக்கோஸ் கிறிஸ்டடியூலிடிஸை பிரதமர் திரு நரேந்திர மோடி புதுதில்லியில் இன்று சந்தித்து இருதரப்பு பேச்சுக்கள் நடத்தவுள்ளார். மும்பை பயணத்தை முடித்துக்கொண்டு நேற்று புதுதில்லி வந்தடைந்த சைப்ரஸ் அதிபரை விமான நிலையத்தில் மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை இணையமைச்சர் திரு அஜய் டாம்டா வரவேற்றார். சைப்ரஸ் அதிபருடன் அந்நாட்டு அமைச்சர்கள் கான்ஸ்டன்டியஸ் காம்போஸ், அலெக்சிஸ் வாஃபிடிஸ் மற்றும் உயரதிகாரிகள் அடங்கிய பிரதிநிதிகள் குழுவும் இந்தியா வந்துள்ளது. சைப்ரஸ் அதிபராக பதவியேற்ற பின்னர் நிக்கோஸ் கிறிஸ்டடியூலிடிஸ் முதல் முறையாக இந்தியா வந்துள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுடல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது பிரதமரின் 5 நாடுகள் அரசுமுறை பயணம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: மத்திய ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் 2 நாள் பயணமாக இன்று ராஜஸ்தான் செல்கிறார். இன்று காலை ஜோத்பூர் செல்லும் அவர் அங்கு பல்வேறு ரயில் சேவைகளை தொடங்கி வைக்கிறார். ஜோத்பூர் தில்லி இடையே 20 பெட்டிகள் கொண்ட வந்தே பாரத் விரைவு ரயிலை அமைச்சர் கொடியசைத்து தொடங்கி வைக்கிறார். ஏற்கனவே இந்த ரயில் 8 பெட்டிகளுடன் இயக்கப்பட்டது. சபர்மதி ஜோத்பூர் இடையிலான அதிவிரைவு ரயில் ஜெய்சால்மர் வரை நீட்டிக்கப்பட்டுள்ள நிலையில் அதன் சேவையையும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தொடங்கி வைக்கிறார். மேலும் ஜெய்சால்மரில் கட்டப்பட்டுள்ள புதிய ரயில் பெட்டி வளாகத்தையும் அவர் காணொலி மூலம் தொடங்கி வைக்கிறார். இம்மாநிலத்தில் நாளையும் சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் பல்வேறு அரசு துறைகளுக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளவர்களுக்கு ஜெய்ப்பூரில் நடைபெறும் நிகழ்ச்சியில் பணி ஆணைகளை வழங்குகிறார். மத்திய அமைச்சரவை பாதுகாப்பு செயலராக மணிப்பூர் காவல்துறை தலைமை இயக்குநர் திரு ராஜீவ் சிங் நியமிக்கப்பட்டுள்ளார். இவருடைய நியமனத்திற்கு மத்திய பணியாளர் நல அமைச்சகம் ஒப்புதல் வழங்கியுள்ளது. பிரதமர் அலுவலகம் உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்களின் இல்லங்களுக்கு பாதுகாப்பு வழங்கும் சிறப்பு பாதுகாப்பு குழுவிற்கு திரு ராஜீவ் சிங் தலைமை வகிப்பார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. புல்வாமா பயங்கரவாத தாக்குதலில் மூளையாக செயல்பட்ட ஹஸ்மா புர்ஹான் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு ஜம்மு காஷ்மீரில் நேற்று அடையாளம் தெரியாத நபரால் சுட்டுக் கொல்லப்பட்டார். கடந்த 2019 புல்வாமாவில் நடத்தப்பட்ட தாக்குதலில் 40 மத்திய ரிசர்வ் காவல் படையினர் கொல்லப்பட்டனர். இந்நிலையில் அல்பதர் தீவிரவாத அமைப்பின் கமாண்டரான புர்ஹான் என்ற அஞ்சுமன் குல்சார் தார் என்பவரை கடந்த 2022 முக்கிய குற்றவாளியாக இந்தியா அறிவித்தது. தேடப்பட்டு வந்த புர்ஹான் முசாஃபாபாத்தின் கோஜ்கா என்ற இடத்தில் தனியார் கல்லூரியில் பணியாற்றி வந்ததாகவும் நேற்று கல்லூரியை விட்டு வெளியே வந்தபோது அடையாளம் தெரியாத நபர்கள் சரமாரியாக சுட்டுக் கொன்றதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. 2026-27 சுற்றுலா சீசனை முன்னிட்டு மேம்படுத்தப்பட்ட அதிநவீன சொகுசு ரயில் சேவையை இந்திய ரயில்வே உணவு மற்றும் சுற்றுலா கழகமான IRCTC அறிவித்துள்ளது. இந்த ரயிலில் பயணம் செய்வோருக்கு பல்வேறு சிறப்பு வசதிகள் செய்யப்பட்டிருக்கும் என்று IRCTC அறிக்கை தெரிவிக்கிறது. கலாச்சார பாரம்பரியம், தென்னிந்தியாவின் பல்வேறு முக்கிய இடங்கள் குறித்த காட்சிகள், நவீன வசதிகளுடன் கூடிய இருக்கைகள் உள்ளிட்டவை இந்த ரயிலில் இடம்பெற்றிருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. வைஃபைவுடன் கூடிய பொழுதுபோக்கு அம்சங்களும் 40 கேபின்களும் 80 பேர் பயணம் செய்யக்கூடிய வகையில் இந்த சொகுசு ரயில் இயக்கப்படும் என IRCTC தெரிவித்துள்ளது. உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான் உள்ளிட்ட வட மாநிலங்களில் வெப்பத்தின் தாக்கம் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. 5வது நாளாக நேற்று உத்தரப்பிரதேசத்தின் பாண்டா மாவட்டத்தில் அதிகபட்சமாக 47.6 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவானது. பண்டல்கான் மாவட்டத்தின் பெரும்பாலான பகுதிகளில் தொடர்ந்து 45 டிகிரி செல்சியஸை தாண்டி வெப்பநிலை பதிவாகி வருவதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. பாண்டா, பிரயாக்ராஜ் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் இயல்பை விட 5 டிகிரி செல்சியஸ் அதிக வெப்பநிலை தொடர்ந்து பதிவாகும் என்பதால் மக்கள் எச்சரிக்கையுடன் இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். வாரணாசியில் இந்த ஆண்டு மிக அதிக அளவாக 45.6 டிகிரி செல்சியஸும் லக்னோவில் 43.6 டிகிரி செல்சியஸும் வெப்பநிலை பதிவானதால் மக்கள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகினர். மாநிலத்தின் பெரும்பாலான பகுதிகளிலும் ஹரியானா, பஞ்சாப்,

0: மத்திய பிரதேசம் ஆகிய மாநிலங்களிலும் தலைநகர் தில்லியிலும் அடுத்த சில தினங்களுக்கு வெப்பத்தின் தாக்கம் தொடரும் என்றும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறும் ஆட்டத்தில் ஹைதராபாத் அணி பெங்களூரு அணியை எதிர்கொள்கிறது. இப்போட்டி 7:30 ஹைதராபாத்தில் தொடங்குகிறது. அகமதாபாத்தில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் குஜராத் அணி 89 வித்தியாசத்தில் சென்னை அணியை வென்றது. முதலில் விளையாடிய குஜராத் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 நான்கு விக்கெட் இழப்புக்கு 229 குவித்தது. தொடக்க ஆட்டக்காரர்கள் சாய் சுதர்ஷன் 84 சுப்மன் கில் 64 சேர்த்தனர். ஜோஸ் பட்லர் 57 எடுத்து ஆட்டம் இழக்காமல் இருந்தார். 230 எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய சென்னை அணி 13.4 140 ஆட்டம் இழந்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். எபோலா வைரஸ் பாதிப்பால் இம்மாதம் 28 புதுதில்லியில் நடைபெற இருந்த இந்தியா ஆப்பிரிக்கா அமைப்பின் உச்சி மாநாடு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இந்தியா சைப்ரஸ் இடையே வர்த்தகம், பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இன்று ஒப்பந்தம் கையெழுத்தாகிறது. ஜம்மு காஷ்மீர் விவகாரத்தை ஐநாவில் எழுப்பிய பாகிஸ்தான் தூதருக்கு இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது. உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான் உள்ளிட்ட வடமாநிலங்களில் அடுத்த சில தினங்களுக்கு வெப்ப அலை நீடிக்கும் என்று வானிலை மையம் தெரிவித்துள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறும் ஆட்டத்தில் ஹைதராபாத் அணி பெங்களூரு அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷவாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 7:25.
2: நேர்கள் கேட்கவிருப்பது நலமாய் வாழ.
3: இன்றைய நிகழ்ச்சியில் உயர் ரத்த அழுத்த பரிசோதனைகள் என்ன என்பது குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையின் பொது மருத்துவத்துறை பேராசிரியர் டாக்டர் பாலமுருகேசன் அவர்கள்.
4: வணக்கம் நேயர்களே, இன்று உயர் ரத்த அழுத்தம் கண்டுபிடித்த பிறகு என்னென்ன பரிசோதனைகளை மேற்கொண்டு அனைவருக்கும் வரக்கூடிய சந்தேகம், நமக்கு டாக்டர் ஹைபர்டென்ஷன் சொல்லிட்டார், என்ன நம்ம வந்து இன்னைக்கு வந்து நம்ம வந்து பரிசோதனை பண்ணணும். உயர் ரத்த அழுத்தம் கண்டுபிடிச்ச பிறகு மிக முக்கியமான பரிசோதனை வந்து ரத்தத்தினுடைய உப்பின் இருக்கிறதா இல்லையா, பிளட் யூரியா, சீரம் கிரியாட்டினின், சோடியம், பொட்டாசியம் போன்ற தாது உப்பினுடைய அளவு நம்ம பரிசோதனை பண்ணணும். இது நம்ம வந்து பரிசோதனை பண்ணதுக்கு அப்புறம் இதுல அதற்கப்புறம்
5: முன்கூட்டியே நம்ம கண்டுபிடிக்க முடியும் எப்படி தெரியும் போகும்
4: போகும்பொழுது நுரைச்சிக்கிட்டு போகுது, நிறைய வந்து ஒரு ஃப்ராத்தி யூரின் சொல்லக்கூடிய அந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொன்னா நம்ம அதை முன்கூட்டியே நம்ம கண்டுபிடிக்க முடியும். இந்த மாதிரி நம்ம வந்து

0: செய்யப்பட்டு உயர் ரத்த அழுத்தம் கண்டுபிடித்த பிறகு உணவு முறைகளையும் ரத்த பரிசோதனை மற்றும் இதயம் எக்கோகார்டியோகிராப் போன்ற பரிசோதனைகளை செய்வதன் மூலமாக அதனால் வரக்கூடிய பின் விளைவுகளை அல்லது பாதிப்புகளை தவிர்த்து சீரான வாழ்க்கை முறையை வாழ நல்ல முறையில் வாழலாம். நன்றி.
1: நேர்கள் இதுவரை கேட்டது நலமாய் வாழ.
2: இன்றைய நிகழ்ச்சியில் உயர் ரத்த அழுத்த பரிசோதனைகள் என்ன என்பது குறித்து விளக்கமளித்தார் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையின் பொது மருத்துவத்துறை பேராசிரியர் டாக்டர் பாலமுருகேசன் அவர்கள்.

0: நேர்களே, இன்று முற்பகல் 11 மணிக்கு மாண்புமிகு மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் புதுடெல்லியில் விஜான் பவனில் எல்லை பாதுகாப்பு படையின் 23வது பதவியேற்பு விழாவில் பங்கேற்று ருஸ்தம்ஜியின் நினைவு உரை 2026 வழங்கும் நிகழ்வின் நேரடி ஒலிபரப்பினை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். பனிரெண்டு மணிக்கு சந்தோஷம் நமக்குள்ளே நாடகம் எழுத்தாக்கம் ஆர் ராஜரத்னம் அவர்கள் அமைப்பு மயிலாடுதுறை த செந்தில்குமார் அவர்கள். ஆகாஷவாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை நேரம் 7:30.
1: இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள்.
2: ஒரு ஊரில் ஒரு மன்னர் இருந்தார், புத்தி கூர்மை உள்ள ஒரு மன்னர். பொதுவாக மன்னர்களுக்கு சந்தேகம் வந்தால் சபையில் உள்ள சான்றோர்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறது தானே வழக்கம். ஆனால் இங்கே அப்படி இல்லை, மற்றவங்களுக்கு சந்தேகம் வந்தால் மன்னர்கிட்ட வந்து கேட்டு தெரிஞ்சுக்குவாங்க. அது மாதிரி கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு பெரியவர் ஒரு நாள் வந்தார். அவர் கையில் 3 பொம்மைகள் வச்சுருந்தார். 3 ஒரே மாதிரி பொம்மைகள், கொஞ்சம் கூட வித்தியாசம் தெரியல. ஏது இந்த பொம்மைன்னு கேட்டார் மன்னர். எனக்கு வேண்டியப்பட்ட ஒருத்தங்கிட்டேருந்து இதை வாங்கிட்டு வந்திருக்கிறேன், நான் தான் அவங்ககிட்ட இந்த பொம்மையை செஞ்சு கொடுக்க முடியா கேட்டுக்கிட்டேன். அவன் ரொம்ப புத்திசாலி, அவன் தான் இதை செஞ்சு கொடுத்தான், ஆனால் அதில் ஒரு சிக்கல் அப்படின்னார். என்ன பிரச்சனைன்னு கேட்டிருக்கார் இவர். நான் அவங்ககிட்ட கேட்டது 3 விதமான பொம்மைகளாக இருக்கணும்னு கேட்டேன், அவன் என்னடான்னா 3 ஒரே மாதிரியாக செஞ்சு கொடுத்துட்டான் அப்படின்னார். அவங்ககிட்டே கேட்குறது தானே அப்படின்ட்டுருக்கார் இவர். கேட்டேன், அவன் என்ன சொல்கிறான்னா இது 3 ஒரே மாதிரி பொம்மை கிடையாது, 3 விதம், ஒன்றுக்கொன்று வித்தியாசம் இருக்குது. இந்த 3 பொம்மையும் 3 விதமான நண்பர்களுக்கு உதாரணங்கள் அப்படின்னு சொல்கிறான். எனக்கு ஒன்றும் புரியல, அதுதான் உங்ககிட்ட வந்தேன் அப்படின்னார். சரி, அந்த பொம்மைகளை இப்படி கொடுங்கோ அப்படின்னு வாங்கினார் மன்னர். எடுத்துக்கிட்டு உள்ளே போனார். கொஞ்ச நேரம் கழித்து வெளியில் வந்தார். அதுக்கப்புறம் சொன்னார், இதை பாருப்பா, அவன் சொன்னது சரிதான், 3 விதம்தான். இது இருக்குதே முதல் பொம்மை, இது வந்து உத்தமமான நண்பனுக்கு உதாரணம். இந்த 2வது பொம்மை வந்து இது வந்து மத்தியமமான நண்பனுக்கு உதாரணம். அந்த 3வது பொம்மை இருக்குதே அது வந்து மோசமான நண்பனுக்கு உதாரணம். இதை செஞ்சவன் உண்மையிலேயே பெரிய அறிவாளி தான் அப்படின்னாராம். வந்தவருக்கு ஒன்றும் புரியல, பார்த்தா ஒன்றும் வித்தியாசம் தெரியலையே அப்படின்னு அவன் குழம்பி போய் நிற்கிறான். இப்போது அந்த மன்னர் வந்து விளக்கம் கொடுக்குறார். அந்த 3 பொம்மையையும் எடுத்து முன்னாடி வச்சார். ஒரு மெல்லிய கம்பியை கையில் எடுத்தார். அந்த முதல் பொம்மை காதில் விட்டார். கொஞ்ச தூரம் உள்ளே போய் அப்படியே நின்றுட்டுது அந்த கம்பி. அப்புறம் 2வது பொம்மை காதில் அந்த கம்பியை விட்டார். அந்த கம்பி என்னாச்சுன்னா அப்படியே அது வாய் வழியாக வெளில வந்தது. 3வது பொம்மை காதில் கம்பியை செலுத்தினார், அது நேராக இன்னொரு காது வழியாக வெளியில் வந்தது. இப்போ இந்த முதல் வகை இருக்குதே அது மாதிரியான நண்பர்கள் எப்படி தெரியுமா, நம்ம கஷ்டத்தை அவங்கக்கிட்ட சொன்னால் பேசாமல் கேட்டுக்குவாங்க, வெளியில் அதை யாருக்கிட்டையும் சொல்லிகிட்டு இருக்க மாட்டாங்க, வெளியில் தெரியாமல் நமக்கு உதவி பண்ணுவாங்க, செஞ்சுட்டு அதை நான் தான் செஞ்சேன்னு சொல்லிகிட்டு இருக்க மாட்டாங்க. அதுதான் கம்பி ஒரு காது வழியாக போய் உள்ளேயே நின்றுட்டுது. 2வது பொம்மையில் கம்பி என்னாச்சு, ஒரு காது வழியாக போய் வாய் வழியாக வெளியில் வருது. இது மாதிரியான நண்பர்கள்கிட்ட வந்து நாம் கஷ்டத்தை சொன்னால் அதை அவங்க 4 பேர்கிட்ட போய் சொல்லி நமக்காக உதவி கேட்பாங்க, நமக்குன்னு கேட்டு வாங்கி அதை நம்மகிட்ட கொண்டுகிட்டு வந்து கொடுப்பாங்க. இவங்க வந்து மத்தியமமான நண்பர்கள். 3வது பொம்மையில் ஒரு காது வழியாக செலுத்துகிற கம்பி இன்னொரு காது வழியாக வெளியில் வந்துடுது. இது மாதிரியான நண்பர்கள்கிட்ட நம்ம கஷ்டத்தை சொன்னால் அவங்க காது கொடுத்து கேட்குறது மாதிரி நடிப்பாங்க, அப்படியே இன்னொரு காது வழியாக அதை வெளில விட்டுருவாங்க.

0: அதை பற்றி கவலைப்பட மாட்டாங்க, இதுதான் இந்த பொம்மைகளுக்குள்ளே இருக்கிற வித்தியாசம் அப்படின்னு விளக்கம் கொடுத்தாராம் மன்னர். படிக்கிற பிள்ளைங்கள்லேயும் இது மாதிரி மூணு வகை உண்டு. சில பேர் காதால் வாங்கி மனசில் வச்சுக்குவான், சில பேர் காதால் வாங்கி பேனாவால் எழுதி விடுவான், சில பேர் ஒரு காதால் வாங்கி இன்னொரு காதால் வெளியில் விட்ருவான். ஒரு பையன் வகுப்பில் ஆசிரியர் பாடம் நடத்தும் பொழுது தலையை வேகமாக ஆட்டி ஆட்டி கேட்பானான், ஏன்டா இப்படி தலையை இப்படி ஆட்டுற அப்படின்னு கேட்டிருக்கான் பக்கத்தில் இருந்தவன். தலையை ஆட்டினா தாண்டா ஒரு காது வழியாக உள்ளே போகிறது, இன்னொரு காது வழியாக வெளியில் வேகமாக வெளில போகும் அப்படின்னு அந்த பையன்.
1: இதுவரை இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். வழங்கியவர் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.

ஆகாஷவாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 7:35. நகர் உலா

இன்னைக்கு நகர் உலாவில் உத்தரகாண்ட் மாநிலத்தில் அமைந்திருக்கக்கூடிய கேதார்நாத் வனவிலங்கு சரணாலயத்தின் ஒரு பகுதியான புல்வெளிகள் மற்றும் பசுமை மாறா வனப்பகுதியை கொண்ட ஒரு சிறிய பகுதி சோப்தா அப்படின்ற ஒரு பகுதியை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். 3 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய பஞ்ச கேதாரின் 3வது கோயிலான துங்நாத்திற்கு மலையேற்றம் செய்வதற்கான ஒரு இடமாகவும் இந்த இடம் விளங்குது. துங்நாத்திலிருந்து 1 கிலோமீட்டர் தொலைவில் 4000 மீட்டர் மேலே உயர்ந்து நிற்கும் சந்திரசீலா என்ற சிகரமும் இங்கே இருக்குது. இன்னும் நிறைய நகர் உலாவில் பார்க்க வேண்டிய உத்தரகாண்ட் மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிறிய பகுதியாக இருந்தாலும் அங்கே பார்க்கக்கூடிய பகுதிகள் அதிகமாக இருக்குது. பாடலுக்கு பின்னாடி தெரிஞ்சுக்கலாம்.

கண்ணா அண்டர் கட்டல தண்டர் தொண்டர் அண்டர் வண்டர் ஜூட்டு கண்ணா அண்டர் சூட்டு கண்ணா வந்தர் டோட்டு கண்ணா இப்போது ஜோடு அண்டர் சூட்டு கண்ணா வந்தர் டோட்டு கண்ணா இப்போது ஜோடு அண்டர் சூட்டு கண்ணா வந்தர் டோட்டு கண்ணா இப்போது ஜோடு.

வேட்டையின் படத்திலிருந்து மலேசியா வாசுதேவன், யுகேந்திர வாசுதேவன், தீப்தி சுரேஷ் குழுவினர் சேர வந்த பாடல் அது. நேரம் 7:40:27. நேர்களை, இன்றைக்கி நம்ம நகருலாவில் உத்தரகண்ட மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன பகுதி சோப்தா அப்படின்ற ஒரு பகுதியை தான் நகர உலாவில் போயிட்டுருக்கோம். உத்தரகண்டில் இருக்கக்கூடிய ஒரு மாசுபடாத இயற்கை சுற்றுலா தலமாக இந்த இடம் இருக்குது. இங்கிருந்து திரிசூல், நந்தாதேவி மற்றும் சௌகம்பா உள்ளிட்ட கம்பீரமான இமயமலை தொடரினுடைய காட்சிகளை அந்த இடத்துலருந்து நம்ம பார்க்க முடியும். சோப்தா கிராமத்தை சுற்றி பைன், தேவதாரு மற்றும் ரோட்டோ டென்ட்ரான் மரங்கள் நிறைந்த காடுகள் அதிகமாக இருக்குது. அரிய வகை பறவைகள் மற்றும் கஸ்தூரி மான்கள் உள்ளிட்ட தாவர மற்றும் விலங்கினங்கள் இங்கு செழித்து வளர்ந்துட்டுருக்கு. கோபேஸ்வர குப்தகாஷியோடு இணைக்கும் சாலையில் இந்த சோப்தா அமைஞ்சிருக்கிறதுனால அதை எளிதில் நம்ம பயணிக்க முடியும். சோப்தாவினுடைய வீசும் இதமான தென்றலோட பறவைகளினுடைய கீச்செழியோட இனிமையான பொழுதை நம்ம கழிக்க முடியும். பனி மூடிய இமயமலையின் மீது சூரியனுடைய செந்நிற கதிர்கள் படும்பொழுது சோப்தாவிலிருந்து காணும் சாலை காட்சி நமக்கு புத்துணர்ச்சியை அளிக்கும்.

சைக்கோ படத்திலிருந்து சிட் ஸ்ரீராம் குரலில் ஒலித்த பாடல் அது. நினைவூட்டுகிறோம் நேயர்களே, இன்று முற்பகல் 11 மணிக்கு மாண்புமிகு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் புதுடெல்லியில் விஜ்ஞான் பவனில் எல்லை பாதுகாப்பு படையின் 23வது பதவியேற்பு விழாவில் பங்கேற்று ருஸ்தம்ஜீனி நினைவு உரை 2026-ஐ வழங்கும் நிகழ்வின் நேரடி ஒளிபரப்பினை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். பகல் 12 மணிக்கு சந்தோஷம் நமக்குள்ளே நாடகம் எழுத்தாக்கம் ஆர் ராஜரத்னம் அவர்கள், அமைப்பு மயிலாடுதுறை த செந்தில்குமார் அவர்கள். 12:30க்கு பன்னிசை மாலை மதுரை சுவாமிநாதன் அவர்கள் பாடியுள்ள அருணகிரிநாதர் திருப்புகழ் கேட்கலாம். 12:50க்கு புதின பக்கங்கள் ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள் புதின தொடர் வாசிப்பவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள். இன்று 7:30க்கு உழவர் உலகம் உழவருடன் சந்திப்பு கடலூர் மாவட்டம் காட்டு மன்னார் கோயில் வட்டம் வடமூர் விவசாயி எஸ் ரங்கநாயகி அவர்களுடன் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை த செந்தில்குமார் அவர்கள். தொடர்ந்து நாட்டுப்புற பாடல் பண்ணை செய்தி ஆகியவை கேட்கலாம். 102.8 FM ரெயின்போ புதுவையில் இன்று பிற்பகல் 3 மணிக்கு ஹலோ டாக்டர் நேரலையில் காலநிலை மாற்றத்தினால் ஏற்படும் காய்ச்சல்கள் குறித்து விளக்கமளிக்கிறார் தமிழ்நாடு அரசு மருத்துவ பணி ஓய்வு பெற்ற இணை இயக்குநர் டாக்டர் பி மனோகரன் அவர்கள். நேரம் 7:48. நேர்களை இன்னைக்கு நகர்வுலாவில் உத்தரகாண்ட் மாநிலத்தில் இருக்கக்கூடிய சோப்தா அப்படின்ற ஒரு பகுதியை தான் பயணிச்சிட்ருக்கோம். கேதார்நாத் வனவிலங்கு சரணாலயத்தின் அடர்ந்த காடு, மிதவெப்ப மற்றும் ஆல் பைன் மரங்கள் ஏராளமாக காணப்படுது. ஓக், பைன், ட்ரான் மற்றும் பல இமயமலை இன மரங்கள் உத்தரகாண்ட் மாநிலத்தில் சோப்தா பகுதியில் பெரும் பகுதி ஆக்கிரமிச்சிருக்கு. அதிக பன்முகத்தன்மை கொண்ட

தாவரங்கள் மற்றும் விலங்குகள், புல்வெளி பகுதிகள், சந்திரஷில்லா சிகரம், 3,680 மீட்டர் உயரத்தில் இருக்கக்கூடிய துங்நாத் கோயில், 2,350 மீட்டர் உயரத்தில் இருக்கக்கூடிய தியோரியா தால், அதாவது ஒரு ஏரி, அட்ரினுஜி நீர்வீழ்ச்சி, இப்படி பல பகுதிகளை இந்த இடத்துல நம்ம பார்த்து ரசிக்க முடியும். சரி, எந்த மாதிரி காலநிலைகளில் அங்கே போனால் நம்ம எல்லாத்தையும் சுற்றி பார்க்கலாம் தெரிஞ்சுக்கலாம் பாடலுக்கு பிறகு.

டியூட் படத்திலிருந்து சாய் அபியன்கர் தீப்தி சுரேஷ் பால்டப்பா பூமி குரலில் ஒலித்த பாடல் அது. இன்னைக்கு நம்ம நகருலாவில் உத்தரகாண்ட் மாநிலத்தில் இருக்கக்கூடிய சோப்தா அப்படின்ற ஒரு பகுதியை தான் பார்த்துட்ருக்கோம். இங்கே போகணுன்னா இந்த மாதிரி ஒரு காலகட்டங்களில் நம்ம போனோன்னா அந்த இடத்துல இருக்க எல்லா இடங்களையும் நம்ம பார்த்து ரசிக்க முடியும். மார்ச்லேருந்து மே வரைக்கும் நம்ம அங்கே பயணித்தோம்னா 10 டிகிரி செல்சியஸில்

30 டிகிரி செல்சியல் வரை வெப்பநிலையோட மிகவும் குளிர்ச்சியான மற்றும் இனிமையான காலநிலை நிலவும். ஜூலையிலிருந்து அக்டோபர் மாதம் வரை நம்ம பயணித்தோம்னா அங்கே ஒரு பருவ மழைக்காலமாக இருக்கும். நவம்பர்லேருந்து மார்ச் வரை பனிப்பொழிவு அதிகமாக இருக்கும். நவம்பர் மாதத்தில் தொடர்ந்து நாளுக்கு நாள் கணிசமாக அதிகரிச்சிட்டே இருக்கும். ஜனவரி மாதத்தில் 4-7 அடி தடிமன் கொண்ட படி படலமாகவே மாறிடும். ஸோ நம்ம வந்து அக்டோபருக்கு அப்புறம் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டங்களில் அங்கே பயணிக்கிறது ரொம்ப கொஞ்சம் சிரமமாக இருக்கும். ஏன்னா பனிப்பொழிவு அதிகமாக இருக்கும். பருவமழை காலங்களுக்கு அடுத்ததாக பனிப்பொழிவு. ஜனவரி மாதத்திலலாம் பார்த்தீங்கன்னா பனிப்படலம் அதிகமாக இருக்கிறதுனால நிச்சயமாக அந்த இடத்துல நம்ம பயணிப்பது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அதை தவிர்த்து மீதி இருக்கக்கூடிய மாதங்களில் இந்த இடத்துல போனோன்னா பைன் மரங்கள், அங்கே இருக்கக்கூடிய இயற்கை அழகு, நீர்வீழ்ச்சி, வனவிலங்கு சரணாலயம், இப்படி சில கோவில்கள், புல்வெளி பகுதிகள் அப்படின்னு எல்லாத்தையும் பார்த்து ரசிக்க முடியும். சோப்தாவில் ஜூன்லேருந்து ஆகஸ்ட் வரையிலான கோடை காலத்தில் மேகமூட்டமான வானிலை காரணமாக இமயமலையினுடைய தெளிவான காட்சியை நம்ம பார்க்க முடியும். ஸோ பொருத்தமான மாதங்கள் ஜூன்லேருந்து ஆகஸ்ட் வரை தான். குளிர்காலத்தில் வானம் தெளிவாக இருக்கிறதுனால அனைத்து மலைகளும் நமக்கு தெளிவாகவும் தெரியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இனி ஒரு விளம்பரம்.

நகரங்களால் நம்ம இன்றைக்கி பார்த்துட்ருக்க ஒரு பகுதியில் சோப்தா அப்படின்ற பகுதியில் இமயமலையை பார்க்குறதுக்கு பக்கத்தில் இருந்த அந்த பனிமூடிய காட்சிகள் நமக்கு ரொம்ப கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்கும். சோப்தா துங்நாத்து மலையேற்ற பனிமூடிய அந்த காட்சியும், சோப்தாவுக்கு அருகே இருக்கக்கூடிய சந்திரஷிலா அப்படின்ற ஒரு பகுதி, துங்நாத்தில் இருந்து சந்திரன் பிரகாசிப்பது, பனி கௌதாரி, புல்வெளி என எங்கு பார்த்தாலும் இயற்கை அழகினுடைய சொர்க்கமாக திகழும் இந்த சோப்தா இன்றைய நகர் உலாவில் கண்ணுக்கு விருந்தாக அமைஞ்சிருக்கும் கற்பனையில்.

0: தொடர்வது 8 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் வெற்றி கொண்டான். மத்திய ரயில்வே துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் 2 நாள் அரசுமுறை பயணமாக இன்று ராஜஸ்தான் செல்கிறார். இப்பயணத்தின் போது ஜோத்பூர் டெல்லி கண்டோன்மெண்ட் வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ், சபர்மதி ஜோத்பூர் எக்ஸ்பிரஸ் உள்ளிட்ட ரயில் சேவைகளை தொடங்கி வைக்கிறார். இந்தியாவின் சந்திராயன் 3 திட்டத்திற்கு இந்த ஆண்டிற்கான குடாட் ஆஸ்ட்ரோநாட்டிக்ஸ் விருதினை அமெரிக்க வான்வெளி தொழில்நுட்பம் மற்றும் விண்வெளி ஆய்வாளர்கள் நிறுவனம் வழங்கியுள்ளது. அமெரிக்காவில் நடைபெற்ற ஏஐஏஏ அசன்ட் 2026 மாநாட்டில் இந்த விருதினை அமெரிக்காவிற்கான இந்திய தூதர் திரு வினய் குவாத்ரா பெற்றுக்கொண்டார். 8வது இந்தியா பிரான்ஸ் கடல்சார் ஒத்துழைப்பு கலந்துரையாடல் கூட்டம் நேற்று பாரிஸில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் கடற்கொள்ளை, கடல்சார் தீவிரவாதம், போதைப்பொருள் கடத்தல், சட்டவிரோத மற்றும் கட்டுப்பாடற்ற வகையில் மீன்பிடித்தல் ஆகியவைக்கு எதிரான நடவடிக்கையில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து ஆலோசிக்கப்பட்டது. புல்வாமா தீவிரவாத தாக்குதலில் மூளையாக செயல்பட்டவர்களில் ஒருவராக கருதப்பட்ட ஹம்சா புர்ஹான் நேற்று பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியில் அடையாளம் தெரியாத நபரால் சுட்டுக் கொல்லப்பட்டார். தமிழ்நாடு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் தலைமையிலான அமைச்சரவை இன்று மேலும் 2 அமைச்சர்களுடன் விரிவுபடுத்தப்படுகிறது. விடுதலை சிறுத்தை கட்சியின் திண்டிவனம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் திரு வன்னியரசு மற்றும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியின் பாபநாசம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் திரு ஏ எம் ஷாஜகான் ஆகியோர் அமைச்சர்களாக இன்று பதவியேற்கின்றனர். வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை காரணமாக தமிழகத்திலும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளும் வரும் 27ஆம் தேதி வரை மழை நீடிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதே வேளையில் கடலோர தமிழகம், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இன்று வெப்ப அலை வீசக்கூடும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி சுருக்கம் காலை 9 மணிக்கு. வணக்கம்.
0: ஆகாஷவாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரசை நேரம் 8:02.

கோடை விடுமுறை அப்படின்னும் பொழுது இதுக்கு முன்னாடி நகர் உலாவில் கூட பயணங்களை பற்றி நம்ம பார்த்துருப்போம். நம்மளுடைய பயணங்கள் எளிமையாகவும் சுலபமாகவும் நமக்கு தகுந்தாற் போல இருக்கக்கூடிய சில பயணங்களை நம்ம முக்கியமாக எடுத்துக்கிட்டோன்னா, ரயில் பயணம் ரொம்ப ரொம்ப பிடித்தமான ஒன்று. அதுவும் ஜன்னலோரம் உட்காந்து, போக்குவரத்தில் பஸ் பயணமும் அப்படி தான், ஜன்னலோர பயணம் எல்லாருக்குமே ஒரு பிடித்தமான ஒன்று. ஆனால் இந்த பயணங்களில் நமக்கு சுலபமாக இருக்கக்கூடியது ரயில் பயணம். இந்த ரயில் அப்படின்னும் பொழுது இந்தியாவில் இருக்கக்கூடிய சவுத், நார்த் என, மிடில் என பல இந்தியாவை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் அதிகப்படியான ரயில்கள் போக்குவரத்து எளிய மக்களுக்கும் எல்லாருக்குமான ஒரு பயணமாக இருக்குது. சரி, இந்த ரயில் அப்படின்னு நம்ம எடுத்துக்கும் பொழுது உலக அளவில் இருக்கக்கூடிய ஒரு ரயில்வே ஸ்டேஷனை பற்றி தான் இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் தகவல் தளத்தில். இந்த ரயில்வே ஸ்டேஷனை பற்றி நான் சொல்லும் பொழுது உங்களுக்கு ஏற்படக்கூடிய பிரமிப்பு, ஏன்னா நம்ம அந்த மாதிரி ஒரு ரயில்வே ஸ்டேஷனை நம்ம இந்தியாவில் பார்க்கல. உலக அளவில் இருக்கக்கூடிய லார்ஜஸ்ட், மிகப்பெரிய ரயில்வே ஸ்டேஷன் இதை தான் நம்ம பார்க்க போகிறோம். அங்கே இருக்கக்கூடிய நடை மேடைகள், எத்தனை ட்ரெயின் வருது போகுது, எவ்வளோ கணக்கான

0: சாருலதா மணி குரலில் வந்தது தக் லைஃப் படத்திலிருந்து இனி ஒரு விளம்பரம்.
1: சீக்கிரம் டிஃபன் பேக் பண்ணுங்க ராஜு, மொபைல வை.
2: அக்கா பேங்கோட நம்பர் வேணும், ரீஃபண்ட் வரல. கிடைச்சிருச்சு, இப்பவே கால் பண்றேன்.
1: நம்பரை சரி பார்க்காமலையா? மோசடிக்காரங்க பெரும்பாலும் பேங்கோட போலி வெப்சைட் போலி நம்பர் மூலம் பணத்தை ஏமாத்தி பறிக்கறாங்க.
2: அப்ப சரியான நம்பர்
1: பேங்கோட ஆபீஷியல் வெப்சைட் அல்லது கார்டுல இருக்கும்.
2: அக்கா நீங்க காப்பாத்திட்டீங்க,
1: வேலையில இருந்து இல்ல.
2: ஆமா, ஆர்பிஐ சொல்கிறது
3: சரியான நிதி நடைமுறைகள் உங்களை பாதுகாக்கும்.
0: இன்னைக்கு தகவல் தளத்தில் வேர்ல்டு லார்ஜஸ்ட் ரயில்வே ஸ்டேஷன், உலகத்திலே மிகப்பெரிய ரயில் நிலையம், 44 நடைமேடைகள், 48 ஏக்கர் பரப்பளவு, உலகின் மிகப்பெரிய ரயில் நிலையம் எங்கே இருக்குது தெரிஞ்சுக்கலாமா? பொதுவாக ரயில்களில் பயணம் செய்ய எல்லாருக்குமே பிடிக்கும். மலைகள், இயற்கை காட்சிகள், வயல்வெளிகள் என அனைத்தையும் ரசித்து கொண்டே பலருக்கு ரயில் பயணம் போக பிடிக்கும். ஆனால் உலகில் மிகப்பெரிய ரயில் நிலையம் எது, எங்கே இருக்குது உங்களுக்கு சொல்லணுன்றதுக்காக தான் இந்த தகவல் தளம். நியூயார்க்கில் சின்னமான கிராண்ட் சென்ட்ரல் டெர்மினல், இது உலகில் அதிக ரயில் தளங்கள் கொண்ட கின்னஸ் உலக சாதனையை பெற்றிருக்கு இந்த பகுதி. அமெரிக்க ரயில் பயணத்தினுடைய பொற்காலமாகவும் கருதப்படுகிறது இந்த கிராண்ட் சென்ட்ரல் டெர்மினல். நியூயார்க்கில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி.
4: ஃப்ரீயா விடு ப்ரோ, வைப் பண்ணலாம், வைப் ஆயிரும்.
5: டேய் இப்போ நான் பாடுற மூலியாடா இருக்கிறேன்.
4: மாமா நீ அசி.
5: என்னடா திட்டியா?
4: இல்லடா.

0: பிரதர் படத்திலிருந்து ஒழித்த பாடல் அது. இனி ஒரு விளம்பரம்.
1: GRT Jewelers வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRT Jewelers, சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
0: இன்னைக்கு தகவல் தளத்துல உலகிலே மிகப்பெரிய ரயில்வே நிலையம் எங்கே இருக்குது அப்படின்றத தான் தெரிஞ்சிட்ருக்கோம். நியூயார்க்கில் இருக்கக்கூடிய கிராண்ட் சென்ட்ரல் டெர்மினல் அப்படின்னு கூடிய ஒரு ரயில் நிலையம். சரி, ரயில் நிலையம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் ட்ரெயின் வந்து போகிறதுக்கு நடைமேடைகள் ஒரு 5-6 இருக்கும். சில இடங்களில் சந்திப்பு அப்படின்னும் பொழுது ஒரு 10 கூட இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சில ரயில்கள் ஒரு இடத்துல நின்று அது கிளம்புனதுக்கப்புறமா இன்னொன்று வரக்கூடிய அந்த நேரங்களை மையமாக வச்சு ஒவ்வொரு ரயில் நடை மேடையும் அங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கோம். ஆனால் இங்கே இருக்கக்கூடிய உலகிலே மிகப்பெரிய இந்த ரயில்வே நிலையத்தில் முதல் தளம் இரண்டாவது தளம் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ரயில் நிலையம் அதை தான் இன்றைக்கி நம்ம தெரிஞ்சிட்ருக்கோம். தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாம் 8:30 மணியிலேருந்து.

ரெட் ரூம் படத்திலிருந்து சந்தோஷ் நாராயணன் குழுவினர் சேர ஒழித்த பாடல் அது. தொடர்ந்து தகவல் தளத்தை கேட்கலாம் காலையில் 8:30 மணியிலிருந்து. இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லியிலிருந்து அஞ்சலாகும்.

0: backward and how many need welfare. And finally, the Statesman on its front page says, ahead of Nautapa, plain simmer, but some respite around May 29th. And with that, it's back to you, Pramod.
1: Thank you. And now before we end the bulletin, the headlines once again. Prime Minister Narendra Modi to hold talks with President of Cyprus, Nikos Christodoulidis, in New Delhi today. First International Big Cat Alliance Summit scheduled to take place in New Delhi on the June 1st postponed. Railway urges passengers to remain alert and immediately report any suspicious activity or individual on railway premises on helpline number 139. Calcutta High Court orders setting up special team of CBI to probe hushing up charges in RJ Kar rape murder case. Pulwama terror attack mastermind Hamza Burhan killed by unknown gunmen in Pakistan-occupied Jammu and Kashmir. U.S. Secretary of State Marco Rubio says Washington is ready to sell as much energy as India is willing to buy. And with that, we end the morning news. Have a nice day.
2: ஆகாஷவாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 8:30. தகவல் தளம் தொடர்கிறது. இன்னைக்கு தகவல் தளத்தில் நியூயார்க்கில் இருக்கக்கூடிய கிராண்ட் சென்ட்ரல் டெர்மினல், உலகில் மிகப்பெரிய ரயில் நிலையம். கிராண்ட் சென்ட்ரல் டெர்மினல் ரயில் நிலையம் பார்க் அவென்யூ மற்றும் 42வது தெருவில் இருக்குது. இந்த முனையம் 2 அண்டர் கிரவுண்ட் லெவல்களில் 44 நடை மேடைகளை கொண்டிருக்கு. அதன்படி மேல் மட்டத்தில் 41 தடங்களும் கீழ் மட்டத்தில் 26 தடங்களும் இருக்குது. ஒரு பாடலுக்கு பிறகு தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னாடி விளம்பரம்.
3: GRT Jewelers வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. GRT Jewelers, சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

0: இட்லி கடை படத்திலிருந்து தனுஷ் ஸ்வேதா மோகன் குரலில் ஒழித்த பாடல் அது. இனி விளம்பரம்.
1: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
0: இனி வேலைவாய்ப்பு செய்திகள். இந்திய ராணுவத்தின் காலி இடங்களுக்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. சிவிலியன் சுவிட்ச் போர்டு ஆபரேட்டர் பிரிவில் மொத்தம் 190 இடங்கள் உள்ளன. கல்வி தகுதி 10ஆம் வகுப்பு, தேர்ச்சி, வயது வரம்பு 31/5/26 2026 18 25 வயதிற்குள் இருக்க வேண்டும். தேர்ச்சி முறை எழுத்து தேர்வு, நேர்முக தேர்வு. விண்ணப்பிக்கும் முறை இணையதளத்தில் உள்ள விண்ணப்பத்தை பதிவிறக்கம் செய்து பூர்த்தி செய்து த கமாண்டன்ட் ஹெட் குவார்டர்ஸ் செகண்ட் சிக்னல் ட்ரைனிங் சென்டர் பனாஜ் கோவா 403-001 என்ற முகவரிக்கு இம்மாதம் 31ஆம் தேதிக்குள் அனுப்ப வேண்டும். மேலும் விவரங்களுக்கு indianarmy.nic.in என்ற இணையதள முகவரியில் சரிபார்க்கலாம். வன ஆராய்ச்சி நிறுவனத்தின் வேலைவாய்ப்பு அறிவிப்பு. மத்திய அரசின் வன ஆராய்ச்சி நிறுவனத்தில் எம்டிஎஸ் பிரிவில் 45, டெக்னீஷியன் பிரிவில் 20, வன காப்பாளர் 7, டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் 4, ஸ்டோர் கீப்பர் 3, நூலக தகவல் உதவியாளர் 2 உட்பட மொத்தம் 91 இடங்கள் நிரப்பப்பட உள்ளன. கல்வி தகுதி 10ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு, ஐடிஐ பட்டப்படிப்பு. வயது வரம்பு 3/6/2026 அன்றின்படி 18-30, 18-27 வரை. தேர்ச்சி முறை எழுத்து முறை, நேர்முக தேர்வு. விண்ணப்பிக்கும் முறை ஆன்லைனில். விண்ணப்ப கட்டணம் 1500 ரூபாய். எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு 700 ரூபாய். விண்ணப்பிக்க கடைசி நாள் ஜூன் மாதம் 3ஆம் தேதியாகும். மேலும் விவரங்களுக்கு fridu.edu.in என்பதாகும். துணை இராணுவமான சகஸ்ட்ரா சீமாபால் படைப்பிரிவின் விளையாட்டு வீரர்கள் ஒதுக்கீடுக்கான இடங்கள் காலி இடங்களுக்கான அறிவிப்பு. கான்ஸ்டபிள் பிரிவில் மொத்தம் 404 இடங்கள் நிரப்பப்பட உள்ளன. கல்வி தகுதி 10ஆம் வகுப்பு, வயது வரம்பு 7/6/2026 18-25 வரை. கூடுதல் தகுதியாக சர்வதேச அளவில், தேசிய அளவில் அல்லது பல்கலைக்கழகங்களுக்கு இடையிலான விளையாட்டு போட்டிகளில் சான்றிதழ் பெற்றிருக்க வேண்டும். தேர்ச்சி முறை, சான்றிதழ் சரிபார்ப்பு, உடல் தகுதி. விண்ணப்பிக்க முறை ஆன்லைனில். விண்ணப்ப கட்டணம் ₹100. பெண்கள் எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு கட்டணம் ஏதுமில்லை. விண்ணப்பிக்க கடைசி நாள் ஜூன் மாதம் 7ஆம் தேதியாகும். மேலும் விவரங்களுக்கு ppylysb.com. வேலைவாய்ப்பு செய்திகள் கேட்டீர்கள். இன்னைக்கு நம்ம தகவல் தளத்தில் உலகத்திலேயே மிகப்பெரிய ரயில் நிலையம் நியூயார்க்கில் இருக்கக்கூடிய கிராண்ட் சென்ட்ரல் டெர்மினல். இந்த ரயில் நிலையத்தில் பார்க் அவென்யூன்ற ஒரு பகுதியில் 42வது திருவிழா அமைஞ்சிருக்கு. இந்த முனையம் 2 அண்டர்கிரவுண்டு லெவலில் சேர்ந்திருக்கு. 44 நடை மேடைகளை கொண்டிருக்கு. இதனுடைய மேல் மட்டத்தில் 41 தடங்களும் கீழ்மட்டத்தில் 26 தடங்களும் இருக்குது. சரி, 48 ஏக்கர் பரப்பளவில் இருக்கக்கூடிய இந்த ரயில் நிலையம் 660 ரயில்கள் நிறுத்தப்பட்டிருக்கு. அத்தோடு தினமும் சுமார் 125,000 பயணிகள் இதில் பயணம் செஞ்சிட்ருக்காங்க. இதன் கட்டிடக்கலை, கம்பீரமான பிரதான பாதை உள்ளிட்டவைகள் தான் இதனுடைய கவனத்தை அதிகமாக ஈர்த்திருக்கு.

0: நினைவலைகள். நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
1: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
0: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.

0: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி. எண் 4, இரண்டாவது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம்.
2: இனி ஒரு விளம்பரம்.
3: GRT Jewelers வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRT Jewelers, சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: இன்னைக்கு தகவல் தளத்துல பாத்துட்டு இருக்கக்கூடிய நியூயார்க் கிராண்ட் சென்ட்ரல் டெர்மினல்ல முனையத்தோட 48 ஏக்கர் பரப்பளவில் இருக்கக்கூடிய இந்த ரயில் நிறுத்தத்தில் இருக்கக்கூடிய ரயில்கள், அதனுடைய பகுதிகள் எப்படி இருக்குது, சுமார் எவ்வளோ பயணிகள் அதில் பயணம் பண்ணுறாங்க, அதனுடைய கட்டிடக்கலை கம்பீரம், இதெல்லாமே பார்த்தோம். கிராண்ட் சென்ட்ரல் முனையத்தோட தொடர்பு படுத்தி பல கதைகள்லாம் சொல்லப்படுகிறது. உலகில் பல அதிசயங்கள் இருந்தாலும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதத்தில் பிரமிக்கத்தக்க வகையில் இருப்பதோடு ஆச்சரியங்கள் நிறைந்ததாகவும் உணர்வது இன்றைய தகவல் தளம்.

மாமன்னன் படத்திலிருந்து ஏ ரஹ்மான் குழுவினர் சேர வந்த இந்த பாடலோடு இன்றைய தகவல் தளம் நிறைவு பெறுகிறது. உலகில் மிகப்பெரிய ரயில் நிலையத்தை இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டு மற்றொரு தகவலோட அடுத்த தகவல் தளத்தில் சந்திக்கலாம். அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.

0: நேரம் 8:45.
1: ஆகாஷ்வாணி வானொலிக்கு 90 வானொலியும் நானும் தொகுப்பு நிகழ்ச்சி கேட்கலாம். வானொலி நம் வாழ்வின் ஒளி என உரைப்பர் பலர், அவர்களுள் ஒருவரை சந்திக்கலாமா?
2: நேர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நாகப்பட்டினம் மாவட்டம் நிறுத்தனமங்கலம் அங்கேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு முன்னோடி விவசாயி, அது மட்டும் இல்லை கிட்டத்தட்ட ஒரு 50 ஆண்டுகளாக திருச்சிராப்பள்ளி வானொலியின் நேயரான ஆர் திருநாவுக்கரசு ஐயாவை சந்திக்க போகிறோம். ஐயா வருக, வணக்கம்.
3: ஐயா வணக்கம்.
2: ஐயா, வானொலியோட உங்களுடைய தொடர்பு எப்படி ஏற்பட்டதுங்க?
3: நான் சிறுவயதுலேருந்து வேளாண்மை சார்ந்த உபதிகளில் மிகுந்த ஈடுபாடு உண்டு. அப்போது நம்ம புது புதுதாக தொழில்நுட்பம் எங்கேருந்து தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னாக்கா வானொலின்னு தெரிஞ்சுக்கலாம்னு தெரிஞ்சுக்கிட்டேன். முத வாழ்வு செட்டு, எங்கள் அண்ணன் ஒன்னாக இருக்கும்போது வாழ்வு செட்டு ஏரியெல்லாம் கட்டி ஒரு மாதிரியாக பந்தாக வச்சுருப்போம். அப்புறம் வந்து குடும்பம் பிரிஞ்சு போனோன்னே அண்ணன் எடுத்துகிட்டு போயிட்டார். மறுபடியும் செட்டு நான் வாங்கினேன். வேளாண்மை துறையில் என்னை வந்து உழவுருவாத குழு அமைப்பாளராக நானாக சேரல, அவங்களாவே நான் கருத்தாக சொல்லுவேங்கிறதுனால அவங்களே சேர்த்து விட்டாங்க.
2: வானொலி விவாத குழு
3: அமைப்பாளர்
2: என்னங்க பண்ணுவீங்க?
3: அமைப்பாளர்னா நான் ஒரு 60 விவசாயிக்கு வேளாண்மை தொழில்நுட்பங்களை அப்பப்போ சொல்லணும். எங்களுக்குன்னு திருச்சிராப்பள்ளி வானொலியில் வாரத்துக்கு ஒரு நட புதன்கிழமை காலம் வர 6:30 வரும். அன்பார்ந்த விரிவாக்க பணியாளர்களே, உழவர் விவாத குழு அமைப்பாளர்களே, தற்போது பெய்த கனமழையின் காரணமாக ஆங்காங்கு தாழ்வான பகுதியில் நெல் பயிர்கள் முழுவி இருக்கின்றது. இதை சரி செய்வதற்கு நீரை உடனே வடிகட்ட வேண்டும். 2 கிலோ யூரியாவுடன் 1 கிலோ ஜிங்க் சல்பேட் கலந்து வேர் மூலமாக எடுத்துக்க முடியாத சூழ்நிலையில் உள்ளது. ஆகவே நம்ம வந்து இலை ஒழிவு ஊட்டமாக தெளித்து அதை திருப்பி கொண்டு வரணும்.
2: இந்த மாதிரி ஆலோசனைகளை சொல்லுவாங்க. உங்ககிட்ட ஒரு 60 விவசாயிகள் இருப்பாங்க, அவங்க கிட்ட நீங்க அந்த செய்தியை கொண்டு போய் சேர்க்கணும்,
3: சொல்லணும்.
2: இதெல்லாம் எந்த ஆண்டு நடந்ததுங்க?
3: இது ஒரு 30 வருஷம் இருக்குங்க. எங்களுக்கு 20 கார்டு இல்லை அமைப்பாளர்களும் கொடுப்பாங்க, எனக்கு 40 கார்டு கொடுப்பாங்க. 40 கார்டையும் தாண்டியும் எழுதுவேன். அப்பப்போ எழுதி சந்தேகம் கேட்குற மக்கானாலே பதில் வரும்.
2: வானொலிக்கு எழுதுவீங்களா?
3: ஆமாங்க, திருச்சி வானொலிக்கு ஸ்டாம்பு போட்டுக்கோ, கொடுக்கும்போது பத்திரமா வச்சுக்கோங்க. அப்பத்திரமெல்லாம் சொந்தக்காரங்களுக்கு எழுதக்கூடாதுன்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். அதை இன்னும் வச்சிருக்கோம் பார்த்துக்காரு.
2: அந்த அஞ்சல் அட்டையில வந்து வானொலியோட முகவரியை அச்சிட்டு இருக்கும். அதுல நீங்க வந்து உங்களுடைய சந்தேகங்கள் என்ன இருக்கோ அதை எழுதி அனுப்புவீங்க. அந்த சந்தேகங்களை வந்து நிகழ்ச்சியின் மூலமாகவே பதில் சொல்லுவாங்க. இதெல்லாம் ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி. ஆனா இது எந்த வகையில உங்களுக்கு உதவிகரமா இருந்துச்சுங்க?
3: நமக்கு வந்து ரேடியோ நிலையத்திலிருந்து வருகிறது உண்மையான ஆழமான கருத்துக்கள்,
2: நம்பகத்தன்மை. அது வானொலியில உங்களுக்கு இருக்கு. நிச்சயமா அந்த வானொலி மூலமா வந்த தகவல்களால உங்களுடைய விவசாய முறைகள்ல வந்து மேம்பட்டு இருக்கு.
3: அதோட என்னுடைய மதிப்பு கூடியிருக்கு. எல்லாத்தையும் பேசும்போது சாதாரணமாக சொல்லுவோம், தொடர்ந்து ரேடியோ கிளியா நீ பெரிய லாயிலான.
2: இப்போ வந்து ஏதோ ஒரு முறை, இந்த முறை வந்து வானொலியில் சொன்னாங்க, அதை நான் பின்பற்றினேன், அதனால் என்னுடைய விவசாயம் வந்து சிறந்தது அப்படின்னு ஏதாவது உங்கள் நினைவுக்கு வருதுங்களா?
3: அதாவது நாம் எந்த வேளாண்மை செய்தா இருந்தாலும் அடிப்படை மண். இந்த மண் வந்து நல்லா குணாதிசயங்கள் உள்ள மண்ணாக இருந்தால் தான் நாம் எதிர்பார்க்கக்கூடிய மகசூல் கிடைக்கும். அப்படியே இருக்கணும்னா 6 மேலே 8 கீழே இப்படி இருந்தால் நல்ல மண் அர்த்தம்.
2: பிஹெச்
3: அந்த மண்ணோட காரமையில தன்மையை பற்றி பேசுகிறேன். நாகப்பட்டினம் ஏடிய வாட்டாக்குடி சுந்தரன் பேர். நாகப்பட்டினம் போனால் அப்படியே போகுது. அவர் திருநாவுக்கரசு இங்கே வந்து உட்காருங்க. இதெல்லாம் எப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, எங்கே போனாலும் இதுக்கு ஒரு முக்கிய தத்துவம் இருக்குது. ஏன்னா இந்த திருச்சி வானொலியில் சொல்லி கொடுத்தது தான் ஆழமாக பதிஞ்சு போச்சுன்னு வைங்களேன்.

0: அப்புறம் வந்து மின்சாரம் சிக்கனம் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அப்போ அதுக்கு சிக்கல் ஈபியில் என்னை கூப்பிட்டுருந்தாங்க ஊர்கலத்துக்கு. நான் போனேன், முதல் தலைப்பு என்ன பேசணும்னா மின்சாரம் சிக்கனம் பண்ண கற்றுக்கணும், இந்த உண்மையத்தை நான் ஒத்துக்கணும்னு. எது தேவையோ தேவையோ அது உடனப்பட்டுக்கிறது.
1: நிலத்தடி நீரும் பாதுகாக்கப்படும், மின்சாரமும் சேமிக்கப்படுது.
0: பொதுவாக விழாக்களுக்கு வந்து இன்ட்ரெஷன் வைப்பாங்க, அதில் வந்து என் பேர் ஊர் இருக்காதுங்க. நான் என்ன செய்வேன், அந்த விவசாயிகள் வந்து எதில் ஈடுபாடு இருக்காங்களோ அதுக்கான வார்த்தைகளை, நல்லவங்களாக இருந்தாங்கன்னு வைங்க, எண்ணங்கள் அழகானால் எல்லாம் அழகாகும் அப்படின்னு எழுதுவேன். சில பேர் கறவை மாடுகள் வச்சு முன்னுக்கு வந்தாங்கன்னு வைங்க, பல்லின்றி சொல்லில்லை பசும் புள்ளின்றி பால் இல்லை. அப்புறம் அந்த மர இதில் ஈடுபாடுகள் இருந்தாங்கன்னா, வெட்டி கெட்டது வெம்பு வெட்டாம கெட்டது பூவரசு.
1: இந்த பேச்செல்லாம் கூட வானொலி உங்களுக்கு சொல்லி கொடுத்ததா இருக்கும்.
0: அது ஒரு பக்கம் தாங்க,
1: விவசாயம் மட்டுமல்ல
0: எல்லாம்
1: ஒரு உடல் சார்ந்த விஷயங்களும் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்குது. அது தவிர வந்து இலக்கியம் சார்ந்த விஷயங்களும் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்குது. இப்ப சில போட்டிகள், அதாவது வந்து பயிர் வளர்ச்சி போட்டி அப்படின்னு சொல்லி அரசு நடத்துவாங்க.
0: ஆமாங்க,
1: அந்த போட்டியில எல்லாம் கூட நீங்க நடுவரா இருந்திருக்கீங்களே.
0: ஆமாங்க ஆமாங்க, ஒரு 14 வருஷம் சீர்காழியம் ஆயிரம் பக்கம் கொடுத்துருக்கேங்க. பல பேருக்கு பல லட்ச பரிசுகளையும் வாங்கி.
1: வானொலி கேட்பது வந்து அந்த இடத்துல உங்களுக்கு எப்படி பயனுள்ளதா இருந்ததுங்க?
0: விவசாயிகளை ஊக்குவிக்கிறது.
1: ரொம்ப மகிழ்ச்சிங்க, வானொலியோட உங்களுடைய தொடர்பை வந்து எங்களோட பகிர்ந்துகிட்டீங்க, நன்றிங்க.
2: வானொலியுடனான தனது நீண்டகால அனுபவங்களை பகிர்ந்து கொண்டார் நேயரும் தேர்ந்த விவசாயியுமான நிர்த்தனமங்கலம் ஆர். திருநாவுக்கரசு அவர்கள். உடன் உரையாடியவர் ஆர். வெங்கடேஸ்வரன் அவர்கள். அருவமாய் வந்து மனதில் நீங்கா உருவம் பெற்ற வானொலியே, நீயே என் வாழ்வின் ஒளி என கவிஞர்கள் சிலர் அணிவகுத்து வருகின்றனர். முதலில் கவிஞர் ஆலங்குடி வெள்ளைச்சாமி அவர்கள்.
3: நினைவு தெரிந்த நாள் முதலாய் நீயே என் காதலி, வெகு நாட்களாய் உன்னை பார்த்ததில்லை, ஆனால் எப்போதும் உன் குரலை கேட்டதுண்டு. பாடல்கள் பலவற்றை கற்றுத்தந்தாய், வகை வகையாய் பல செய்தி சொல்லித்தந்தாய். வயலும் வாழ்வும், உழவர் உலகம், பூவையர் பூங்கா என பொங்கும் பல நிகழ்வு சொன்னாய். நீங்கள் கேட்டவை உங்கள் விருப்பம், நெகிழும் தேன் கிண்ணம் என நாங்கள் கேட்டதெல்லாம் காதுகளில் ஊட்டிவிட்டாய். நாங்கள் கேட்காததும் காதுகளில் ஊட்டிவிட்டாய். காதல் கோட்டையே உன்னால்தான் கட்டப்பட்டதோ, ஆண்டுகள் பல ஆனாலும் அடியே உன்மேல் மோகம் குறையவில்லை. அகில இந்திய வானொலியே, என் நினைவு தெரிந்த நாள் முதலாய் என்றும் நீயே என் காதலி.
2: அடுத்து கவிஞர் மகாசுந்தர் அவர்கள்.
4: வானின் வழி தேனின் மொழி நாளும் ஒளி பரப்பும், காதின் வழி கருத்தின் வழி இதயம் தனை நிரப்பும், முந்தி பிறந்த வானொலியே, சிந்தை மகிழ்விக்கும் தேனொலியே, பாமரர்க்கும் தமிழ்ச்சுவையை கொண்டு சேர்த்தவளே, ஊடகங்களுக்கெல்லாம் மூத்தவளே, மொழி காத்தவளே, வானொலி தாயே வணக்கம். வானொலி செவியில் விழுந்து இதயம் நுழைந்து உயிரில் கலந்த உறவு.
2: அடுத்து கவிஞர் மாலதி அவர்கள்.
5: ஒலியால் உலகளந்த ஊற்று, மந்திரம் வைத்து பல கருத்தை பகிர்ந்து வந்த காற்று, கடந்த தூரம் கவனிக்க கானம் இசைத்த மெட்டு, மிதிவண்டி பெட்டிக்குள் மிதமாய் ஒலித்திடும் சுட்டு, காட்சிகளை விரிவு செய்யும் சின்னஞ்சிறு பட்டாசு, விரும்பிய நபருக்கெல்லாம் விருப்பப்பாட்டை விதைத்த மத்தாப்பு, வரப்பு மேட்டிலும் மேய்ச்சல் நிலத்திலும் காஷ்மீர் பூந்தோட்டம், தொண்டை கரகரத்தால் நீலகிரி தைலம் ஒரு சொட்டு, பாடும் பாட்டு கரகரத்தால் அதன் மேல் ஒரு தட்டு, அடுக்கலையில் இன்றும் அளவான ஒரு சிட்டு.
2: தொடர்ந்து கவிஞர் மைத்திலி கஸ்தூரி ரங்கன் அவர்கள்.
6: தாய் எனக்கு சோரூட்டிய போது தமிழ் ஊட்டிய சேடியோ, இதயம் கனத்த போதெல்லாம் இசையால் இறகு தைத்த வானம் பாடியோ, வனமுதிர்த்து குயில்கள் கூட இங்கு வருவது உன்னை தேடியோ, வைகரை துயிலெழுப்பி வாழ்வெல்லாம் உடனிருந்து கரம் பிடித்து கூட வரும் ஆல் இண்டியா ரேடியோ, இந்திய மனங்களை பிரதிபலிக்கும் ஆடியோ, இன்னும் பல நூறாண்டு வாழ்க நீ பாராண்டு.
2: நிறைவாக கவிஞர் நேசன் மகதி அவர்கள்.
7: அகில இந்திய வானொலி, அது எங்கள் காதுக்குள் நுழைந்து இதயம் வருடும் காதலி, ஆகாயத்தில் இருந்து சொட்டும் தேன் குரல் நீ, ஆதலால் ஆகாஷ வாணி நீ, தமிழ் நிலத்தில் வளம் கூட்டி கடலில் கலக்கிறது காவிரி ஆறு, காற்றலைகளில் பரவி மக்கள் மனங்களில் கலக்கிறது ஏஐஆர் ஆல் இந்தியா ரேடியோ. வீட்டுக்கு ஒரு வானொலி

0: சக்தி இல்லாத அந்த காலத்தில் ஊராட்சி மன்ற கட்டிடத்தின் ஒளிபெருக்கியில் நுழைந்து எங்கள் காதுகளை தேடி வந்து செய்தி சொன்ன வானொலியே உலகமே கையடக்க கைபேசிக்குள் கத்திக்கொண்டிருக்கும் இந்நாளில் குயிலோசையாய் ஒலிக்கிறது உனது குரல். திருவள்ளுவர் காலத்தில் நீ இருந்திருந்தால் இப்படித்தான் எழுதியிருப்பார், அகில இந்திய வானொலி இல்லாத போது வயிற்றுக்கும் சிறிது ஈயப்படும் என்று. இத்தனை சிறிய பெட்டிக்குள் எப்படி மனிதர்கள் உள்ளே இருந்து பேசுகிறார்கள் என்று சிறு வயதில் வானொலி பெட்டியை உற்று பார்த்த என்னை இன்று என் குரலையும் பதிவு செய்ய வைத்த அகில இந்திய வானொலியே, உன்னை நான் வணங்குகிறேன். கலப்பை மாட்டோடு களனிக்கு செல்லும் உழவனின் வயல் வரப்பில் அமர்ந்து வயலும் வாழ்வும் பாடம் எடுத்து பசுமை புரட்சி செய்த அகில இந்திய வானொலி, அது இம்மண்ணின் ஒளி. பண்பலைகளில் ஓயாது ஒளிக்கட்டும் உனது குரல், செந்தமிழர் வாழ்வில் என்றும் மாறாது இருக்கட்டும் உன் நிகழ்ச்சி நிரல்.
1: கவிமழையில் குளிர்வித்த கவிஞர்களுக்கு நன்றி. தொடர்ந்து வானொலியும் நானும் என்று தனது நினைவலைகளை பகிர்ந்து கொள்கிறார் பேராசிரியர் பழனி அரங்கசாமி அவர்கள்.
2: நான் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் BOL மாணவனாக படிக்கின்ற காலத்தில் நானும் 2-3 மாணவர்களும் லலித கலைகளை பற்றி தொடர்ந்து பேசுவதற்கு திருச்சி வானொலி நிலையத்தில் அழைத்தார்கள். அதுதான் முதல் நான் வானொலிக்கு வந்த வாய்ப்பு. அப்போது வானொலி நிலையம் இப்பொழுது பேருந்து நிலையத்தில் பெரியார் சிலை இருப்பதற்கு பக்கத்தில் ஒரு தியேட்டர், ராக்ஸி தியேட்டர் என்று ஆங்கில படங்கள் தான் ஓடும். அந்த தியேட்டருக்கு நேர் எதிர்ப்புறத்தில் கொஞ்சம் மேடான பகுதியில் பெரிய ஓட்டு கட்டடம், அந்த ஓட்டு கட்டடத்தில் தான் ஆல் இந்திய ரேடியோ நிலையம் இருந்தது. முதன் முதலாக அப்போதுதான் நான் வானொலியில் பேசினேன். அதற்கு பிறகு பல காலம் ஆங்கிலத்தினிலும் தமிழிலும் பேசுவதற்கு எனக்கு இங்கு வாய்ப்பு ஏற்பட்டது. மதுரை பல்கலைக்கழகத்தில் தொலைநிலை கல்வி இன்ஸ்டிடியூட் ஆஃப் கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸ், அதில் நான் வந்து ஆங்கில பேராசிரியராகவும் அந்த தொலைநிலை கல்வி இயக்குநரகத்தின் துணை இயக்குநராகவும் பணிபுரிந்தேன். அப்பொழுது எங்களுடைய தொலைநிலை கல்வி மாணவர்களுக்காக ஆங்கிலத்திலும் தமிழிலும் சொற்பொழிவாற்றுவதற்கு நாங்கள் மதுரை பல்கலைக்கழகத்திலிருந்து வந்து இங்கு சொற்பொழிவாற்றுவோம். அதுவும் எனக்கு நினைவிருக்கிறது. ஒரு சமயத்தில் புலவர் பேராசிரியர் இலக்குவனார் தலைமையில் பொங்கல் விழா கருத்தரங்கு ஒன்றில் கலந்து கொண்டதும் எனக்கு நன்றாக நினைவிருக்கிறது. அதில் நான் பேசும் பொழுது விவசாயம் என்ற ஒரு சொல்லை சொன்ன பொழுது அவர் இடைமறித்து வேளாண்மை என்று சொல்லுங்கள் என்று என்னை சிரித்து கொண்டே திருத்தினார். அப்பொழுது நான் மாணவனாக இருந்தவன், நானும் அதை மகிழ்வோடு ஏற்றுக்கொண்டு மறுபடியும் அந்த பேச்சை திருப்பி நான் பேசினேன். அது பொங்கல் விழா கருத்தரங்கு. ஒரு சமயம் குவிஸ் புரோகிராம் நடத்துவதற்காக வந்தேன். ஒரு சமயம் எட்வின் ஆர்னால்டு எழுதிய ஆசிய ஜோதி பற்றி 1 மணி நேர சொற்பொழிவாற்றினேன். அதற்கு முன்னெல்லாம் வானொலியை ஒரு ஜேர்னல் ஒன்று நடத்தி கொண்டிருந்தார்கள். அதை ஆர்வமாக வீடுகளில் வைத்துக் கொண்டு டாக்குமெண்ட்டை பார்க்குற மாதிரி பார்த்து அந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் பார்ப்பார்கள். என்னுடைய பொங்கல் விழா பற்றிய கட்டுரையும் ஒன்று அந்த இதழில் வெளியாகி இருக்கிறது. 15 நாளைக்குரிய எல்லா நிகழ்ச்சிகளும் வரும். திருச்சி வானொலியிலே தொடர்புங்கிறது இப்போ நான் சொல்ல போனால் 70 வருஷம் அனுபவம்னு நான் சொல்லணும். நேயர்கள் நினைக்கலாம் 70 வயசு அனுபவங்கிறானே இவன், என்ன வயசு இந்த அளவுக்குன்னு நினைக்கலாம். நான் 90 தாண்டிட்டேன். பொழுதுபோக்கு காரணத்துக்காக நாடகம் இசை எல்லாம் நடத்தினதோடு கூட விவசாயத்துக்கு வேண்டிய ஏராளமான கருத்துக்களை ஜனங்களுக்கு சொன்னிச்சு. கிராமங்களில் ஒரு தனி இடத்துல பஞ்சாயத்து போர்டு சார்பாக வானொலி வச்சிருப்பாங்க. அதில் 6:30 to 7 மேலே விவசாயிகள்லாம் வயலுக்கு போயிட்டு வந்து சாவகாசமாக உட்காந்து கேட்பான், எந்த பயிரை பயிரிடுறது, அதனுடைய பருவ காலம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் அந்த விவசாயத்துக்குன்னு இங்கே வானொலியில் இருந்த அதிகாரிகள் நினைக்கிறேன் அவங்க பேசுகிற பேச்சை ஆர்வமாக மக்கள் கேட்டிருக்கிறத நான் பார்த்துருக்குறேன். பொதுமக்களுக்கு அதுவும் கிராமச்சூழலில் உள்ளவர்களுக்கு வானொலி அளவு கடந்த ஒரு செய்தி திரளாக இருந்தது. அந்த அறிவுத்திறல் என்பது எழுத படிக்க தெரியாத கிராமங்களினுடைய சிந்தனைக்கும் சென்றது. ஒரு அரிய பெரிய பணி, மக்களுக்கு நிரந்தரமாக தொண்டு புரியக்கூடிய ஒரு அருமையான சாதனம் என்பதை நான் மகிழ்ச்சியோடு கூறிக்கொள்கிறேன். நன்மை மட்டுமே செய்து கொண்டிருந்த வானொலி வாழ்க வாழ்க என்று வாழ்த்துகிறேன்.
1: மக்கள் நலம் நாடும் வானொலியை வாழ்த்தி மகிழ்ந்தார் பேராசிரியர் பழனி அரங்கசாமி அவர்கள். வானொலியே, உனது 100 ஆண்டை நோக்கிய பயணம் என்பது அனைவருக்குமான, ஏன் அனைத்திற்குமான நலனை உள்ளடக்கிய உன்னத பயணம். உனது பயணத்தில் திருச்சிராப்பள்ளி சந்திப்பில் அறிமுகமானோம். அன்று முதல் வானொலியே உன்னால் காலையில் துயில் களைத்தேன், நாள் முழுதும் உயிர் வளர்த்தேன்.

இரவின் மடியில் கண்ணயர்ந்தேன். இது என்றும் தொடர காற்று அலைகளிடம் பணிந்தேன். வானொலிக்கு 90 நிகழ்ச்சியில் வானொலியும் நானும் தொகுப்பு நிகழ்ச்சி கேட்டீர்கள்.

0: நம் இதயங்களை இணைத்த குரல், நம் நினைவுகளை தாங்கிய அலை, இதுவரை 90 ஆண்டுகளை நிறைவு செய்கிறது. இது ஒரு சாதனை மட்டுமல்ல, இது ஒரு உணர்வு, ஒரு பயணம், ஒரு வரலாறு. என்றும் உங்களுடன் ஆகாஷ்வாணி.
1: அடுத்த அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில். ஆகாஷ்வாணி, நேரம் 9 மணி. அரங்கிசை. வட இழுப்பை எஸ் ஆனந்தன் அவர்களின் நாகஸ்வர இசையை கேட்கலாம். மங்களம் எம் கே ஆசான் அவர்கள் தவில். வர வல்லபரம

0: ஒரு வரலாறு. என்றும் உங்களுடன் ஆகாஷ்வாணி.
1: அடுத்த அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில். ஆகாஷ்வாணி, நேரம் 9 மணி. அரங்கிசை. வட இழுப்பை எஸ் ஆனந்தன் அவர்களின் நாகஸ்வர இசையை கேட்கலாம். மங்களம் எம் கே ஆசான் அவர்கள் தவில். வர வல்லப ரமணா. ஜி என் பாலசுப்ரமணியம் பாடலுடன் நிகழ்ச்சி ஆரம்பம். ஹம்சத்வனி ராகம் ஆதி தாளம்.

அடுத்து பேசும் தெய்வம் முருகன், குரு சுரஜானந்தா பாடல், ராகம் நாகவல்லி, ரூபகதாளம்.

நிறம் 9:24. அரங்கிசை நிகழ்ச்சியில் வட இழுப்பை எஸ் ஆனந்தன் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். மங்களம் எம் கே ஆசான் அவர்கள் தவில். நிகழ்ச்சியிலேனி குரு லேக்க எட்டுவண்டி கௌரி மனோகரி ராகத்தில் அமைந்த தியாகராஜர் கீர்த்தனை கண்டச்சாப்பு தாளம்.

மாதங்கி என தொடங்கும் முத்துசுவாமி தீட்சிதர் கிருதி நிறைவாக ஒலித்தது ராகம் ராமப்ரியா. அரங்கிசை நிகழ்ச்சியில் இதுவரை வட இழுப்பை எஸ் ஆனந்தன் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்டோம். மங்களம் எம் கே ஆசான் அவர்கள் தவில். அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.

ஆகாஷவாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரசை நினைவூட்டுகிறோம் நேயர்களே. இன்று முற்பகல் 11 மணிக்கு மாண்புமிகு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் புதுடெல்லியில் விஜ்ஞான் பவனில் எல்லை பாதுகாப்பு படையின் 23வது பதவியேற்பு விழாவில் பங்கேற்று ரூஸ் தாம்ஜியின் நினைவு உரை 2026 வழங்கும் நிகழ்வின் நேரடி ஒளிபரப்பினை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

0: 10 மணிக்கான செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம். வாசிப்பவர் வெற்றி கொண்டான். இந்தியாவின் சந்திராயன் 3 திட்டத்திற்கு இந்த ஆண்டிற்கான கொடாட் ஆஸ்ட்ரோநாட்டிக்ஸ் விருதினை அமெரிக்க வான்வெளி தொழில்நுட்பம்

0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி. செய்தி சுருக்கம். வாசிப்பவர் வெற்றி கொண்டான். இந்தியாவின் சந்திராயன் 3 திட்டத்திற்கு இந்த ஆண்டிற்கான கொடாட் ஆஸ்ட்ரோநாட்டிக்ஸ் விருதினை அமெரிக்க வான்வெளி தொழில்நுட்பம் மற்றும் விண்வெளி ஆய்வாளர் நிறுவனம் வழங்கியுள்ளது. அமெரிக்காவில் நடைபெற்ற ஏஐஏஏ அசன்ட் 2026 மாநாட்டில் இந்த விருதினை அமெரிக்காவிற்கான இந்திய தூதர் திரு வினய் குவாத்ரா பெற்றுக்கொண்டார். 8வது இந்தியா பிரான்ஸ் கடல்சார் ஒத்துழைப்பு கலந்துரையாடல் கூட்டம் நேற்று பாரிஸில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் கடற்கொள்ளை, கடல்சார் தீவிரவாதம், போதைப்பொருள் கடத்தல், சட்டவிரோத மற்றும் கட்டுப்பாடற்ற வகையில் மீன்பிடித்தல் ஆகியவற்றுக்கு எதிரான நடவடிக்கையில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து ஆலோசிக்கப்பட்டது. தமிழ்நாடு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் தலைமையிலான அமைச்சரவை இன்று மேலும் இரு அமைச்சர்களுடன் விரிவுபடுத்தப்படுகிறது. விடுதலை சிறுத்தை கட்சியின் திண்டிவன தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் திரு வன்னியரசு மற்றும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியின் பாபநாசம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் திரு ஏ எம் ஷாஜகான் ஆகியோர் அமைச்சர்களாக இன்று பதவியேற்கின்றனர். மத்திய அரசின் பிரதம மந்திரி சூரிய வீடு மின்சார திட்ட பயனாளிகளுக்கு கூடுதல் மானியமாக 30,000 ரூபாய் வழங்க புதுச்சேரி அரசு அனுமதி அளித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்திட்டத்தின் மூலம் ஏற்கனவே மானியம் பெற்ற பயனாளிகளுக்கும் இனி சூரிய வீடு அமைக்க உள்ள பயனாளிகளையும் சேர்த்து முதல் 13,000 பயனாளிகளுக்கு இந்த கூடுதல் மானியம் வழங்கப்படும் என்று புதுச்சேரி மின்துறை தலைவர் மற்றும் கண்காணிப்பு பொறியாளர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி வெங்கடா நகர் துணை மின் நிலையத்தில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ள இருப்பதால் திருவள்ளுவர் நகர், கெனடி கார்டன், சாமிப்பிள்ளை தோட்டம், லூர்து நகர், மகாத்மா காந்தி வீதி ஒரு பகுதி, சூரியகாந்தி நகர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகள், பிருந்தாவன், சித்தன்குடி, நேரு நகர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நாளை காலை 9 மணி முதல் பிற்பகல் 1 மணி வரை மின்தடை ஏற்படும் என மின்துறை அறிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவேறுகிறது. எமது அடுத்த செய்தி சுருக்கம் காலை 11 மணிக்கு. வணக்கம்.
1: ஆகாஷவாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 10:02. கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். நேயர்களே, உங்களுக்கு பிடித்தமான பாடலை உங்களுடைய பெயர், இடம்பெற்ற திரைப்படம், பாடல் வரிகளை குறிப்பிட்டு முகநூல் வழியாக உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறும் நேரம் இது. இன்றைக்கி நிகழ்ச்சியில் நிறைய நேர்களை அவங்களுடைய பாடல்களை இதில் அனுப்பியிருக்காங்க. முதலாவதாக கோவை மாவட்டத்திலிருந்து புதூர் சிவசுப்பிரமணியம், நாளை நமதே படத்திலிருந்து அதே வரிகளோடு இருக்கிற ஒரு பாடலை கேட்டிருக்காரு, கேட்கலாம்.

நேரம் 10:52. இது கேட்டாலே இன்னைக்கு முகநூல் வழியாக நேர்கள் தங்களுடைய பாடல்களை விரும்பி கேட்டுட்டு இருக்காங்க. அந்த வகையில் அடுத்ததாக ராஜபாளையத்திலிருந்து பிரபு வீரா, இவர் வந்து எஜமான் படத்திலிருந்து நிலவே முகம் காட்டு என்ற பாடலை கேட்டிருக்காரு. நிச்சயமாக அவருக்கான பாடல் வந்துக்கிட்டே இருக்குது.

நேரம் 10:13. நொடி இதை கேட்டாலே இன்னைக்கு முகநூல் வழி நேயர் விருப்பம். நேயர்கள் எல்லாருமே பாடல்களை ரொம்ப ரொம்ப அருமையாக டைப் பண்ணி அனுப்பிக்கிட்டே இருக்காங்க. உங்களுக்கான பாடலும் வந்துக்கிட்டே இருக்கு. அடுத்ததாக சரஸ்வதி பத்மநாபன் மாதவரத்திலிருந்து, இவங்க வந்து நான் அடிமையிலே படத்திலிருந்து ஒரு ஜீவன்தான்ற பாடலை கேட்டிருக்காங்க. அவங்க இன்னொரு பாடலும் கேட்டிருந்தாங்க எஜமான் படத்திலிருந்து. இப்போ தான் ஒரு பாட்டு நான் எஜமான்லேருந்து போட்டதுனால அவங்களுக்கு நான் அடிமையிலே படத்திலேருந்து ஒரு பாடலை கொடுக்குறேன்.

நினைவூட்டுகிறோம் நேயர்களே, முற்பகல் 11 மணிக்கு மாண்புமிகு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் புதுடெல்லியில் விஜ்ஞான் பவனில் எல்லை பாதுகாப்பு படையின் 23வது பதவியேற்பு விழாவில் பங்கேற்று ருஸ்தம்ஜியின் நினைவு உரை 2026-னை வழங்கும் நிகழ்வின் நேரடி ஒளிபரப்பினை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். நேரம் 10:19. இது கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். நேயர்கள் அவங்களுடைய பாடல்களை ரசிச்சிட்டு இருக்காங்க. அடுத்த பாடல் தூத்துக்குடியிலிருந்து சி பாலசுப்ரமணியன் காதல் ஓவியம் படத்திலிருந்து சங்கீத ஜாதி முல்லை. அந்த பாடலை கேட்கலாமா?

102.8 எஃப்எம் ரெயின்போ பொதுவெயில் இன்று பிற்பகல் 3 மணிக்கு ஹலோ டாக்டர் நேரலையில் காலநிலை மாற்றத்தினால் ஏற்படும் காய்ச்சல்கள் குறித்து விளக்கம் அளிக்கிறார். தமிழ்நாடு அரசு மருத்துவ பணி ஓய்வு பெற்ற இணை இயக்குநர் டாக்டர் பி மனோகரன் அவர்கள். நேரம் 10:26:16. இது கேட்டாலே இணைக்கும் முகநூல் வழி பாடல்களை விரும்பி கேட்டுட்டு இருக்கோம். அடுத்ததாக நாகர்கோயிலிருந்து மந்திரமூர்த்தி ஒரே வானம் ஒரே பூமி படத்திலிருந்து சொர்க்கத்திலே நாம்ன்ற பாடலை கேட்டிருக்காரு. அவருக்கான பாடல் வந்துகிட்டே இருக்கு.

0: இனி ஒரு விளம்பரம்.
1: மூணு காலேஜ்லயும்
0: கவலைப்படாத,
1: ஃபீஸ் பாரு.
2: எப்படி இருக்கப்பா?
1: என்னாச்சு?
0: ஃபீஸோட டென்ஷன்.
2: ராகுலுக்கு பேங்க் அக்கவுண்ட் இருக்கு.
3: சோ வழி கிளியர். தேவைப்பட்டா பேங்க்ல இருந்து ஸ்டூடெண்ட் எஜுகேஷன் லோன் சுலபமா கிடைக்கும். இதுல 400,000 வரைக்கும் கொல்லாட்ரல் இல்ல. அது எங்க ஸ்வீட்டு? RBI சொல்கிறது
0: சரியா தொடங்குங்க, ஃபைனான்சியலி ஸ்மார்ட் ஆகுங்க. நேரம் 10:33. நேயர்களே, இது கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். அடுத்த பாடல் கோவூரிலிருந்து சூரியமூர்த்தி. நூல்வேலி படத்திலிருந்து ஒரு பாடலை விரும்பி கேட்டிருக்காரு. நானா பாடுவது அவருக்கான பாடல் வந்துகிட்டே இருக்கு.

கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பத்தில் அடுத்த பாடல் அறந்தாங்கியிலிருந்து ஐயப்பன். இவர் வந்து தெய்வ வாக்கு படத்திலிருந்து ஊரெல்லாம் சாமியாக பார்க்கும் இந்த பாடலை கேட்டிருக்காரு, கேட்கலாம்.

நேர்களை இது கேட்டாலே இன்னைக்கு முகநூல் வழி உங்கள் விருப்பம். அடுத்ததாக திருவாரூர் மாவட்டத்திலிருந்து காட்டூர் சிவகுமார் என்ற நேயர், அவங்க வீட்டில் இருக்க எல்லாரோட நேமையும் மென்ஷன் பண்ணி அவங்க எல்லாருக்காகவும் ஒரு பொதுவாக ஒரு பாடலை நீங்களே ப்ளே பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. சிவகுமார், சுஜாதா குமார், சஞ்சய் குமார், சரண்குமார், தீப்தி இந்த நேயர்களுக்காக ஒரு பாடல் வருது.

நேரம் 10:47. இதை கேட்டாலே இன்னைக்கும் முகநூல் வழி பாடல்களை விரும்பி ரசிச்சுட்டு இருக்கோம். அடுத்ததாக பணம் படைத்தவன் படத்திலிருந்து கண் போன போக்கில் இந்த பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க. பொன்னியம்மன் மேட்லேருந்து வன்னி கணேசன், சுகன்யா பரத்.

கேட்டாலே இன்றைக்கு முகநூல் வழி நேர் விருப்பத்தில் நிறைவாக அதிகமாக நேர்கள் பாடல்களை கேட்டுகிட்டே இருக்காங்க. ஆனால் எனக்கு கொடுக்கறதுக்கு தான் நேரம் இல்லை. நன்னிலம் நாராயணன் என்ற நேயர் பாடலை விரும்பி கேட்டிருக்காரு. அடுத்ததாக மதுரை சண்முகசுந்தரம், சரவணன், அடுத்தது வந்து ஆண்டிப்பட்டியிலேருந்து செந்தில்குமரன், குமார் வேட்டவாளத்திலேருந்து கேபி ராஜதுரை, மணிமாறன், இப்படி நேயர்கள்லாம் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அவங்களுக்காக பொதுவாக ஒரு பாடலை நம்ம வழங்கிடலாம். கடலூர் துறைமுகத்திலேருந்து சுரேஷ், அதுக்கு அடுத்தது வந்து முகேஷ் காயஃப், ஷீதல் காயஃப், சோனு சுரேஷ், ராஜபால் பகத், காஜல் பார்டன், மனித தன்வி, டார்கெட் டோனி, மோகினி, ஹிருதி, பர்வின் சிங், இப்படி இருக்கக்கூடிய அனைத்து நேயர்களுக்காகவும் ஒரு பொதுவான ஒரு பாடலை கொடுத்துடலாம்.

கேட்டாலே இன்னைக்கு முகநூல் வழி நேயர் விருப்பம் இத்துடன் நிறைவு பெறுகிறது. ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை இது. நேயர்களே, மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் புதுடெல்லியில் விஜ்ஞான் பவனில் எல்லை பாதுகாப்பு படையின் 23rd பதவியேற்பு விழாவில் பங்கேற்று குஸ்தம்ஜியின் நினைவு வரை 2026 வழங்கும் நிகழ்வின் நேரடி ஒளிபரப்பினை இன்னும் சில நொடிகளில் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

0: நம் மனதின் ஆழத்தில் ஒளிந்திருக்கும் மெல்லிய காதலை தட்டி எழுப்பும் அற்புதமானதொரு பாடல் அது. சிலின் ஒரு காதல் படத்திற்காக ஸ்ரேயா கோஷல் மற்றும் நரேஷ் ஐயர் பாடியிருந்தார்கள்.
1: ஹாய் மாலினி, ஐ எம் கிருஷ்ணன். நான் இதை சொல்லியாகணும், நீ அவ்வளவு அழகு. இங்கே எவனும் இவ்வளவு அழகா ஒரு இவ்வளவு அழகா பார்த்துருக்க மாட்டாங்க. And I'm in love with you.

வாரணமாயிரம் படத்திற்காக பாடியிருந்தார்கள் நரேஷ் ஐயர் மற்றும் பிரசாந்தினி. உங்கள் பகல் பொழுதை இனிமையாக்க வலம் வந்து கொண்டிருக்கிறது. இது திரையிசை நிலையத்தில். நேரம் 12:23:37. இது ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை.

0: உன்னாலே உன்னாலே படத்திற்காக பாடியிருந்தார்கள் ஹரிச்சரண் மற்றும் மதுமிதா. மனதை கொள்ளையடிக்கும் இனிமையான பாடல்கள் இதுவரை திரையிசையாக வளம் வந்தன. நிலையத்தில் நேரம் 12:29. நேர்களே, நமது நிலைய நிகழ்ச்சிகள் சில உங்கள் நினைவிற்கு. இன்று 12:30 பன்னிசை மாலை மதுரை எஸ் சுவாமிநாதன் அவர்கள் பாடியுள்ள அருணகிரிநாதர் திருப்புகழ் இடம்பெறும். 12:50 புதின பக்கங்கள் ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள் புதினத்தொடர், வாசிப்பவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள். 1 மணிக்கு மகளிர் நேரம், இதில் எழுத்தாளர் பட்டம்மாள் அவர்களுடன் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் ஆர்ஜே பவானி. 2:15 என்றும் இனியவை.
1: நேர்களே, நமது ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் திங்கட்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை தினமும் மாலை 5 மணிக்கு பொன் மாலை பொழுது நிகழ்ச்சியில் பல பாடல்களை கேட்டு மகிழலாம்.

0: ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை இது. நிலையத்தின் நேரம் 12:30:49. இது பன்னிசை மாலை. இன்றைய பன்னிசை மாலையில் மதுரைய சுவாமிநாதன் அவர்கள் பாடிய அருணகிரி நாதர் திருப்புகழ் இடம்பெறுகிறது. பாடலுக்கு முன்பாக விளம்பரங்கள்.
1: ஏற்பாடு ஆயிடுச்சு.
2: எதுக்கு? குட்டியோட ஃபீஸுக்கு.
1: காட்டு.
2: உடனடியாக 20,000 ரூபாய் லோனா?

0: யாரு குடுக்கறாங்கன்னு தெரியுமா? எவ்வளவு வட்டி? லோன் ஒழுங்குபடுத்தப்பட்ட நிறுவனங்களிடமிருந்து வாங்க, எவ்வளவு தேவையோ அவ்வளவு வாங்க, அதுவும் சரி பார்த்து வாங்க. ஏற்பாடு ஆயிடுச்சு, சம்பளத்தை அட்வான்ஸ் அனுப்பிருக்கேன்.
1: ஆர்பிஐ சொல்கிறது,
2: சரியான நிதி நடைமுறைகள் உங்களை பாதுகாக்கும்.
3: பன்னிசை மாலையில் முதலாவதாக கலகல என சில என தொடங்கும் அருணகிரிநாதர் திருப்புகழ் கேட்கலாம்.

0: பற்றிட இசி சரணை பொறும் மயில் வீரா அலிவுன அபிதரு இத்தருள் பெருமாள்.
1: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: பன்னிசை மாலையில் அடுத்து பாவநாரிகள் என தொடங்கும் அருணகிரிநாதர் திருப்புகழ்.

நாசுழலு மோடனை நின் நாடியது வெகதி நாசுழலு மோடனை நின் ஞான சிவமானபத மருள்வாயே ஞான

இன்றைய பன்னிசை மாலையில் இதுவரை இடம்பெற்றது மதுரைய சுவாமிநாதன் அவர்கள் பாடிய அருணகிரிநாதர் திருப்புகழ். இனி கேட்கலாம் தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சல் செய்யப்பட்டது.

ആകാശവാണി. செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டுவதற்கான பல்வேறு அம்சங்கள் குறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடி மத்திய அமைச்சர்களுடன் ஆலோசனை மேற்கொண்டார். மாநிலங்களவையில் 24 இடங்கள் காலியாக உள்ள நிலையில் உறுப்பினர்களுக்கான தேர்தல் அடுத்த மாதம் 18 தேதி நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. தமிழக அமைச்சரவையில் மேலும் 2 பேர் இன்று அமைச்சர்களாக பதவியேற்றுக் கொண்டனர். ஹோர்முஸ் நீரிணை வழியாக கப்பல்கள் செல்ல அனுமதி பெற வேண்டும் என்று ஈரான் அரசு கூறியுள்ளது. ஆசிய பாரா வில்வித்தை போட்டியில் பங்கேற்க உள்ள இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இனி விரிவான செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டுவதற்கான பல்வேறு அம்சங்கள் குறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடி மத்திய அமைச்சர்களுடன் ஆலோசனை மேற்கொண்டார். புதுதில்லியில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவது, வணிகத்திற்கான நெறிமுறைகளை எளிமையாக்குவது, மறுசீரமைப்பு உள்ளிட்ட பல்வேறு

0: விஷயங்கள் குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டது. நாட்டின் எல்லைப் பகுதிகளில் எழும் சவால்களை சமாளிப்பதற்கு உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற எல்லை பாதுகாப்பு படையினருக்கு விருது வழங்கும் விழாவில் பேசிய அவர், நாட்டை சுற்றியுள்ள எல்லைப் பகுதிகளில் ஊடுருவல் சம்பவங்கள் நிகழ்வதாகவும், போதைப்பொருள் மற்றும் சட்டவிரோத ஆயுதங்கள் கடத்தல் போன்ற சம்பவங்களை எதிர்கொள்வதற்கு கண்காணிப்பு நடவடிக்கைகள் அதிகரிக்கப்பட வேண்டிய நிலை இருப்பதாகவும் சுட்டிக்காட்டினார். ஒருமித்த பரவலான பாதுகாப்பு கட்டமைப்பை உருவாக்குவதற்கு தேவை எழுந்துள்ளதாகவும், மாநில காவல்துறை, மத்திய ஆயுதப்படை, உளவுத்துறை மற்றும் உள்ளாட்சி நிர்வாகங்கள் இணைந்து இந்த நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என்றும் திரு அமித்ஷா வலியுறுத்தினார். கேரள சட்டப்பேரவைத் தலைவராக ஐக்கிய ஜனநாயக முன்னணியின் திருவஞ்சூர் ராதாகிருஷ்ணன் இன்று தேர்ந்தெடுக்கப்பட்டார். சட்டப்பேரவையில் இன்று நடைபெற்ற அதற்கான தேர்தலில் அவருக்கு 101 வாக்குகளும், இடதுசாரி ஜனநாயக முன்னணியின் திரு மைதீனுக்கு 35 வாக்குகளும், தேசிய ஜனநாயக கூட்டணியின் திரு கோபகுமாருக்கு 3 வாக்குகளும் கிடைத்தன. இத்தேர்தலில் வெற்றி பெற்ற திருவஞ்சூர் திரு ராதாகிருஷ்ணனுக்கு மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், திரு ராதாகிருஷ்ணனின் நீண்டகால சட்டப்பேரவை அனுபவங்களும் ஆழ்ந்த நாடாளுமன்ற நெறிமுறைகளின் பாரம்பரிய புரிதலும் சட்டப்பேரவை நடவடிக்கையை சுமூகமாக நடத்துவதற்கு உதவிடும் என்று குறிப்பிட்டுள்ளார். 10 மாநிலங்களிலிருந்து 24 மாநிலங்களவை உறுப்பினர்களை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தல் அடுத்த மாதம் 18 தேதி நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. முன்னாள் பிரதமர் திரு தேவேகவுடா, மத்திய அமைச்சர்கள் திரு ஜார்ஜ் குரியன், திரு ரவ்னித் சிங் உள்ளிட்ட மாநிலங்களவை உறுப்பினர்களின் பதவிக்காலம் அடுத்த மாதம் நிறைவடைய உள்ளது. ஆந்திரா, கர்நாடகா, குஜராத் மாநிலங்களிலிருந்து தலா 4 மாநிலங்களவை பதவியிடங்களும், ராஜஸ்தான், மத்திய பிரதேசத்திலிருந்து தலா 3 இடங்களும், ஜார்க்கண்டிலிருந்து 2 பதவியிடங்களும் காலியாக உள்ளன. தமிழகம் மற்றும் மகாராஷ்டிராவில் தலா 1 மாநிலங்களவை உறுப்பினரவை தேர்ந்தெடுப்பதற்கான அறிவிப்பும் வெளியிடப்பட்டுள்ளது. இந்த தேர்தலுக்கான அறிவிக்கை அடுத்த மாதம் 1 தேதி வெளியிடப்படும் என்று தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. அஇஅதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் திரு சி வி சண்முகம் சட்டப்பேரவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டதை அடுத்து அவர் தமது மாநிலங்களவை உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்துள்ளார். மகாராஷ்டிரா துணை முதலமைச்சர் திருமதி சுனேத்ரா அஜித் பவார் தமது மாநிலங்களவை உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்துள்ளார். இதனையடுத்து அப்பதவி இடங்களுக்கும் அடுத்த மாதம் 18 தேதி தேர்தல் நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. வலி நிவாரணத்திற்கும் மற்றும் நரம்பு சிகிச்சைக்கும் பயன்படுத்தப்படும் பிரெகாபாலின் மருந்து பயன்பாட்டை கட்டுப்படுத்த மத்திய சுகாதார அமைச்சகம் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது. இளைஞர்கள் இந்த மருந்தை அதிகமாக உட்கொள்வதாக பல்வேறு மாநிலங்களிலிருந்து வந்த புகார்களை அடுத்து அரசு கட்டுப்பாட்டு நடவடிக்கை எடுத்துள்ளது. பல்வேறு இடங்களில் மருத்துவர்களின் பரிந்துரை இல்லாமல் இந்த மருந்து விற்பனை செய்யப்படுவது தெரியவந்ததை அடுத்து இந்த கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுடல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது பிரதமரின் 5 நாடுகள் அரசுமுறை பயணம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: தமிழக அமைச்சரவை இன்று மேலும் விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் திரு வன்னியரசு, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கின் திரு ஷாஜகான் ஆகியோர் அமைச்சர்களாக பதவியேற்றுக் கொண்டனர். ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் அவர்களுக்கு பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைத்தார். பதவியேற்பு நிகழ்ச்சியில் முதலமைச்சர் திரு விஜய், மாநில அமைச்சர்கள் மற்றும் உயரதிகாரிகள் பங்கேற்றனர். திரு வன்னியரசுக்கு சமூக நீதித்துறையும், திரு ஷாஜகானுக்கு சிறுபான்மை நலத்துறையும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. கர்நாடகாவில் பறவை காய்ச்சல் பரவி வரும் நிலையில் ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகேயுள்ள பன்னாரியில் கால்நடைத்துறை சார்பில் சோதனை சாவடி அமைக்கப்பட்டுள்ளது. எல்லைக்குள் வரும் வாகனங்களுக்கு மருந்து தெளித்து கண்காணிப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: கர்நாடகாவில் பறவை காய்ச்சல் அறிகுறி எதிரொலியாக ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகே உள்ள பன்னாரியில் கால்நடைத்துறை சார்பில் சோதனை சாவடி அமைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தடுப்பு முகாம் அமைக்கப்பட்டுள்ளது. கர்நாடகாவிலிருந்து வரும் கோழிகள் ஏற்றி வரும் வாகனங்கள் மற்றும் கோழிகள் இல்லாமல் வரும் வாகனங்களுக்கு அனைத்திற்கும் மருந்துகள் தெளித்து கண்காணிப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. ஈரோட்டிலிருந்து PC மூர்த்தி.
0: சர்வதேச

0: சர்வதேச பல்லுயிர் பெருக்க பாதுகாப்பு தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. ஐக்கிய அரபு எமிரேட்டில் இதற்கான சிறப்பு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. 1992 முதல் உலக அளவில் உள்ள அனைத்து நாடுகளும் இந்த உடன்பாட்டில் கையெழுத்திட்டுள்ளன. 2030 நிறைவேற்றப்பட வேண்டிய சில இலக்குகளை நோக்கி அனைத்து நாடுகளும் அறிக்கையை தயாரிக்க வேண்டிய நிலை இருப்பதால் பல்லுயிர் பெருக்க பாதுகாப்பு தொடர்பான சுற்றுச்சூழல் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. ஐக்கிய அரபு எமிரேட்டில் 55 நிலம் மற்றும் கடல் பாதுகாப்பு பகுதிகளை விரிவுபடுத்த அந்நாட்டு அரசு முடிவு செய்துள்ளது. கடலுக்கு அடியில் உள்ள தாவரம் மற்றும் நுண்ணுயிரிகளை பாதுகாப்பது தொடர்பான ஆய்வுகளுக்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டு வருகிறது. கார்பன் படிமங்களை 2030 குறைப்பதற்காக 10 கோடி அலையாத்தி மரங்களை நடுவதற்கான நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. ஹோர்முஸ் நீரிணை வழியாக கப்பல்கள் செல்ல அனுமதி பெற வேண்டும் என்று ஈரான் அரசு கூறியுள்ளது. இப்பகுதியை கட்டுப்படுத்த பாரசீக வளைகுடா நீரிணை ஆணையத்தை ஈரான் அமைத்துள்ளது. இதற்கு ஐக்கிய அரபு எமிரேட் உள்ளிட்ட நாடுகள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளன. அந்நாட்டு அதிபரின் ஆலோசகர் அன்வார் கார்கேஷ் விடுத்துள்ள சமூக வலைதள பதிவில் வளைகுடா பகுதியில் ஈரானின் நடவடிக்கை கவலை அளிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். ஹோர்முஸ் நீரிணையை ஈரான் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்து ஐக்கிய அரபு எமிரேட் நாடுகளுக்கு நெருக்கடி கொடுக்கும் முயற்சி வெற்றி அடையாது என்று அன்வார் கர்காஷ் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். ஈரான் பிரச்சினையில் நேட்டோ உறுப்பு நாடுகள் அமெரிக்காவுக்கு ஆதரவளிக்கவில்லை என்று அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு மார்க்கோ ரூபியோ தெரிவித்துள்ளார். ஸ்வீடனில் இன்று நடைபெறவுள்ள நேட்டோ வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் கூட்டத்தில் பங்கேற்பதற்கு முன் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இது தொடர்பாக எடுத்துரைக்கப் போவதாக கூறினார். ஐரோப்பாவிலிருந்து அமெரிக்க ராணுவத்தினரின் எண்ணிக்கை குறைப்பது தொடர்பான கேள்விக்கு பதிலளிக்க அவர் மறுத்துவிட்டார். போலந்து நாட்டிற்கு 5000 ராணுவத்தினரை அனுப்ப அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் அனுமதி அளித்துள்ளதை திரு மார்க்கோ ரூபியோ சுட்டிக்காட்டினார். தமிழகத்தின் தென்கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரி கடல் பகுதிகளில் அடுத்த 2 மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மழையுடன் கூடிய சூறாவளி காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் எச்சரிக்கையுடன் இருக்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. கிருஷ்ணகிரி, தேனி, நீலகிரி, திண்டுக்கல், கோவை மாவட்டங்களின் ஒரு சில இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் சென்னை, ஈரோடு, கரூர், மதுரை, திருச்சி, திருத்தணி, வேலூர் ஆகிய இடங்களில் 40 டிகிரி செல்சியஸுக்கும் அதிகமாக வெப்பம் பதிவாகியுள்ளது. இதனிடையே இலங்கையில் பெய்து வரும் கனமழை காரணமாக சென்னைக்கு வரவேண்டிய விமானங்கள் 6 மணி நேரம் தாமதமாக வருவதாக விமான நிலைய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கொழும்புவிலிருந்து இன்று அதிகாலை 5 மணிக்கு வரவேண்டிய விமானங்கள் 6 மணி நேரம் தாமதமாக சென்னை வந்தடைந்துள்ளதாக அதிகாரிகள் கூறியுள்ளனர். ஆசிய பாரா வில்வித்தை போட்டியில் பங்கேற்கவுள்ள இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜப்பானின் ஐச்சி நகோயாவில் நடைபெறவுள்ள இப்போட்டியின் ஆடவர் பிரிவில் தோமன் குமார், ஷியாம் சுந்தர் சாமி, ஹர்பிந்தர் சிங், விஜய் சண்டி, அடில் அன்சாரி, விநாயக் பிரீத் ஆகியோர் ஆடவர் பிரிவிலும், ஷீதல் தேவி, பயல் நாக், பூஜா ஜட்யம், பவுனா, ஸ்வாதி சௌத்ரி ஆகியோர் மகளிர் பிரிவிலும் இடம்பெற்றுள்ளனர். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ஹைதராபாத் அணி இன்று பெங்களூரு அணியை எதிர்கொள்கிறது. ஹைதராபாத்தில் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டுவதற்கான பல்வேறு அம்சங்கள் குறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடி மத்திய அமைச்சர்களுடன் ஆலோசனை மேற்கொண்டார். மாநிலங்களவையில் 24 காலியாக உள்ள நிலையில் உறுப்பினர்களுக்கான தேர்தல் அடுத்த மாதம் 18 நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. தமிழக அமைச்சரவையில் மேலும் 2 இன்று அமைச்சர்களாக பதவியேற்றுக் கொண்டனர். ஹோர்முஸ் நீரிணை வழியாக கப்பல்கள் செல்ல அனுமதி பெற வேண்டும் என்று ஈரான் அரசு கூறியுள்ளது. ஆசிய பாரா வில்வித்தை போட்டியில் பங்கேற்க உள்ள இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 12:50.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி. நேயர்கள் கேட்கவிருப்பது புதின பக்கங்கள். ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள் புதின தொடர். வாசிப்பவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள்.
3: அவருடைய பிரபுத்துவத்தை ஆதரிக்கும் கொள்கை எனக்கு பிடிக்கவில்லைதான். எனினும் தென்னாட்டில் அரசியல் மட்டத்தில் ஜாதி பிளவை முக்கியமான சக்தி பிளவை இணைத்து வைப்பது நல்ல முயற்சி.

என்று நான் நிச்சயமாக நம்புகிறேன். பக்குவம் வராத அரசியல் அறிவு இப்படித்தான் எண்ண முடியும். இந்த ஒட்டுதல் சந்தர்ப்ப லாபத்துக்காக, இதனால் நன்மையடையப் போவதாக நீ நினைத்தால் அதை போன்ற முட்டாள்தனம் வேறு கிடையாது. என்னை கேட்டால் நீ போற்றும் பெரியவர் வகுப்புக்கு குழி தோண்டும் செயலை செய்கிறார் என்று சொல்லுவேன். வெறுப்பில் கிளர்ந்து வெறும் பகட்டு மொழியாலும் ஒழிக அழிக கோஷங்களாலும் மக்கள் ஆதரவை தேடிக்கொண்டு வளர்ந்த கட்சி எந்த அளவுக்கு மக்களுக்கு நன்மை செய்யப் போகிறது என்பதை பற்றி எனக்கு சந்தேகமில்லை. ஆனால் எனக்கு அந்த உயர் வகுப்பாரிடமும் அனுதாபம் கிடையாது. அந்த சமுதாயம் பெயரளவில் உயர்குலம் என்று சொல்லிக்கொண்டு அதற்குரிய செருக்குடன் மரியாதையை எதிர்பார்த்திருக்கிறதே ஒழிய உண்மையில் அந்த சமுதாயத்துக்கு தன்மானமும் சுய கௌரவமும் இல்லை. நீ ஏன் நினைத்துப்பார், தன் குல உயர்வை நிலைநாட்டி கொள்ளும்படியாக எந்த பிரச்சனைக்கும் முடிவு கண்டிருக்கிறானா? ஒரு சராசரி கோழை, துணிவில்லாதவன். அறிவு மட்டத்தில் அவன் உயர்ந்து என்ன பயன்? சாஸ்திரங்களையும் காவியங்களையும் கற்றறிந்து என்ன பயன்? நீ விரலை விட்டு சொல். நாட்டில் புதிய மொழியும் புதிய அறிவும் வந்து கலந்த போதெல்லாம் பெரும்பான்மை வகுப்பறை பற்றி கொண்டிருக்கின்றனர். ஆனால் எதற்காக? அதனால் அறிவை துலக்கி கொண்டு எந்த சமுதாய பிரச்சினைக்கு அவன் விடை கண்டு குல மேன்மையை நிரூபித்திருக்கின்றான். மிகவும் தேர்ந்த படிப்பை படித்து ICSக்கு போனான். வெள்ளைக்காரனைப் போல் வாழ்ந்தான். ஒருத்தியை கல்யாணம் செய்து கொள்ள கிறிஸ்துவனாக மாறினான். அவன் பிரம்மத்தை உபாசிப்பவன். மனிதன் ஆன்மீக நெறி நின்றடையக்கூடிய மிக உயர்ந்த நிலை. அவன் வாழ்வது மற்ற வருணத்தாரையும் அந்த அளவில் உயர் பண்புகளோடு மேம்பட்டு வாழச் செய்வதற்காகத்தான். அவனுக்கு வறுமை அணிகலன். ஆனால் இன்று நிலை என்ன? விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவில் ஒரு சிலர் கூட இந்த நெறியை காப்பாற்றிக் கொள்ளவில்லை. அவன் அறிவு பயின்றதெல்லாம் பொருளாதார மேம்பாட்டுக்காக, புலன்களில் அழுந்தி இன்பம் துய்ப்பதற்காக. இந்த குறிக்கோளை வைத்து கொண்டு ஜாதி உயர்வை போர்வையாக போர்த்தி கொண்டு தன்னைத்தானே ஏமாற்றிக் கொள்கிறான். படிப்பறிவும் அச்சுப்பொறியும் இல்லாத காலத்தில் மரத்தடிகளில் கோயில் முன் கூடும் மக்களுக்கு ஆன்மீக உணர்வை ஊட்ட சாஸ்திரங்களிலிருந்தும் புராணங்களிலிருந்தும் நற்பண்புகள் பெருகக்கூடிய வகையில் கதைகளும் காவியங்களும் விளக்கமாக சொன்னார்கள். இன்று அது ஒரு பணப்புதையலாக கிடைக்கக்கூடிய தொழிலாக, என்டர்டைன்மெண்ட் வேல்யூ உடையதாக மாறிவிட்டது. சினிமா நடிகைக்கும் இவர்களுக்கும் இன்று ஒரு வித்தியாசமும் இல்லை. இம்மாதிரியான போலி தொழில் புதிய பாடசாலை என்று சொல்லப்படும் கல்விக்கூடங்களில் அறிவு மங்கிய குழந்தைகளோ, வயிற்றுக்கு வழியில்லாமல் கீழ்மட்ட குழந்தைகளோ, பொருள் புரியாமல் மொழி புரியாமல் தப்பும் தவறுமாக வேதங்களை உச்சரிக்க அத்தியாயனம் செய்ய வருகிறார்கள். இந்த தொழில் இன்று சமுதாயத்தில் எந்த அளவுக்கு இழிந்து போயிருக்கிறது என்பதை நினைத்தால் கண்ணீர் வருகிறது. இந்த ஜாதி பிழைத்து தளிர்த்து புது வாழ்வு காண வேண்டும் என்று நான் கொஞ்சமும் எண்ணவில்லை. இன்றைய யுகத்தில் ஒரு சிலராலும் கூட நேர்மையாக பிழைக்க இயலாத ஒரு வாழ்க்கை முறையை எதற்காக வளர்க்க வேண்டும்? இந்த ஜாதி முகமில்லாமல் அழிந்து வேறு வண்ணங்களில் கலக்க வேண்டும். அது அவ்வளவு எளிதாக எனக்கு தோன்றவில்லை. மற்ற நாடுகளில் ஒரு கால் இம்மாதிரியான சமுதாய மாற்றங்கள் எளிதாக இருக்கலாம். வயிற்றுக்கு இல்லாத வறுமையிலும் உயிரோடு இருந்த காலமெல்லாம் வெறுத்த முதியோருக்கு சிரார்த்தம் செய்ய வேண்டும் என்பதையும் மறுக்காத சமுதாயம் இது. கல்வியறிவும் மறுமலர்ச்சியும் பெற்றும் ஜானகி போன்ற பெண்கள் கண்மூடித்தனமாக சம்பிரதாயங்களை மட்டும் காப்பாற்றுகிறார்கள். பொருள் நிலை குறைந்த மட்டத்தில் தான் மூட நம்பிக்கை என்பதில்லை. உயர்மட்டத்தில் மாச சம்பளத்துக்கு அமர்த்தி கொண்டோ அள்ளி கொடுத்தோ ஒட்டிய பாவத்தை கரைத்து விடலாம் என்று பொருளற்று உளுத்து போன சம்பிரதாயங்களை பற்றி கொண்டு இருக்கின்றனர். உள்ளூர வேரோடி இருக்கும் நம்பிக்கையை களைந்தெறிய முடியாததாலேயே அந்த வாழ்க்கை முறையிலிருந்து நழுவினாலும் சம்பிரதாயங்களை பற்றி கொண்டிருக்கிறார்கள். ஏன் வெளிப்படையாக தூற்றினாலும் உள்ளூர அஞ்சி முதல் நாளே ஐயரை வரவழைத்து மஞ்சள் பிள்ளையாரை பிடித்து வைத்து பூஜை செய்து தாலி கட்டி மெட்டி போட்டு முறையான திருமணத்தை முடித்துவிட்டு பின்னர் கட்சி பிரமுகர்களின் முன்னிலையில் வாழ்த்து திருமணத்தை பிரபலமாக நடத்துகின்றனர் அந்த கட்சியை சார்ந்தவர்கள். போன வருஷம் என்னோடு படித்த கலையரசியின் திருமணத்தின் போது நானே இந்த வேடிக்கையை பார்த்தேன். பாசி குளத்தில் இறங்கித்தான் சுத்தம் செய்ய வேண்டுமே ஒழிய பாசி பிடித்த நீரை தலையில் தெளித்து கொண்டு போகும் நம்பிக்கையை பழிப்பதால் பயனில்லை சிஸ்டர். ஞானம் மறுமொழி கூறாமல் புன்னகை செய்கிறாள். மைத்ரேயியின் முகத்தில் வெற்றி கொண்டார் போன்ற பெருமிதம் பொலிகிறது. ராஜாவின் புகழ் சொற்கள் செவியருகே வந்து வந்து அவளுடைய தன்னம்பிக்கைக்கு மெருகு கொடுக்கின்றன. வழிநடுக வெளியில் இறங்கியதும் அவள் கண்களில் படும் அரசியல் சூழலில் அவள் தன்னை அறியாமல் பங்கு கொண்டிருப்பதாக நினைக்கிறாள். பல்கலைக்கழக நூல் நிலையத்துக்கு சென்றவள் அன்று கல்லூரியிலிருந்து 3:30 மணிக்கே வீடு திரும்ப பஸ் நிற்கும் இடத்திற்கு வந்து நின்று கொண்டிருக்கின்றாள். மைத்ரேயி
சுதந்திர

0: போராட்ட நாட்களை பார்த்ததில்லை. படித்திருக்கிறாள், கேள்விப்பட்டிருக்கிறாள். கல்வி கற்கும் இளைஞர்களையெல்லாம் போராட்டக்காரர்களாக மாற்றிய அந்த நாட்கள் இந்த நாட்களைப் போல்தான் இருக்குமோ என்று நினைத்து கொண்டு நிற்கிறாள். எதிரே தேநீர் கடையில் எழுத்துக்கள் கருப்பு சிவப்பு வண்ணங்களில் பளிச்சிடுகின்றன. தேநீர் கடையை சுற்றி கருப்பு சிவப்பு தோரணம். தேநீர் கடைகள், சோடா கடைகள், முடித்திருத்தும் கூடங்கள், தையற்கடைகள் என்று நகரின் வாளாய் நீண்டு சொல்லும் புறநகர் பகுதிகள் நெடியிலும் கருப்பு சிவப்பின் ஆதிக்கம் கண்களை மட்டும் கவர்ந்து நின்றுவிடவில்லை. சினிமா கொட்டகைகள், அண்ணா அறிவகங்கள், படிப்பகங்கள் எங்கும் புதிய தலைவர்களின் புகழே மணக்கிறது. சினிமா நடிகர்களின் முகங்களே காட்சி தந்து கொண்டிருந்த சுவரொட்டிகளில் அண்ணாவும் மூதறிஞரும் போட்டி போட்டுக்கொண்டு முகமலர்ச்சியை காட்டுகின்றனர். தேர்தல் நெருங்கி வருகிறது. இந்த தேர்தல் முந்தைய தேர்தல்களை போன்றதன்று என்ற பரபரப்பு காணும் இடங்களிலெல்லாம் உள்ளோட்டமாய் துடிப்பது போல் மைத்ரேயிக்கு தோன்றுகிறது. பொதுக்கூட்டத்தின் அடுக்குமொழி பேச்சுக்களில், ஒலிபெருக்கி ஒலிபரப்பும் சினிமா பாட்டுகளில், மக்கள் முகமலர்ந்து பேசும் பேச்சுக்களில் ஆழத்தில் வேரோடி நீண்டு நிமிர்ந்த கிளைகளும் விடுதுகளுமாக அசைக்க முடியாதென்ற உறுதியுடன் நிற்கும் ஆலமரம் போன்ற ஆளும் கட்சியின் சாதனை புகழெல்லாம் பகல் நேரத்து சந்திரனாய் ஒளியிழந்து போகும் விந்தையை அவள் காண்கிறாள். பஸ் ஏனினும் வரவில்லை. தமிழ் வாழ்க என்ற கோஷத்தை கவசமாய் தன் மேனியில் சுமந்து கொண்டு வரும் அரசினர் பேருந்து ஊர்தி ஏன் இன்னமும் வரவில்லை? மூட்டை முடிச்சு பைகள் அந்த ஆலமரத்தடியில் குவிகின்றன. மக்களும் கூடுகின்றனர். அப்போது அவள் அருகில் முடி நீக்கிய தலையை இருக்க காது மறைய தலைப்பால் முக்காடிட்டு கொண்டு கச்சலாக ஒரு பெண் இடுப்பில் ஒரு துருப்பிடித்த டப்பாவுடனும் கையில் ஒரு பையுடனும் வந்து நிற்கிறாள்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது புதின பக்கங்கள், ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள் புதின தொடர். வாசித்தவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள். இதன் தொடர்ச்சியினை நாளை கேட்கலாம் நேயர்களே.
2: காலத்தால் அழியாத காவிய பாடல்கள் மனதில் அன்றும் இன்றும் என்றும் நீங்க இடம் பிடித்த பாடல்களை
3: கொஞ்சம்
2: தினந்தோறும் பிற்பகல் 2:15 என்றும் இனிவை நமது ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை 1615 கிலோஹெர்ட்ஸில் கேட்டு மகிழுங்கள்.
1: தேன் மழை
3: நிலவட்டுமே,
1: தேன் போன்ற இனிய பாடல்கள்

0: ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை இது. நேரம் 1:36.
1: மகளிர் நேரம் நிகழ்ச்சி. நம்ம மகளிர் நேரம் நிகழ்ச்சியில ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு துறை சார்ந்த பெண்மணிகள் அவங்களுடைய அனுபவங்களையும் கருத்துக்களையும் நம்மளோட பகிர்ந்துகிட்டு வராங்க. அந்த வகையில இன்னைக்கு ஒரு சிறந்த ஆளுமையை சந்திக்கலாமா? வாங்க. வணக்கம்மா.
2: இந்த இனிய நிகழ்வை கேட்டுக் கொண்டிருக்கக்கூடிய அனைவருக்கும் அன்பு வணக்கம்.
1: ஆமா, உங்களை பத்தின ஒரு சிறு அறிமுகத்தோட நம்ம நிகழ்ச்சியை ஸ்டார்ட் பண்ணலாமே.
2: இந்த புதுச்சேரி மாநிலத்துல ஒரு எளிய குடும்பத்துல பிறந்த பெண் நான். இன்றைக்கு எனக்கு 62 வயது நிரம்பி இருக்கிறது. என்னுடைய குடும்பம்

எளிய குடும்பமாக இருந்தாலும் என்னுடன் பிறந்தோர் எண்மர் 8 பேர் இருந்தாலும் கூட அவர்களையெல்லாம் விட நான் இன்றைக்கு பல நிலைகளில் உயர்ந்து சிறந்து பலராலும் போற்றப்படக்கூடிய ஒரு ஆளாய் நிற்பதற்கான ஒரு அடிப்படை காரணம் நான் கற்ற கல்வி. என்னுடைய ஆரம்ப கல்வியாகட்டும் மேல்நிலை கல்வியாகட்டும் அரசு பள்ளியிலேயே படிக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. என்னுடைய பட்டப்படிப்பை நான் தேர்ந்தெடுத்த போது அறிவியல் துறையில் சேர்ந்தாலும் எனக்கு ஏதோ ஒரு பிடிமானம் அங்கே இல்லாமல் நாம் இது புரிந்து கொள்வதற்கு சற்று சிரமப்படுவோம். ஏன்னா தமிழ் வழி கல்வியில் நான் படித்ததுனால அப்போ எனக்கு ஆங்கில வழி கல்வி படிக்க முடியாதுன்ற ஒரு காரணத்தினால நான் அதிலிருந்து விலகி நம்ம வளரணும், நம்ம புரிஞ்ச இடத்தை நோக்கி நடந்தாதான் நம்மளால வளர முடியும்ன்ற சிந்தனை எனக்கு அப்பயே இருந்தது. அதனால நான் அதிலிருந்து தமிழ் படிக்க வந்தேன். இளங்கலை தமிழ், இளங்கலை தமிழ் படிச்சுட்டு முதுகலை தமிழ் இதே புதுச்சேரியிலே படிச்சு அப்புறமா இளம் முனைவர் பட்டம் புதுவை பல்கலைக்கழகத்தில் மத்திய பல்கலைக்கழகத்தில் இளம் முனைவர் பட்டமும் முனைவர் பட்டமும் பெற்றேன். இதற்கிடையில ஆசிரிய பட்ட படிப்பும் படிச்சு முடித்தேன். என்னுடைய 44வது வயதுல மொழியியல் என்பது ஒரு முதுகலை பாடமா பட்டமா படிச்சு முடித்தேன். அதுக்கு அடிப்படை காரணம் என்னன்னா நாங்கள் எம்ஏ படிக்கிற போது சென்னை பல்கலைக்கழகம் ஒரு விருப்ப பாடம் கொடுத்துருக்கோம். அந்த

0: முதுகலை தமிழ் இதே புதுச்சேரியிலே படித்து, அப்புறமா இளமுனைவர் பட்டம் புதுவை பல்கலைக்கழகத்தில் மத்திய பல்கலைக்கழகத்தில் இளமுனைவர் பட்டமும் முனைவர் பட்டமும் பெற்றேன். இதற்கிடையில் ஆசிரிய பட்ட படிப்பும் படித்து முடித்தேன். என்னுடைய 44வது வயதில் மொழியியல் என்பதை ஒரு முதுகலை பாடமாக பட்டமாக படித்து முடித்தேன். அதுக்கு அடிப்படை காரணம் என்னென்னா, நாங்கள் எம்ஏ படிக்கிற போது சென்னை பல்கலைக்கழகம் ஒரு விருப்ப பாடம் கொடுத்துருக்கோம். அந்த விருப்ப பாடத்தை மாணவர்களே தெளிவு செய்யலாம். ஏன்னா எங்களுடைய வகுப்பில் 8 பெண் மாணவர்கள், 8 ஆண் மாணவர்கள் என்ன இருந்தாங்க. ஆனால் அப்போ பாடம் வந்து மொழியியல், அது அறிவியல் அடிப்படையில் மொழியை ஆராய்வது என்பது ஒரு சிறந்த பாடமாக கருதப்பட்டது. அது கொஞ்சம் அருமையான பாடம். அப்போ அந்த பாடத்தை படித்தா தேர்ச்சி பெற முடியாதுன்னு பசங்களாம் நினச்சி அது விருப்ப பாடமாக எடுக்க தயாராக இல்லை. அப்போ ஒரு முறை என்னுடைய பேராசிரியர் என்னை கூப்பிட்டு, நீ வளர பிள்ளையாக இருக்கிறமா, உன்னை மாதிரி இருக்கிற பிள்ளைங்க படிக்கணும்னா வகுப்பறையை பயன்படுத்துங்க, நீங்க அது விருப்ப பாடமா மொழியில நீங்க தேர்வு செஞ்சிட்டீங்கன்னா இன்னைக்கு நீங்க படிச்சீங்கன்னா நாளைக்கு உங்களுக்கு எதிர்காலம் நல்லா இருக்கும் அப்படின்னா. அந்த அடிப்படையில தான் நாங்க எல்லாரும் எழுதி கொடுத்து மொழியியல் பாடம் ஒரு அறிமுக பாடமா படிச்சேன். அந்த வகுப்பறை எனக்கு ரொம்ப பிடிச்சமான வகுப்பறை. ஏன்னா மொழிதான் அடிப்படையான நம்முடைய உணர்வுக்கும் சிந்தனைக்கும் அறிவுக்கும் களம் அமைத்து கொடுக்கக்கூடிய ஒரு இடம். தொடர்ச்சியாக தலைமுறை பல கடந்தும் நம்ம கூட வரக்கூடியது மொழிதான். அந்த மொழியை நம்ம நல்லா படிக்கலான்ற ஒரு ஆர்வத்தினால என்னுடைய 44வது வயதுல நான் மீண்டும் மொழியியல் முதுகலை பட்டம் பெற்ற இன்றைக்கும் எனக்கான அடையாளம் என்று சொல்லுகிற போது நான் ஒரு மொழியியல் பேராசிரியர் என்கின்ற அடையாளம் தான் எனக்கு சொல்லுகிற போதே மகிழ்ச்சியாக இருக்கும். இளமுனைவர் பட்டம் நான் பயின்ற போது கூட வேங்கடராஜ் ரெட்டியார் என்று சொல்லக்கூடிய அவருடைய நூல்களை எல்லாம் மதிப்பீடு செய்யணும். அந்த நூல் மதிப்பீடு தான் என்னுடைய ஆய்வு பட்டமாக அமைந்தது. அந்த ஆய்வியிட்ட நான் சமர்ப்பிக்கிற போது அது கூட ஒப்பியல் மொழியியல் அடிப்படையில் தான் நான் செய்யப்பட்ட ஆய்வு. அது அப்ப இலக்கணம் சார்ந்த ஒரு விஷயம் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. நான் முனைவர் பட்டம் பயில முயற்சித்த போது அப்பொழுது பாரதாசனுடைய 100வது விழா நெருங்கிக் கொண்டிருந்த நேரம். அப்ப பாரதாசனை பற்றி அந்த ஆய்வுக்காக நான் தேர்ந்தெடுக்கப்பட்டேன். குறிப்பா பாரதியார்லயோ இல்ல பாரதாசன்லயோ தான் பண்ண முடியும். பாரதியார ரெண்டு பேர் ஆய்வாளர் தேர்ந்தெடுத்தாங்க, ஒருத்தர் பாரதியார் எடுத்துட்டார். அப்ப எனக்கு பாரதாசன் கொடுக்கப்பட்டது. பாரதாசனை எந்த கண்ணோட்டத்துல பார்க்கலாம், என்ன பார்வையில பார்க்கலாம், எது மாதிரி ஆய்வு பண்ணலாம் அப்படின்னு என்னுடைய நெறியாளர்கிட்ட உட்கார்ந்து பேசுற போது, அப்ப 100வது விழா இருந்த காரணத்தினால என்னுடைய பேராசிரியர் சொன்னாங்க, பாரதாசனை வந்து நம்ம வந்து ஒரு ஒப்பியல் நோக்கில பார்க்கணும், அவர் ஒரு தமிழ் கவிஞரோடையோ இல்ல ஒரு இந்திய கவிஞரோடையோ ஒப்பிடாம ஒரு அயல்மொழி கவிஞரோட ஒப்பிட்டோம்னா பாரதியாசனுடைய கருத்துக்களும் அந்த உலக அளவில் இருக்கக்கூடிய கருத்துக்களும் ஒரு இணைவரை ஆய்வா நீங்க நிகழ்த்தலாம், அந்த இணைவரை ஆய்வை ஒப்பியல் ஆய்வாக நீங்க நிகழ்த்தணும், அவர் ஒரு அயல்மொழி கவிஞராக இருக்கணும் அப்படின்னு பாப்லோ நெருடா என்கின்ற ஒரு சிறிநாட்டு கவிஞன், 1973 நோபல் பரிசு பெற்ற ஒரு கவிஞன், அந்த கவிஞரை நீங்க வந்து ஆய்வுக்கு எடுத்துக் கொள்ளலாம் என்று அவர் எங்க சொன்னார். அந்த காலகட்டத்தில் இன்றைக்கு இருக்கிற மாதிரி அன்றைக்கு இல்ல, ஒரு தரவுகளை தேட வேண்டும் என்றாலும் கூட மிகவும் அருமையான தொடர்ச்சியாக நம்ம முயன்றால்தான் ஒரு தரவு நமக்கு கிடைக்கும். ஒரு 5 ரூபாய் விற்கக்கூடிய ஒரு புத்தகத்துக்காக இங்கிருந்து நான் கும்பகோணம் போய் சிலி குயிலுக்கு ஒரு செங்கவிதாந்தளி என்கின்ற ஒரு நூலை பெற்றேன். அதுல ஒரு குறைஞ்சபட்ச 10 ஏடுகள் தான் இருந்தது. ஏற்கனவே நான் பார்த்த கவிதைகள் தான் இருந்தது. எவ்வளவோ தரவுகள் தேடணும், தேடி தேடி தொகுத்து பாரதாசன் என்ற கவிஞனுக்கும் பாப்லோ நெருடா என்ற கவிஞர்களுக்கும் என்ன வந்து ஒப்புமை இருக்கிறது, இயற்கை பற்றி அவங்களுடைய பார்வை என்னவாக இருந்தது, சமுதாயம் குறித்து அவருடைய கருத்தில் என்னவாக இருந்தது, காதல் குறித்து அவருடைய புனைவுகள் என்னவாக இருந்தது, சமூகத்தை அவர்கள் நோக்குகிற போது எந்த மக்களுக்காக யாருக்காக ஒரு மனித நேயத்தோடு அவர்கள் செயல்பட்டார்கள் என்கின்ற கண்ணோட்டத்தின் அடிப்படையில் அந்த ஆய்வை நான் முன்னிறுத்தினேன்.
1: எக்கச்சக்கமான விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க. அதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா தொடர்ந்து இணைந்திருங்கள் நம்ம நிகழ்ச்சியோடு.

0: வெல்கம் பேக் டு தி ஷோ மக்களே. நம்ம நிகழ்ச்சியில எழுத்தாளர் பட்டம்மாள் அவர்களோட நிறைய விஷயங்கள் பேசலாம் வாங்க.
1: அந்த முனைவர் பட்ட ஆய்வு நான் நிகழ்த்திய போது பாரதிதாசன் நூற்றாண்டு விழாவாக இருந்த காரணத்தினாலும் நான்

0: பல்கலைக்கழகத்தில் படித்த மாணவி என்ற காரணத்தால் அறிவு என்பது கொஞ்சம் பெருகுகிற நிலை, விசாலமாக பார்க்கக்கூடிய ஒரு பார்வை என்பது கிடைத்தது. அந்த ஆய்வு பரப்பு எனக்கு ஒரு தெளிவை ஏற்படுத்தும். அந்த தெளிவின் அடிப்படையில் நான் கல்லூரி பணியில் சேர்ந்தபோது, இன்றைக்கு 32 ஆண்டு கால பணியை நான் முடித்திருக்கிறேன். இந்த பணியை நான் தொடர்ந்து செய்வதற்கான ஊக்குவிப்பாக என்னுடைய ஆய்வு பணியும் என்னுடைய வாசிப்பு பணியும், நான் மாணவர்களால் நேசிக்கக்கூடிய அந்த அடிப்படையான இயல்பும், சமூகம் சார்ந்த கருத்தியல்களை உள்வாங்கிக் கொண்டு அந்த கருத்தியல்களை ஒரு புதிய சிந்தனையோடு கொடுப்பதற்கான ஒரு ஆற்றலும் என்னுள் இருந்தது. என்னை தொடர்ச்சியாக எத்தகைய சோர்வும் இல்லாமல் திறம்பட செயலாற்றுவதற்கான ஒரு அடிப்படையாக அமைந்தது. அந்த வகையில் என் உலகம் மாணவர்கள் உலகமாக அமைந்தது. எனக்கும் மாணவர்களுக்குமான உலகம் என்று சொல்லுகிற போது, நான் பட்ட வழிகளை, நான் பட்ட துன்பங்களை, எனக்கு ஏற்பட்ட வருத்தங்களை அவர்கள் அடைந்துவிடக் கூடாது என்பதில் நான் எப்பொழுதும் கவனமாக இருப்பேன். ஆனால் அவர்கள் பார்வையில் மாற்றத்தை உண்டாக்க வேண்டும். அதை வகுப்பறையில் அந்த மாற்றத்தை செய்ய வேண்டும். பாடத்தை ஒட்டி செய்ய வேண்டும். இன்றைய நடைமுறை நிகழ்வோடு அது பொருத்தப்பாடுடையதாக இருக்க வேண்டும் என்கின்ற அந்த கண்ணோட்டத்தின் அடிப்படையில் தான் என்னுடைய பணியை நான் தொடர்ந்து செய்து கொண்டே இருந்தேன். தொடர்ந்து நாள்தோறும் நான் வாசித்துக் கொண்டே இருப்பேன். ஒவ்வொரு வகுப்பறையும் எனக்கு ஒரு புதிய வகுப்பறையாகத்தான் இருக்கும். ஒவ்வொரு மாணவர்களை நான் பார்க்கிற போதும் அவர்கள் கண்கள் சொல்லும், நான் சொல்லியது அவர்களுக்கு போய் சேர்ந்ததா இல்லையா என்று. எனவே அந்த கண்களை பார்த்து மீண்டும் மீண்டும் அதை சொல்லி அவர்களுக்குள்ளே செலுத்துகிற அந்த அடிப்படையான இயல்பு எனக்கு ஒரு பெருமிதத்தை உண்டாக்குகிற இயல்பு என்றுதான் நான் எண்ணுவேன். அந்த வகையில தமிழ் கல்வியும் என்னுடைய ஆய்வு பணியும் இந்த மாணவர்கள் உலகமும் எனக்கு இருந்த அடிப்படையான பண்புகளும் பல்வேறு பயிலரங்கு, கருத்தரங்குகள், ஆய்வரங்குகள், உரையரங்குகள், பட்டிமன்றங்கள், வழக்காடு மன்றங்கள், வானொலி, தொலைக்காட்சி என்ற பல்வேறு மேடைகளை எனக்கு உருவாக்கி கொடுத்தது. இந்த பல்வேறு மேடைகளிலும் நான் எது குறித்து சிந்தித்து பேசுவேன் என்றால், பெரும்பாலும் அது மொழி சார்ந்த கருத்தியலாக இருக்கும், இல்லை என்றால் சமூகம் சார்ந்த, குறிப்பாக பெண்ணியம் சார்ந்த கருத்தியலாக, மகளிருக்கான தேவையாக, மகளிருக்கான பயன்பாடு நோக்கிய வாழ்வியல் சிக்கல்களை தீர்க்கக்கூடிய ஒரு எளிய செயலாக நான் அதை எடுத்துக்கொண்டு, அதை களமாக உருவாக்கி கொண்டு பல இடங்களில் நிறைய பெண்களை எல்லாம் அமர வைத்து அவர்களுக்கான எழுச்சி உரையாக, சமத்துவம் என்றால் என்ன, பெண் விடுதலை என்றால் என்ன, பெண்ணுக்கான அடிமைப்படுத்தி கிடப்பதற்கான அடிப்படை காரணங்கள் என்னென்ன, இந்த சமுதாயத்தில் நாம் வாழ்வதற்கேற்ற ஒரு நிலை நமக்கு உண்டாக வேண்டுமானால், மகிழ்ச்சியாகவும் அமைதியாகவும் வலிமையாகவும் நாம் வாழ வேண்டும் என்றால், நாம் எவற்றை எவ்வாறு எதிர்கொள்வது என்கின்ற அந்த பார்வையில் அவர்களோடு கலந்துரையாடுகிற பெரும் வாய்ப்பை பெற்றவள் என்பது எனக்கு ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கை அனுபவங்கள். எனவே அனுபவ நிலையிலும், கருத்து நிலையிலும், செயல்பாட்டு நிலையிலும், இந்த சமூகத்துக்கான, இந்த சமுதாயத்துக்கு முன்னுரிமை கொடுக்கக்கூடிய, என்னுடைய பணிக்கு முன்னுரிமை கொடுக்கக்கூடிய, என்னை தயார்படுத்திக் கொள்வதற்கு ஊக்கப்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு ஆளாகவே நான் இன்றும் தொடர்ந்து செயல்பட்டு வருகிறேன் என்பதுதான் எனக்கான திறம். அது மட்டுமல்ல, என்னுடைய கல்வியால் நான் பெற்ற ஊதியத்தை, என் படிப்பால் நான் பெற்ற அறிவை, என்னை சார்ந்திருக்கக்கூடிய என் உறவுகளுக்கு கொடுக்கக்கூடிய இயல்பான பண்பும் என்றும் இருக்கிறது. பாரதி சொல்வானல்ல, கடமையா தன்னை கட்டுதல், பிறர் துயர் தீர்த்தல், பிறர் நலம் வேண்டுதல். அந்த பண்பு நாம் எண்ணி பார்க்கிற போது, நம்ம வாழ்ந்த வாழ்க்கை, நடந்த பாதையை நாம் கொஞ்சம் திரும்பி பார்க்கிற போது, அதில் கல்லும் முள்ளும் கூட இருக்கலாம், ஆனால் கால் கூட அடிபட்டு நமக்கு வலிக்கலாம், ஆனால் அதை தாண்டி நாம் வந்திருக்கிறோம், அந்த காயம் ஆறி இருக்கிறது. அடுத்தவர் வருகிற போது கை கொடுத்து நீ அதில் சிக்கிக் கொள்ளாதே என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ஒரு சிறப்பு தன்மை என்று நான் பார்க்கிறேன். இப்படி ஒருவர் எத்தனையோ சிக்கல்கள் இருக்கக்கூடிய பெண்கள் என்று பேசுகிற போது, அந்த பார்வையை கொஞ்சம் விரித்து இன்னொரு கண்ணோட்டத்தை, நேர்மறையான கண்ணோட்டம் அவர்களிடம் உருவாக்கி, அந்த நேர்மறையான கண்ணோட்டத்தின் மூலமாக அந்த சிக்கலை புரிய வை, அந்த சிக்கலிலிருந்து அவர்கள் விடுபட்டு தனித்துவமாக தன்னை நெறிப்படுத்தி வாழ்வதற்கான வழியை நான் தொடர்ச்சியாக காட்டிக் கொண்டிருக்கிறேன். அதனால நம்பிக்கை சார்ந்த ஒரு வாழ்வியலும், அன்பு சார்ந்த ஒரு வாழ்வியலும், செயல்திறனோடு கூடிய ஒரு வாழ்வியலையும் தொடர்ச்சியாக நான் வாழ்கிறேன். எனக்கு ஒரு மகன் இருக்கிறான், அவனை ஒரு படைப்பாளனாக உருவாக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய அடிப்படை நோக்கம். அந்த படைப்பு நோக்கிய அந்த நுண்ணோக்கு பார்வையை நான் அவனுக்கு கொடுத்திருக்கிறேன். எனவே இந்த வாழ்வு என்பது இந்த சமுதாயத்திலிருந்து, கல்விக்கூடத்திலிருந்து, தமிழ் மொழியிலிருந்து எடுக்கப்பட்டது. அந்த சமுதாயத்துக்கும், அந்த கல்விக்கூடத்துக்கும், அந்த மொழிக்குமே என்னுடைய வாழ்க்கையை நான் அர்ப்பணித்திருக்கிறேன் என்பதை மிக பெருமையாக சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன்.
1: ஒவ்வொரு நாளும் பிறர் நலம் பேணக்கூடிய பெண்ணாக நான் என்னை வளர்த்துக் கொண்டே இருக்கிறேன். அப்படித்தான் நான் என்னை இந்த சமூகத்தில் அறிமுகப்படுத்த விரும்புகிறேன் அப்படிங்கிறது தன்னுடைய படிப்பின் வாயிலாக அழகா வெளிப்படுத்திருக்காங்க நம்முடைய படைப்பாளர். இன்னும் எக்கச்சக்கமான விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க. அதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா தொடர்ந்து இணைந்திருங்கள் நம்ம நிகழ்ச்சியோடு.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: வெல்கம் பேக் டு தி ஷோ மக்களே. நம்ம நிகழ்ச்சியில எழுத்தாளர் பட்டம்மாள் அவர்களோட நிறைய விஷயங்கள் பேசலாம் வாங்க. ஆமா, ஒரு எழுத்தாளரா இந்த எழுத்துலகத்தில் உங்க பணி எப்படி ஆரம்பிச்சது அதை பகிர்ந்துக்கோங்க நம்ம நேயர்களுக்கு.
2: ஒரு எழுத்தாளராக என்னுடைய பணி ஆரம்பித்ததுன்னு சொல்கிற போது அது என்னுடைய பணிச்சூழலோடு தொடர்புடையதாக தான் இருந்தது. எப்பவுமே நம்ம எந்த ஒரு கூடுதலான ஒரு விஷயத்தையும் நம்முடைய பணியோடு தொடர்புடையதாக இருக்கிற போது அது பெரும் தாக்கத்தை

0: ஏற்படுத்தும். அந்த வகையில் ஒரு ஆய்வு நோக்கோடு ஏறக்குறைய நான் ஒரு 50 ஆய்வு கருத்துரைகள் வழங்கியிருக்கிறேன். அதில் 25 கட்டுரைகள் பல்வேறு இதழ்களில் வெளிவந்திருக்கிறது. அது பன்னாட்டு கருத்தரங்கமாக, தேசிய கருத்தரங்கமாக, இந்த உள்ளூர் சார்ந்த படைப்புகளாக, இதழ்களாக அது வெளிவந்திருக்கிறது. இந்த எழுத்தை நான் எழுதணும் என்று நினைக்கிற போது, குறிப்பாக சங்க இலக்கியம் தொடங்கி இன்றைய நவீன பெண் எழுத்தாளர்கள் வரை நான் ஆய்வு கட்டுரைகளை எழுதியிருக்கிறேன். ஆனால் ஒரு ஆய்வு கட்டுரை எழுதுகிற போது அல்லது ஒரு படைப்பை வாசிக்கிற போது அதை முழுமையாக வாசிக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் தான் எனக்கு உண்டு. யாருடைய விமர்சன பார்வையும் நான் பார்க்க மாட்டேன், எந்த திறனாய்வு கண்ணோட்டத்தையும் நான் நோக்க மாட்டேன். என்னுடைய பார்வையில், என்னுடைய கண்ணோட்டத்தில் அந்த மைய கருத்தியலை எவ்வாறு வைக்க முடியும் என்கின்ற அந்த ஆய்வு எல்லையை மிக சரியாக பயன்படுத்திக் கொண்டு, ஒரு சங்க இலக்கியமாக இருந்தால் சங்க இலக்கிய அழகியல் எவ்வாறு இருக்கிறது, சங்க இலக்கியத்தில் இயற்கையானது எவ்வாறு சொல்லப்படுகிறது, சங்க இலக்கியத்தில் பெண்பார் கவிஞர்கள் எவ்வாறு இருக்கிறார்கள், அண்மையில் கூட நான் ஒரு வகுப்பறையில் பாடம் நடத்துகிற போது இந்த கருத்தை யார் சொல்லியிருப்பாங்க, ஒரு புலவரம் சொல்லியிருப்பார், ஆனா அந்த புலவர் கண்டிப்பா பெண்பார் புலவரா இருக்க வாய்ப்பே இல்லை, அவர் ஒரு ஆண்பால் கவிஞராகத்தான் இருக்க முடியும் என்றே நான் தேடினேன். ஆனா அது எவ்வளவு காலம் கழிச்சு தெரியுது பாருங்கன்னு, ஒரு பாடலை மட்டும் படிப்போம், ஆனா அதே இம்மை மாறி மறுமையாயும் மீயாகி என் கணவர் அப்படின்னு சொல்றான், அது யார் சொல்லியிருப்பா, ஒரு பெண் சொல்லியிருப்பாங்களா, பெண் சொல்லியிருக்க வாய்ப்பே இல்லை, அப்படி போய் பார்த்தா அது ஒரு ஆண் கவிஞர் பாடியிருக்கிறார். அப்ப ஒரு ஆண் சார்ந்த ஒரு சமூக அமைப்புக்குள், அந்த சமூக மரபுக்குள், அந்த மொழியாடலுக்குள், அந்த கட்டமைக்கப்பட்ட கண்ணோட்டத்தின் கண் நம்ம எல்லாத்தையும் பார்த்து தொடர்ச்சி அதே தான் நம்ம படிச்சுட்டு வரோம். அப்ப நம்ம எதை பார்த்தாலும் அது யாரால் செய்யப்பட்டது, அதை யார் உருவாக்கி இருக்கிறார்கள், அது யாரால் சொல்லப்பட்டது, அது ஏன் சொல்லப்பட்டது, எதற்காக சொல்லப்பட்டது, அதோட பயன்பாடு என்ன, அதில் மாற்றம் செய்ய முடியுமா, அது இன்றைக்கு தேவையான கருத்தா என்று பார்க்கக்கூடிய ஒரு பார்வை எல்லாம் இருந்த காரணத்தினால், சங்க இலக்கியமாக இருந்தாலும் சங்க இலக்கியத்தில் இருக்கக்கூடிய நற்றினை, குறுந்தொகை, புறநானூறு இது பற்றிய விஷயங்கள் எல்லாம் ஏராளமான கருத்தரங்குகளை நான் படித்து எழுதியிருக்கிறேன், பேசியிருக்கேன். அதிலிருந்து முழுமையாக ஒரு நூலை கற்கிற போது, நற்றினையில் ஒரு கட்டுரை எழுதணும்னா 400 பாடலையும் நான் ஒரு முறை உட்காந்து படிப்பேன். அந்த 400 பாடலையும் அந்த இயற்கை குறித்து என்ன செய்திகள் இருக்குதுன்னு முதல்ல குறிப்பிடுப்பேன். அதுக்கப்புறம் நான் என்ன சொல்ல வரேன்றதுக்கு அதை சுருக்கிக்குவேன். அதுக்கப்புறம் ஒரு தெளிவாக நோக்கிப்பேன். அதனால தான் எனக்கு வந்து அது குறித்த பார்வை என்பது விரிந்தது. ஏதோ ரெண்டு பாடல் எடுத்து வச்சுட்டு அதை மட்டும் பார்க்கணுன்ற கண்ணோட்டம் இல்லை. அதே மாதிரி வந்து அடுத்தது இருக்கக்கூடிய அற இலக்கியங்களை பற்றி நான் எழுதுகிற போது, அற இலக்கியங்கள் எனக்கு பிடிச்சமான இலக்கியம் திருக்குறள். அந்த திருக்குறளில் அது அறநூல் என்று சொல்வார்கள், ஆனால் நான் அதை அறிவுசார் பண்பாடு என்ற ஒரு கட்டுரை எழுதினேன். அது நிறைய இடங்களில் நான் அது குறித்து பேசியிருக்கிறேன். இந்த அறிவு என்பது கட்டமைக்கப்படுகிற போது தான் அறம் தழைக்கும். அறம் என்பது நமக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்ட விஷயம், அறிவு என்பது நம் புரிந்து கொள்வதற்கான அடிப்படை. அப்ப அந்த அறிவு என்பது எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்று சொல்லணும் அல்லவா, அந்த அறிவு இருக்கிற போதுதான் நமக்கு அற உணர்வு என்பது மேலோங்கி நிற்கும், அன்புணர்வு என்பது மேலோங்கி நிற்கும். நம்ம ஒரு உணர்ச்சி பூர்வமாக இருக்கிற போது அங்கே நமக்கு என்ன வராதுன்னு கேட்டிங்கன்னா சிக்கல் தான் ஏற்படும். ஏன்னா இந்த அறிவு சார்ந்த கட்டமைப்பு என்பது திருக்குறளில் நான் நிறைய பார்த்துருக்கேன். எப்பயாவது எனக்கு வந்து மனசுக்குள்ள ஒரு வழி இருக்கிற போது திருவள்ளுவரோட பேசுகிற மாதிரி ஒரு உணர்வு வச்சுட்டு அந்த 1330 குரட்பாக்களையும் அப்படி எடுப்பேன். மொழியல் தெரியுன்றதுனால இந்த சொற்களை எப்படி ஒன்னோட ஒன்று சேர்த்துருக்கிறாரு அப்படி என்கின்ற ஒரு பார்வையில், அது கூட ஒரு விளையாட்டு, திருவள்ளுவர் கூட கைப்பிடிச்சிட்டு ஒரு விளையாட்டு விளையாடுற மாதிரி ஒரு உணர்வோடு நான் அதை படிப்பேன். அப்போ எனக்கு நேரம் என்பது மிக சிறப்பாக போய் சேரும். இதை நான் யார்கிட்ட சொல்லணும் சொல்லலும் எனக்கு தெரியாது, ஆனா எனக்குள் நான் உரையாடுவதற்கு எனக்கு எப்பொழுதும் திருவள்ளுவர் தேவைப்பட்டு கொண்டே இருக்கிறார், உண்மை அதுதான். அதுக்கடுத்து நீங்க பாக்குற போது காப்பி இலக்கியங்கள் வருகிற போது, நான் கம்பராமாயணத்திலும் ஆய்வு கட்டுரைகள் எழுதியிருக்கிறேன், சிலப்பதிகாரத்தில் எழுதியிருக்கிறேன். அப்ப இந்த சிலப்பதிகாரத்தில் வருகிற போது யாரை பற்றி எழுதலாம்னா மாதவி பற்றி எழுதலாம், மாதவியின் கடிதத்தை பற்றி எழுதலாம். இன்னைக்கு பெண்கள் என்றாலே அப்படியே கண்ணீருக்கும் கவலைக்கும் தான் அடையாளம் அப்படின்னு நம்ம 20 நூற்றாண்டுல கூட எண்ணி பார்க்கப்படக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது.
1: எக்கச்சக்கமான விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க, அதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா தொடர்ந்து இணைந்திருங்கள் நம்ம நிகழ்ச்சியோடு.

0: மூணு காலேஜ்லயும்
1: கவலைப்படாத,
0: ஃபீஸ் பாரு.
2: எப்படி இருக்கப்பா?
0: என்னாச்சு?
1: ஃபீஸோட டென்ஷன்.
2: ராகுலுக்கு பேங்க் அக்கவுண்ட் இருக்கு. சோ வழி கிளியர். தேவைப்பட்டா பேங்க்ல இருந்து ஸ்டூடெண்ட் எஜுகேஷன் லோன் சுலபமா கிடைக்கும். இதுல 4 லட்சம் வரைக்கும் கொள்ளாற்றல் இல்ல. அது எங்க ஸ்வீட்? ஆர்பிஐ சொல்கிறது
1: சரியா தொடங்குங்க, ஃபைனான்சியலி ஸ்மார்ட் ஆகுங்க.
3: வெல்கம் பேக் டு தி ஷோ மக்களே. நம்ம நிகழ்ச்சியில எழுத்தாளர் பட்டம்மாள் அவர்களோட நிறைய விஷயங்கள் பேசலாம் வாங்க.
4: ஆனால் அன்றைக்கு ஒரு மாதவி என்கின்ற அந்த பெண்ணானவள் ஒரு கடிதம் எழுதுகிற போது அந்த கடிதத்தை தன்னுடைய பெற்றோர் கோலன் அனுப்பக்கூடிய அளவிற்கு ஒரு ஆற்றல் வாய்ந்த கடிதமாக இருந்தது. அதை சொல்ல வேண்டும் என்ற நோக்கத்துக்காக அந்த கடிதத்தை குறித்த பார்வை பார்த்து அப்ப எங்கெல்லாம் மாதவி வராங்க, எங்கெல்லாம் பேசுறாங்க, மாதவிக்கும் கோவலனுக்கும் உறவு என்னவா இருந்தது, அது பின்னாடி எப்படி மாறுகிறது, அதற்கெல்லாம் படிச்சுட்டு தான் என்னால் அந்த 5 பக்க கட்டுரை எழுத முடிஞ்சது. ஆனா அதை எழுதி முடிச்சு அது ஆய்வேடில் வந்து வந்து பார்க்கிற போது ஒரு பெரிய மகிழ்ச்சி நமக்கு இருக்கும். அதே மாதிரி கம்பராமாயணம் படிக்கிற போது அந்த கூனியோடைய பாத்திர படைப்பை மிக சிறப்பாக, ஏன்னா எப்ப எதிர்நிலை பாத்திரம் தான் காப்பிய கட்டமைப்புக்கான அடிப்படை. சூழ்வினை படலத்துல அந்த கைகை எப்படி வருகிறாள், என்ன மாதிரியான ஒரு தன்மையை உருவாக்குறா, இதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா படிச்சு அதை நான் எழுதி அதுல எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி இருந்தது. அப்ப அந்த பாத்திரம் இப்படி படைக்கப்பட்டிருக்கு. இன்றைக்கு வரைக்கும் கூட எதிர்நிலை பாத்திரங்கள் அப்படித்தான் இருக்கு. ஒரே மனசுக்குள்ளேயே எதிர்நிலை உணர்வும் இருக்கு, உடன்பாட்டு உணர்வும் இருக்கு. அப்ப நம்ம எதிர்நிலை உணர்வை அழித்துக் கொள்ள வேண்டும், உடன்பாட்டு உணர்வை வளர்த்துக் கொள்ள வேண்டும். நமக்குள்ளதான் நல்லவங்களும் இருக்காங்க, நமக்குள்ளதான் கெட்டவங்களும் இருக்கிறாங்க. நாம் யாராக இருப்ப வேண்டும் என்று முடிவு செய்யக்கூடியது நாம் தான் என்கின்ற அந்த ஒரு உணர்வு, அது மாதிரிதான் அந்த மாதவி பாத்திரத்தை நான் வந்ததில் படைச்சு அதை அவர் படைச்சதை ஒரு படைப்பாளர் எழுதுனதை நம்முடைய கண்ணோட்டத்தில் அதை கொஞ்சம் கூட மாற்றம் இல்லாமல் அதை கொடுக்கக்கூடிய ஒரு ஆற்றல், ஒரு சிறப்பு. அதை மீண்டும் படிக்கிற போது நம்ம வாசித்த அனுபவம் அதற்குள் இருக்கும். நாம் செய்த ஒரு வேலை நாம் திரும்பி பார்க்கிற போது நம்முடைய தளம் கொஞ்சம் விரிந்திருக்கலாம், அப்பொழுது நாம் சரியாக செய்திருக்கிறோம் என்ற உணர்வு நமக்கு வர வேண்டும். அதே மாதிரி தான் 20ஆம் நூற்றாண்டில் பாரதி ஆகட்டும், பாரதிதாசன் ஆகட்டும், 20ஆம் நூற்றாண்டுக்கு முன்னால வரலாறை பற்றி பேசுகிற போது இன்றைக்கு வாழ்க்கையில மிக மிக கொடுமையானது வறுமை. இந்த வறுமையிலும் கொடுமை எது என்றால் பசி துன்பம். ஒருவனுக்கு பசி வந்து விட்டால் பசி வந்திடின் 10 பறக்கும் என்று சொல்வார்கள். 10 நல்ல பண்புகளும் காணாமல் போகும். அந்த பண்புகள் காணாமல் போவதற்கான அடிப்படை காரணம் பசி வருகிற போது அவன் கண்கள் இருண்டு போகும், அவன் நாக்கு வறண்டு போகும், அவனுடைய மூக்கு துவண்டு போய்விடும், அவனுடைய கால்கள் தடுமாறும், கைகள் நடுங்கும், அவனுடைய மூளை சுருங்கும், இதயம் படபடக்கும். என்ன செய்வது என்று யாரிடம் சென்று கேட்பது என்று தெரியாமல் திக்குமுக்காடுவான். அந்த பசியை போக்குகிற ஒருவன் தான் இறை நெறியை பின்பற்ற முடியும் என்கின்ற ஜீவகாருண்ய ஒழுக்கத்தை நான் பலமுறை அந்த நூலில் படித்து, அப்ப ஒரு சமூகம் சார்ந்த ஒரு சிந்தனை என்பது மிக முக்கியமானது, இனி வறுமை என்பது ஒழிக்கப்பட வேண்டியது. அப்படித்தான் பாரதி சொல்வான், வாழும் மனிதருக்கெல்லாம் சோறிட வேண்டும் என்று சொல்வான். அன்னையாவினும் புண்ணியங்குடி அங்கு ஒரு ஏழைக்கு எழுத்தறிவித்தல் சொல்வான். அப்ப நீங்க பசியை போக்குங்கள், கல்வியை கொடுங்கள் என்கின்ற

அந்த இரண்டு கண்ணோட்டங்கள் தான் மனிதநேய கண்ணோட்டம். அந்த கண்ணோட்டங்களை எல்லாம் நான் நிறைய எழுதியிருக்கேன், நிறைய மேடைகள்ல பேசியிருக்கேன். தொடர்ச்சியாக வாசித்துக் கொண்டிருப்பேன் பாரதி. பாரதியின் புதுமை பெண்ணை படிக்கிற போது இந்த நிமிர்ந்த நன்னடை, நேர்கொண்ட பார்வை, நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத நெறிகள், திமிர்ந்த ஞான செருக்கு, எப்பேற்பட்ட வரிகள். காலம் எவ்வளவு கடந்தாலும் கூட ஒரு பெண்ணின் அடையாளமாக இருக்கக்கூடிய வைர வரிகள், ஒரு செயல்பாட்டு தளத்தில் அவள் ஓங்கி நிற்பதற்கான அடிப்படை தேவைகள், நிமிர்ந்த நன்னடை, நல்ல நடத்தை. நன்ன நடத்தை பண்பின் மூலமாகத்தான் கட்டமைக்கப்படும். பண்பு என்பது மனம் சார்ந்தது. எனவே மனம் செம்மையானால் நடத்தை செம்மையாகும். நிமிர்ந்த நன்னடை, நேர்கொண்ட பார்வை, எதையும் எப்படி பார்ப்பது, ஒரு நேர்மையான பண்பு, இந்த இன்னார் இனியார் என்கின்ற விருப்பு வெறுப்பு இல்லாமல் ஒரு நடுநிலையோடு பார்க்கக்கூடிய பார்வை. அந்த பார்வை கண்டிப்பா பெண்களுக்கு வேணும். பாரபட்சமற்ற பார்வைன்னு சொல்லுவோம்ல, நம்ம பாசம்ன்ற ஒண்ண கண்ணுக்குள்ள போட்டுட்டு அது நமக்கு சார்ந்தவங்க செஞ்சா அது சரியானதுன்னும், நமக்கு பிடிக்காத ஒருத்தன் செஞ்சா தவறானதுன்ற போற போக்கு என்பது பெண்களிடம் காணப்படக்கூடிய ஒரு செயல்தான். நான் இதை வந்து குற்றமாக வைக்கவில்லை. அது மாதிரி இருக்கிற பெண்கள் வாழ்க்கையில வலியதான் அனுபவிக்கிறாங்க, வலிமையை பெறுவது கிடையாது. நாம் வலிமை பெற வேண்டுமானால் நாம் செய்யப்பட வேண்டியது நேர்கொண்ட பார்வை நமக்கு இருக்க வேண்டும். அப்ப நேர்கொண்ட பார்வை நமக்கு இருக்கணும்னா நமக்கு திமிர்ந்த ஞான செருக்கு இருக்கணும். அதாவது என்ன நடக்குது, இதை பற்றிய நிகழ்வுகளை, அனுபவங்களை, கருத்தாக்கங்களை எல்லாவற்றையும் உள்ளே போட்டு பகுத்து ஆராய்ந்து அதை அடுத்த கட்டத்தை நோக்கி ஒரு அறிவு பரிமாற்றத்துக்குள் கொண்டு சென்று அதை ஒரு மெய்மையோடு இணைக்கக்கூடிய பண்பு இருக்கும் அல்லவா, அதான் ஞான செருக்கு, ப்ரௌட் என்று சொல்வார்கள். அந்த பெண்ணுக்கு வேணும். தட்டு தட்டு தட்டு தட்டு தட்டு தட்டு தட்டு தட்டு தட்டு தட்டு தட்டு தட்டு தட்டு தட்டு தட்டு தட்டு தட்டு தட்டு தட்டு தட்டு தட்டு தட்டு தட்டு தட்டு தட்டு தட்டு தட்டு தட்டு தட்டு தட்டு தட்டு தட்டு தட்டு தட்டு தட்டு தட்டு தட்டு தட்டு தட்டு தட்டு தட்டு தட்டு தட்டு தட்டு தட்டு தட்டு தட்டு தட்டு தட்டு தட்டு தட்டு தட்டு தட்டு தட்டு தட்டு தட்டு தட்டு தட்டு தட்டு தட்டு தட்டு தட்டு தட்டு தட்டு தட்டு தட்டு தட்டு தட்டு தட்டு தட்டு தட்டு தட்டு தட்டு தட்டு தட்டு தட்டு தட்ட

0: நான் நெல்சன், எப்படி?
1: சூப்பர் சார். அந்த கசகசா
2: கசகசாவா?
3: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
4: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
3: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
5: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பரே நண்பரே நண்பரே.
4: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, N4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி, 605006.
3: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 kHz முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
6: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
7: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
8: வெல்கம் பேக் டு தி ஷோ மக்களே. நம்ம நிகழ்ச்சியில எழுத்தாளர் பட்டம்மாள் அவர்களோட நிறைய விஷயங்கள் பேசலாம் வாங்க.
9: எனக்கு பயமா இருக்கு, எனக்கு அச்சமா இருக்கு, எனக்கு கவலையா இருக்கு, எனக்கு கண்ணீரா வந்து கொண்டே இருக்கிறது. நான் எங்க ஓடி ஒளியிருத்துன்னு தெரியல. எனக்கு ரொம்ப மன அழுத்தமா இருக்குது. நான் மனச்சோருக்கு ஆட்பட்டிருக்கிறேன். இதெல்லாம் வேணாம். இந்த மனம் என்பது வலிமையாக்கப்பட வேண்டுமேனால், நாம் ஞான செருக்கு நிறைந்தவர்களாக நாம் இருக்க வேண்டுமேனால், அறிவு செயல்பாடு என்பது அடிப்படையானது. அந்த ஆக்கப்பூர்வமான செயல்பாடு என்பது தேவையானது. நேர்மறையான எண்ணங்கள் மிக மிக முக்கியமானது. பார்க்கக்கூடிய கண்ணோட்டம் என்பது விருப்பு வெறுப்பில்லாத பாரபட்சமற்ற கண்ணோட்டமாக இருக்க வேண்டும் என்கின்ற அந்த பாரதியின் வரிகள் இன்றைக்கு தமிழ் மொழிக்கு மட்டுமல்ல, உலகில் இருக்கக்கூடிய தம்முடைய விடுதலைக்காக, சமத்துவத்துக்காக போராடி கொண்டிருக்கக்கூடிய, செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அத்தனை பெண்களுக்குமான வழிகாட்டு அடிப்படையில் அந்த நோக்கு, இயற்கை நோக்கு, அந்த சமூக மாற்றம் எப்படி வந்து நம்முடைய ஒடுக்கப்பட்ட மக்களோடு, அடங்கி கிடக்கக்கூடிய அடிமை மக்களோடு, அவர்களை எழுச்சி பெறுவதற்காக, அவர்கள் வாழ்க்கை வளம் பெற வேண்டும் என்பதற்காக எப்படி நாம் வந்து உற்சாகமூட்டலாம், உணர்வை தூண்டலாம் என்கின்ற அந்த நிலையில் அவருடைய செயல்பாடுகளை எல்லாம் நான் பல ஆய்வு கட்டுரைகளாக வடித்து நான் ஒவ்வொரு முறையும் எழுதுகிற போது, அந்த எழுத்து என்பது எனக்கு, அந்த ஆய்வு என்பது என்னால் 2-3 நாள் எழுத முடியாது. அதற்கு நான் நிறைய நேரம் எடுத்துக்கொண்டு மனத்துக்குள் அசை போட்டு, ஒரு நாள் எவ்வளவுதான் வீட்டு வேலைகள் இருந்தாலும் கூட அன்றைக்கு அந்த வேலைகளை எல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு உட்கார்ந்து அதை எழுதி முடிப்பேன். அந்த வகையில் எனக்கான ஒரு செயல்பாட்டுக்கான இடத்தை எடுத்துக்கொள்வது மிக மிக முக்கியமானது என்பதில் நான் எப்பவுமே வந்து யாருக்காகவும் அதனை விட்டு கொடுத்ததே கிடையாது. சோறு கூட அப்புறம் சாப்பிடலாம், பிள்ளைய கூட அப்புறம் பார்த்துக்கலாம், குடும்பத்தில் அவங்க செய்ய வேண்டிய கூட அவங்க செஞ்சுக்குவாங்க, நமக்கான வேலை செய்யணும் அப்படின்னு தோணும். அந்த ஆய்வு கட்டுரை நான் நெருக்கடியில் எழுதுகிற போது வரும். ஆனால் இப்போ பணி நிறைவுக்கு பிறகு உட்கார்ந்து நிறைய நூல்கள் எழுத வேண்டும். நான் 2 நூல் எழுதியிருக்கிறேன். ஒன்று வேங்கடராஜ ரெட்டியாரின் தமிழ்ப்பணி என்கின்ற முதல் நூல், அது 2003 வெளிவந்த நூல். அது என்னுடைய இளமுனைவர் பட்ட ஆய்வீடு. அந்த

0: நூல்ல அவரை பற்றிய, ஏன்னா அந்த 20 நூற்றாண்டுல நிறைய தமிழ் அறிஞர்கள் இருந்தாங்க. தமிழ் இலக்கியங்களையும் இலக்கணங்களையும் எல்லாருக்கும் கொண்டு செல்ல வேண்டிய ஒரு பார்வை அவர்களுக்கு தேவைப்பட்டது. அப்ப அப்படி இருக்கிற போது ஒரு இலக்கண பண்பாடும் இலக்கிய பயன்பாடும் தெரிஞ்ச, பிற மொழிகளை கற்ற, தெலுங்கு மொழியை தாய்மொழியாக கொண்ட, சென்னை பல்கலைக்கழகத்துல நிறைய நூல்கள் வெளியிட்ட வேங்கடராஜ் அடியாரின் நூல்கள் வந்து இருந்தது. அதை அந்த ஆய்வின் மூலமாக வெளி உலகத்துக்கு மதிப்பீடு செய்ய வேண்டும் என்று நான் செய்திருந்தேன். அந்த ஆய்வேட்டை நான் நூலாக வடித்த போது மீண்டும் ஒரு முறை எனக்கு படிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. அதை நூலாக என் எழுத்தில் பார்க்கிற போது, அதற்கு வாழ்த்துறையாக என்னுடைய பேராசிரியர் என்னை வாழ்த்தியிருந்த போது, நான் இன்னும் வளர வேண்டும் என்ற ஒரு உத்வேகத்தை அது ஊட்டியது. அப்ப நம்முடைய செயல் அச்சேறுகிற போது, அதை நமக்கு மேல் இருக்கக்கூடிய பேராசிரியர் பெருமக்கள் பார்க்கிற போது, உண்மையாக ஆழமும் தேடலும் உடைய பேராசிரியர் பெருமக்கள் அதை நமக்கு ஊக்குவிக்கிற போது, இன்னொரு பரிமாணம் நோக்கி நாம் உயர்கிறோம் என்கின்ற அந்த உன்னத மனம் என்பது நமக்கு செயல்படக்கூடியதாக இருக்கிறது. தொடர்ந்து செயல்பட்டுக் கொண்டே இருப்பதற்கான ஒரு ஊக்கத்தை நமக்கு நூல் எழுதுகிற போது அது மகிழ்ச்சியை கொடுக்கிறது. இப்பொழுது கூட அந்த நூலை தேடிக்கொண்டு ஒரு 6 மாதங்களுக்கு முன்னால் ரொம்ப தூரத்திலிருந்து ஒருத்தர் வந்து, நீங்க வந்து இளமுனைவர் பட்டம் வேங்கடராஜ் அடியார் பண்ணீங்களே அந்த புத்தகம் ஒன்று இருந்தா கொடுங்கமான்னு கேட்டாங்க. எனக்கு மகிழ்ச்சியாக இருந்தது. யாருக்கு எங்கே தேவைப்படுகிறதோ அவர்கள் அதை வாங்கி கொண்டு போகிற போது நாம் அந்த வேலையை செய்திருக்கிறோம். அதற்கான வாய்ப்பு நமக்கு பல்கலைக்கழகம் கொடுத்திருக்கிறது. அதே மாதிரி தான் இப்போ வந்து பாரதிதாசனும் பாப்புலோ நெருடாவும் என்கின்ற அந்த ஆய்வேட்டை இன்றைய தன்னோட்டத்தில் கொஞ்சம் மாற்றங்களோடு அதை ஒரு நூலாக வடித்திருக்கிறேன். ஏனென்றால் ஒரு உலகளாவிய பார்வையில் நம்முடைய தமிழ் கவிஞனை கொண்டு செல்ல வேண்டும், அந்த பரப்பு என்பது விரிய வேண்டும். அவர் சொல்வாரு, அறிவை விரிவு செய், அகண்டமாக்கு, விசால பார்வையால் விழுங்கு மக்களை. அந்த நம்ம நாலெட்ஜ், நம்ம அறிவை நம்ம வந்து அகண்டமாக்கணும், விசாலமாக்க வேண்டும், தொலைநோக்கு பார்வை இருக்க வேண்டும். நம்மளாம் எப்பவுமே இந்த நேரம் என்ன நடக்குது, இவங்ககிட்ட நம்ம எப்படி சண்டை போடலாம், அப்படிதான் யோசிக்கிறோம். கொஞ்சம் பொறுமை நமக்கு வேணும், பொறாமை நம்ம கூடாது, பொறுமை வேணும். நமக்கு வந்து காலத்தை இருந்து பொறுத்து பார்க்கணும். அப்ப அந்த பொறுமை ஒரு விதை போட்டு அதை விளைஞ்சி வெளியில வர்றதுக்கு ரொம்ப நாட்கள் ஆகும். அப்ப நம்ம ஒன்றை பொறுத்து போகிற போது, நம் நல்ல விதையை விதைக்கிற போது அது நல்லது நல்லதாக அது என்ன பண்ணுது, காய்த்து கணித்து குலுங்குகிறது. அதே ஒரு கெட்ட விஷயமாக இருந்தால் நம்ம அப்பயோ கோபப்படுறோம், ஆத்திரப்படுறோம், பொறாமப்படுறோம். நமக்கு அந்த கோபம் உள்ளே வருகிற போது என்ன செய்யறதுனே தெரியல, நம்ம தவறான பல முடிவுகளுக்கெல்லாம் போவதற்கான வாய்ப்புகள்லாம் வருகிறது. ஏன் அப்படி? அப்ப பொறுமை என்பது மிக மிக அவசியமானது என்கின்ற அந்த கண்ணோட்டத்தில் நாம் பார்க்கலாம். இப்படி ஒரு இலக்கியம் என்பது மக்களுடைய நம்பிக்கைகளை, மக்களுடைய உணர்வுகளை, மக்களுடைய எண்ணங்களை ஒரு உயர்மட்டத்துக்கு அழைத்து செல்லக்கூடிய ஒரு பங்களிப்பை செய்கிறது. அப்ப நம்முடைய உளவியலுக்கு, நம்முடைய சமூகவியல் பார்வைக்கு, நம்முடைய மேம்பாட்டுக்கு இந்த இலக்கிய உலகம் என்பது நிறைய அள்ளி கொடுத்திருக்கிறது. அந்த உலகத்தில் நாமும் கொஞ்சம் எடுத்துக்கொண்டு நாம் அதை அசைபோடுகிற போது, நாம் அதோடு செயல்படுகிற போது, நாம் சிந்திக்கிற போது, நாம் எழுதுகிற போது, அதை வெளியிடுகிற போது இன்னும் ஒரு புதிய பரிமாணம் கிடைக்கிறது. அந்த இன்பத்துக்கு அளவில்லை.
1: ரொம்ப அழகாவே வாசித்தல் தான் என்னுடைய எழுத்துலகத்துக்கு ஒரு அடித்தளமா இருந்தது அப்படிங்கறத பல தளங்கள்ல இருந்து, அனுபவத்தில இருந்து அழகா பகிர்ந்துகிட்டாங்க நம்ம படைப்பாளர். இன்னும் எக்கச்சக்கமான விஷயங்கள் பேசி தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குங்க. அதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இணைந்திருங்கள் நம்ம நிகழ்ச்சியோடு.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: வெல்கம் பேக் டு தி ஷோ மக்களே. நம்ம நிகழ்ச்சியில எழுத்தாளர் பட்டம்மாள் அவர்களோட நிறைய விஷயங்கள் பேசலாம் வாங்க. நீங்க உங்களோட எழுத்துலக ஆரம்பம் அப்படின்னு சொல்லும் பொழுதே நிறைய படைப்பாளர்களை பத்தி பகிர்ந்துகிட்டீங்க. ஒரு படைப்பாளன் படிப்பாளனா இருக்கும் பொழுதுதான் ஒரு சிறந்த படைப்பாளனா உருவாகிறான் இல்லையா? அந்த வகையில உங்களின் மனம் கவர்ந்த படைப்பாளர்கள், அவங்க படைப்புக்கு

0: குறித்து உங்க பார்வை எப்படி இருக்கு அப்படிங்கறதையும் பகிர்ந்துக்கோங்க நம்ம நேயர்களோடு.
1: எனக்கு பிடிச்ச படைப்பாளன் யாருன்னு நீங்க கேக்குறீங்க. நிறைய பேர் இருந்தாலும் பெரிய மாற்றத்துக்கும் வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்துக்கும் இந்த மொழியை எளிமைப்படுத்தி அந்த கவிதையை எளிமைப்படுத்தி அதை மக்களுக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்ற விழைவோடு தமிழ் இலக்கிய பரப்பில் எப்பொழுதும் காலூன்றி நின்று கொண்டிருக்கக்கூடிய பாரதியாரைத்தான் எனக்கு மிகவும் பிடிக்கும். பாரதியாருடைய குயில் பாட்டு அண்மையில் கூட நான் ஒரு கட்டுரை எழுதினேன். அந்த குயிலுக்கு 24 அடைகள், நான் மொழியியல் ஆசிரியர்னால மொழியியலோட தொடர்பு படுத்தி பார்த்தேன். 24 அடைகள், அது அட்ஜெக்டிவ்னு சொல்லுவோம், பெயரெச்சம் சொல்லுவோம், 24 அடைகளை கொடுத்துருக்கிறாரு. அது ஒவ்வொன்றும் அந்த உணர்வுகளோட ஒட்டி கொடுத்துருக்கிறது. ஒரு படைப்பாளன், எப்படியேப்பட்ட படைப்பாளன், எவ்வளவு ஒரு நுட்பமான படைப்பாளன். ஏன்னா யார் ஒருவருக்கு நுட்பமான உணர்வு இருக்கிறதோ அவர்தான் சிறந்த புரட்சியாளராக இருக்க முடியும். அந்த வகையில பெரும் புரட்சிகளுக்கு மாற்றங்களுக்கு எல்லாம் வழிவகுத்த பாரதியாருக்கு எது அடிப்படையாக அமைந்தது என்றால் அவருடைய நுண்ணோக்கு தான் அடிப்படையாக அமைந்தது. அந்த நுண்ணிய பார்வை, அந்த மெல்லிய உணர்வுகள், அந்த உணர்வுகள் எல்லாம் அவர் சொல்லுகிற போது அந்த குயில் பாட்டுல அதை நீங்க எல்லாருமே படிக்கணும். இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய எல்லாருமே நீங்க குயில் பாரதியின் குயில் பாட்டு போட்டு அந்த கதையை படிச்சீங்கன்னா எவ்வளவு கற்பனை வளம், எவ்வளவு அழகியல், அதுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு படிமம், ஒரு குறியீடு, இதையெல்லாம் படிக்கிற போது அது பாட்டம் நம்ம தளம் விரி விரி அந்த குயில் பாட்டு விரிந்து கொண்டே செல்லும். நம்மளும் அப்படியே ஒரு சோலைக்குள்ள இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம குயிலா மாறுவோம், பாரதி நம்ம பக்கத்தில் நிற்பாரு. அது மாதிரியான ஒரு அழகான, ஒரு மிகச்சிறந்த படைப்பு, ஒரு நேரிய படைப்பு. அந்த பாஞ்சாலி சபதம் படைக்கிற போது அவருடைய காலகட்டம் இருந்த காரணத்தினால இந்த பாஞ்சாலி என்கின்ற அந்த பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு நம்ம அடிமை இந்தியாவில் நம்ம அப்பொழுது இருந்தோம். அப்ப விடுதலை பெற வேண்டும் என்றால் ஒரு குறியீடு கொடுக்க வேண்டும். எனவே கௌரவர்களாக அந்த வெளியிலிருந்து வந்தவர்களை எடுத்துக்கொண்டு பாரத மாதாவாக சிறைப்பட்டு கிடக்கக்கூடிய இந்திய மாதாவாக நம் பாஞ்சாலியை உருவகப்படுத்தி அதற்காக நம்முடைய இந்திய மக்களிடம், தமிழ் மக்களிடம் கேட்பது போன்ற ஒரு குறியீட்டு படிமத்தில் அந்த படைச்சிருப்பார். அதை படிக்கிற போது அவர் ரொம்ப மிக அழகாக சொல்லுவார். பெண்கள் என்று சொல்லுகிற போது, எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்கிற போது, அந்த பாஞ்சாலி மகாபாரதத்தில் படைக்கப்பட்டதை காட்டிலும் இன்றைக்கு 20-ஆம் நூற்றாண்டில் அந்த பாஞ்சாலி இன்றைய சமூகத்தில் இன்றைய தேவைக்கு அரசியல் அதிகார தளத்தில் அவள் எவ்வாறு முன்னின்று நிற்கிறாள், எப்படி நிலம் நம்மளுக்கான நிலமாக இருக்கிறது, அதை நாம் வந்து மீட்பதற்காக எப்படி போராட வேண்டும் என்கின்ற உணர்வு வேட்கையை ஊட்டிய ஒரு பெண்ணாக அவர் பாஞ்சாலியை படைத்திருக்கிறார். அந்த பாஞ்சாலி சபதமும் ரொம்ப அருமையான ஒரு நூல், படிக்கப்பட அதுல வந்து மாலை நேர வர்ணனைய கொஞ்சம் தயவு செய்து எல்லாரும் பாஞ்சாலி சபதத்தில் மாலை நேர வர்ணனை என்ற காட்சியை போட்டு படிச்சு பாருங்க. அப்படியே நீங்க ஒண்ணுமே இல்லை, நம்ம மாலை பொழுதும் காலை பொழுதும் வானத்தை அண்ணாந்து பார்க்கிற போது என்னென்ன வண்ணங்கள் குழைத்து குழைத்து கொட்டி கிடைக்கிறதுன்னு தெரியும். அந்த வண்ணங்கள் நமக்கு மனசுக்குள்ள பல எண்ணங்களை உண்டாக்கும். அப்ப பல வண்ண கவிதைகள் படைத்தவர், இந்த இயற்கையில தேர்ந்து தேர்ந்து படைச்சவர், எந்த எதற்காகவும் தன்னை வந்து அடிபணிய வைக்காமல் ஒரு சிறந்த கவிஞன் என்கின்ற ஒரு நோக்குக்காகவே கவிதை படைத்தவர்.
0: கவிஞரோட பேசிக்கிட்டு இருந்ததுல காலம் போனதே தெரியலங்க. கவிதை சுடரிடம் இருந்து கேட்டு தெரிந்து கொள்ள கடல் அளவு செய்திகள் இருக்குங்க, அதுக்கு இந்த ஒரு மணி நேரம் நிச்சயமா பத்தாது. சோ அடுத்த வாரமும் இதே நாள் இதே நேரம் தொடர்ந்து பேசலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது அன்புடன் உங்கள் சிநேகிதி ஆர்ஜே பவானி.

வாழ்க்கை பயணத்தில் நாம் தொலைந்து போகும் போதெல்லாம் நமக்கான திசையை காட்டும் கலங்கரை விளக்கங்கள் தான் நம் முன்னோர்களின் தத்துவ பாடல்கள். அப்படி ஒரு வாழ்வியல் பாடலோடு நாம் பயணத்தை தொடங்குவோமா? நேர்களே, இது என்றும் இனியவை. என்றும் உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசையில் மட்டும். முதற் பாடலாக வருகிறது ராஜபாட் ரங்கத்துறை திரைப்படத்திலிருந்து. பாடலுக்கு குரல் கொடுத்திருப்பவர் டி எம் சவுந்தரராஜன் அவர்கள்.

கேட்டு முடித்த பின்பும் பாரமாயிருக்கும் மனதை ஏதோ ஒரு நிம்மதியோடு நகர்த்தி கொண்டு போகிறது இந்த இசையின் அமானுஷ்ய சக்தி. என்றும் இனியவையில் நேரம் 2:19:24.

Thank you.

என்றும் இனியவையில் இணைந்திருக்கிறோம். நிலையத்தில் நேரம் 2:26. கேட்ட பாடல் பலே பாண்டியா படத்திற்காக TM சவுந்தரராஜன் மற்றும் M ராஜு குரல்களில் ஒலித்தது.

தெய்வம் படத்திற்காக பாடியிருந்தார்கள் டி எம் சவுந்தரராஜன், எல்ஆர் ஈஸ்வரி, ஜே வி ராகவலு. இசை விஸ்வநாதன் ராமமூர்த்தி. பாடலாசிரியர் மகாகவி சுப்பிரமணிய பாரதியார். நிறைவாக வருகிறது பரிசு படத்திலிருந்து பாடல். பாடலுக்கு ஒலித்த குரல்கள் டி எம் சவுந்தரராஜன் மற்றும் பி சுஷீலா.

0: நேரம் 2:35 ஆகாஷ்வாணி சேர்ந்திசை பாடற் பயிற்சி. இன்று அசாமிய மொழி பாடலை கற்றுக்கொள்ளவிருக்கிறோம். இயற்றியவர் சதீஷ் தர் அவர்கள், இசை வினய் சந்திர மௌத்கல்யா அவர்கள்.
1: வணக்கம் குழந்தைகளே. இன்னைக்கு நாம ஒரு அசாமிய மொழி பாடலை கத்துக்க போறோம். இந்த பாட்டை எழுதினவர் சதீஷ் தர். இந்த பாட்டுக்கு இசை வினய் சந்திர மௌத்கல்யா. நாட்டின் பெருமையை பத்தியும் இந்த மண்ணோட பெருமை பத்தியும் அழகா எடுத்து சொல்லுது இந்த பாட்டோட வரிகள். சரி, பாட்டோட பல்லவிய முதல்ல எழுதிக்கோங்க.
2: ஏய் மாதிரே, ஏய் மாதிரே, மோரோ மோதே. மாத்தி கே சுமிலோ, மாத்தி கே சுமிலோ, ஏய் மாத்தி தே ஏய் மாத்தி தே ஜீபன், ஏய் மாத்தி தே ஜீபன் சோபி. தோ ஜீபன் சோபி ஆக்கி ஆக்கி.
1: இது ரெண்டு முறை வரும்.
2: ஆக்கி ஆக்கி மோசிலோ.

0: இப்ப முதல் சரணத்தை எழுதிக்கலாமா?
1: தூர் ஆகாஹார் ஆகாஹார் தூர் ஆகாஹார் ரோஹன் கியோனு லாகே லாகே ஹாகோர் தொலிர் ஹாகோர் ஹாகோர் ஹாகோர் தொலிர் ஹாகோர் தொலிர் மானிக் கியோ மானிக் கியோ நு மானிக் கியோ நு லாகே லாகே ஆஹா ஆஹா மாதிர் புகுத் மாதிர் புகுத் மோனோர் மாலோதி பூட்டோலோ மோனோர் மாலோதி பூட்டோலோ எய் மாதிரே மோரோ மோதே.
0: எழுதிட்டீங்களா? இப்ப ரெண்டாவது சரணம்.
1: மோனோர்
2: மோனோர்
1: கோரோனி ரே
2: கோரோனி ரே
1: ஹூரோர் ஹூரோர் பாபோரி ரே
2: பாபோரி ரே
1: பாபோரி ரே ஆசி
2: ஆசி
1: ஹுகுமார் தாபோ நாஹுஜுவா ஹுகுமார் தாபோ நாஹுஜுவா ஹுந்தோர் ஹுதினோர் ஹுதினோர்
2: ஹுதினோர்
1: நோதுன் दृष्टि
2: दृष्टि
1: दृष्टि कोनो
2: कोनो
1: ना हुआ
2: ना हुआ
0: சரி, பாட்ட கத்துக்க ஆரம்பிக்கலாம்.

0: நல்லது குழந்தைங்களே, ரொம்ப அழகா ஸ்ரத்தையோட கத்துக்கிட்டீங்க. இதே மாதிரி நல்லா பாடி பாருங்க. மீண்டும் சந்திப்போமா? வணக்கம் குழந்தைகளே.
1: சேர்ந்து செய் பாடற்பயிற்சி கேட்டோம். அசாமிய மொழி பாடலை கற்றுக்கொண்டோம். இயற்றியவர் சதீஷ் தர் அவர்கள், இசை வினய் சௌந்திர மௌத்கல்யா அவர்கள்.
2: நேர்களே, இன்று பிற்பகல் 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல். தொடர்ந்து ஹிந்தியிலும் அதனைத் தொடர்ந்து ஆங்கிலத்திலும் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். நமது எஃப்எம் ரெயின்போ மற்றும் முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகள் உங்கள் நினைவிற்கு சில. இன்று 7:30 உழவர் உலகம், உழவருடன் சந்திப்பு குறித்து கடலூர் மாவட்டம் காட்டு மன்னார் கோயில் வட்டம் வடமூர் விவசாயி எஸ் ரங்கநாயகி அவர்களுடன் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை த செந்தில்குமார் அவர்கள். தொடர்ந்து நாட்டுப்புற பாடல், பண்ணை செய்தி ஆகியவை இடம்பெறும். நமது எஃப்எம் ரெயின்போவில் 8:05 மியூசிக் பை த பே வெஸ்டர்ன் மியூசிக் சென்னை அஞ்சல், 9:15 செய்திச்சுடர் சென்னை அஞ்சல், 9:30 மணி முதல் 11 மணி வரை தேன் சிந்துதே வானம்.

2:55 ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் மழை இல்லை. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும்: ஈரோடு மாவட்டம் அம்மாப்பேட்டை 5 சென்டிமீட்டர், கிருஷ்ணகிரி மாவட்டம் பையூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை மாவட்டம் ஜமுனாமரத்தூர், ஈரோடு மாவட்டம் எலந்தைக்குட்டைமேடு ஆகிய இடங்களில் 4 சென்டிமீட்டர், கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர், தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு 3 சென்டிமீட்டர், கன்னியாகுமரி மாவட்டம் முள்ளங்கினாவிள்ளை, ராணிப்பேட்டை மாவட்டம் மின்னல், தருமபுரி மாவட்டம் ஆரண்டஹள்ளி, திருவள்ளூர் மாவட்டம் பள்ளிப்பட்டு, கிருஷ்ணகிரி, தென்பரநாடு, பாம்பாரணை, திருத்தணி, கொடநாடு, ராயக்கோட்டை, நெடுங்கல், கேஆர்பி அணை ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர், திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கம், ஈரோடு மாவட்டம் தாளவாடி, காஞ்சிபுரம், கோபிச்செட்டிப்பாளையம், பவானி, திருவண்ணாமலை, செங்கம், ஹரூர், கவுந்தபாடி, தருமபுரி, தென்கனிக்கோட்டை, அவலாஞ்சி, எடப்பாடி, கலவரப்பள்ளி அணை, தழுதலை, இரண்யேல், குழித்துறை, ஊத்து, ஆர்கேபெட், சேலம் மாவட்டம் மேட்டூர், கன்னியாகுமரி மாவட்டம் கொளச்சல், வேலூர் மாவட்டம் அம்முண்டி ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் அதிகளவு வெப்பநிலை 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் உயர்ந்திருந்தது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள், புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லாமல் இருந்தது. தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் அதிகளவு வெப்பநிலை 3 முதல் 4 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகமாயிருந்தது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள், புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியே காணப்பட்டது. மிக அதிகளவு வெப்பநிலையான 42.5 டிகிரி செல்சியஸ் வேலூரில் பதிவானது. மிக குறைந்த அளவு வெப்பநிலையான 23.6 டிகிரி செல்சியஸ் கன்னியாகுமரியில் பதிவானது. கொடைக்கானலில் பதிவான மிக குறைந்த அளவு வெப்பநிலை 13.6 டிகிரி செல்சியஸ். அதிகளவு வெப்பநிலை ஈரோடு, கரூர், நீலகிரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு உயர்ந்திருந்தது.

0: ராமநாதபுரம் மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு குறைந்திருந்தது. கரூர், திண்டுக்கல், வேலூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. சென்னை, தருமபுரி, ஈரோடு, மதுரை, திருவள்ளூர், ராமநாதபுரம், நீலகிரி, கோயம்புத்தூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது. தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. வானிலை முன்னறிவிப்பு. தென்கிழக்கு அரபிக் கடற்பரப்பை ஒட்டியுள்ள பகுதிகளில் கடல் மட்டத்திலிருந்து 3.1 கிலோமீட்டர் தொலைவில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி ஒன்று உருவாகியுள்ளது. கேரளம், தென் தமிழக கடலோரப் பகுதிகளை ஒட்டியுள்ள கடற்பரப்பில் 3.1 கிலோமீட்டர் தொலைவில் காற்றழுத்த தாழ்வு பாதை வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியாக மாறும் வாய்ப்பு உள்ளது. வட தமிழகம் மற்றும் அதனை சுற்றியுள்ள கடற்பரப்பில் 1.5 கிலோமீட்டர் தொலைவில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி ஒன்று நேற்று உருவானது. மேலும் வலுவிழக்கக்கூடும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தென்மேற்கு வங்க கடற்பரப்பில் மற்றும் மத்திய வங்க கடற்பரப்பை ஒட்டியுள்ள பகுதிகளில் 3.1, 4.5 கிலோமீட்டர் தொலைவுகளில் 2 காற்றழுத்த தாழ்வு பாதை உருவாகியுள்ளது. வலுவிழக்கக்கூடும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. வானிலை முன்னறிவிப்பு. சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் இடிமழைக்கு வாய்ப்புண்டு. நாளை நீலகிரி, ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, நாமக்கல் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் பலத்த மழைக்கும் வாய்ப்புண்டு. மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யக்கூடும். சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிகளவு 40 முதல் 41 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்தளவு 29 முதல் 30 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். வெப்பம் மிகுந்திருக்கக்கூடும். சில இடங்களில் மழை தூறலுக்கும் வாய்ப்புண்டு. கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் இடிமின்னலுடன் மிதமான மழைப்பொழிவு இருக்கக்கூடும். வெப்பநிலை அதிகளவு 25 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்தளவு 14 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிகளவு வெப்பநிலை 32 டிகிரி செல்சியஸ், குறைந்தளவு வெப்பநிலை 23.6 டிகிரி செல்சியஸ். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது.
1: नमस्कार, आकाशवाणी समाचार के साथ मैं कनकलता. भारत और साइप्रस ने आज आतंकरोधी, नवाचार और प्रौद्योगिकी, उच्च शिक्षा और अनुसंधान तथा सांस्कृतिक सहयोग पर संयुक्त कार्य समूह की स्थापना सहित विभिन्न क्षेत्रों में कई समझौते किए. प्रधानमंत्री नरेंद्र मोदी ने नई दिल्ली में साइप्रस के राष्ट्रपति निकोस क्रिस्टोडोलाइट्स के साथ विभिन्न क्षेत्रों में द्विपक्षीय सहयोग मजबूत करने पर चर्चा की. दोनों नेताओं ने बहुपक्षीय मंचों में सहयोग सहित क्षेत्रीय और वैश्विक महत्व के मुद्दों पर भी विचार विमर्श किया. प्रधानमंत्री मोदी ने संयुक्त वक्तव्य में कहा कि भारत और साइप्रस के बीच मित्रता न केवल मजबूत है बल्कि भविष्योन्मुखी भी है. उन्होंने कहा कि पिछले एक दशक में साइप्रस से भारत में निवेश लगभग 2 गुना हो गया है.
2: साइप्रस भारत के टॉप 10 इन्वेस्टर्स में से एक है. पिछले एक दशक में साइप्रस से भारत में निवेश लगभग डबल हुआ है. दोनों देशों के बीच ट्रस्ट बढ़ा है. भारत यूरोपियन यूनियन फ्री ट्रेड एग्रीमेंट से तमाम नई संभावनाएं बनी हैं. इसका लाभ उठाते हुए हम अगले 5 वर्षों में इस इन्वेस्टमेंट को फिर से डबल करने का लक्ष्य रख रहे हैं.
1: प्रधानमंत्री ने कहा कि पिछले कुछ वर्ष में साइप्रस के साथ रक्षा सहयोग बढ़ा है.
2: हमें बहुत खुशी है कि पिछले कुछ वर्षों में दोनों देशों के बीच मिलिट्री एक्सचेंज और ट्रेनिंग सहयोग बढ़े हैं. आज हमने साइबर सिक्योरिटी, मैरिटाइम सिक्योरिटी और काउंटर टेररिज्म सहयोग को भी और मजबूत करने का निर्णय लिया है. हम इंडो पैसिफिक ओशन इनिशिएटिव और इंडिया मिडल ईस्ट यूरोप इकोनॉमिक कॉरिडोर जैसे महत्वपूर्ण पहलों से कनेक्टिविटी सुनिश्चित करने के लिए भी साथ मिलकर काम करेंगे.
1: प्रधानमंत्री मोदी ने कहा कि दोनों देश यूक्रेन और पश्चिम एशिया संघर्ष की शीघ्र समाप्ति और शांति के प्रयासों का समर्थन करते हैं. साइप्रस के राष्ट्रपति ने कहा कि पिछले एक वर्ष में दोनों देशों के आपसी संबंध और यूरोपीय संघ तथा भारत के संबंधों में अभूतपूर्व प्रगति हुई है. इससे पहले आज सुबह विदेश मंत्री डॉ. एस. जयशंकर ने साइप्रस के राष्ट्रपति से मुलाकात की. सोशल मीडिया पोस्ट में डॉ.

0: அப்படி வரணும்ல. கலா மேம் எப்படி சொல்லலாமா?
1: கலா மேமோட எனர்ஜி
2: ஓகே.
0: உங்களுக்கு ரெண்டு பிரியாணி பார்சல். ஓகே ரெடி, கட், கேமரா
1: ரோலிங்.
2: என்ன மாயமோ மந்திரமோ தெரியல, சின்ன வயசுல நல்லவங்க தெரியுமா அப்படி சொல்லுவோமா வேலை நினைங்க. அப்புறம் மேம் நான் ஒரு வயிறு எனக்கு நல்லா இருந்துச்சு போன வாரத்துல அந்த தர்ப்பா.
0: ஓகே சொல்லுங்க.
2: நீ மூணு வேலை குளிக்கிறோம், ஆறு வேலை பல்லு விளக்குறோம், நீட்டா இருக்கிறோம். அண்ணனுக்கு லவ் மூட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு.
1: லவ் மூட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு
2: மேம். அப்படி இல்ல மேம், அது அவர் சொன்ன ஸ்லாங், அது காமெடி நல்லா இருந்துச்சு மேம், அது அதனால சொன்னேன்
0: மேம். போன வாரம் போட்டதை வந்து நீங்க இந்த வாரம் டெலிவரி பண்றீங்க.
2: என்ன
0: போட்டு அழிச்சாலும் இந்த டயலாக் வந்து மண்டையிலே சுத்திட்டு இருக்குன்னு அந்த மாதிரியா?
2: தேங்க்யூ
0: சோ மச். இந்த மாதிரி இது மாதிரி சொல்லணுன்றதுக்காக தான் நாங்க போட்டுருது.
3: குன்றான குன்றத்தில் கோமரனவன் குடியிருக்க
4: மலப்புறே

0: நகைக்கடைக்கு போகாமலே தங்கம் சேமிக்கணுமா? இப்போ சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ் மொபைல் ஆப்ல தினமும் 100 ரூபாய் முதல் டிஜிகோல் திட்டத்துல தங்கம் வாங்கலாம். எப்ப வேணும்னாலும் எவ்வளவு வேணும்னாலும் போனஸோட தங்கம் வாங்கலாம். இப்போதே சிவவல்லி விலாஸ் டிஜிகோல் ஆப்ப டவுன்லோட் பண்ணுங்க. தங்க சேமிப்ப இன்றே தொடங்குங்க.
1: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ் மேஜிக்.

0: वेलकम बैक टू द शो, कट कैमरा रोलिंग विद मी आजे कीति एंड आजे आशा. हेलो,
1: வணக்கம் மேம்.
2: வணக்கம்.
1: குட் ஈவினிங்.
0: குட் ஈவினிங்.
1: இருவருக்கும் வாழ்த்துகள், பாராட்டுகள், நன்றிகள் ஆகாஷ்வாணிக்கு.
2: தேங்க்யூ தேங்க்யூ. சொல்லுங்க சொல்லுங்க, என்ன ரொம்ப உற்சாகமா இருக்கீங்க. டயலாக் எல்லாம் என்ன போட்டாலும் நாங்க வந்து எப்படி வேணாலும் சொல்லிடுவோம் அப்படின்ட்டு நீங்க வந்து ரெடியா இருக்கீங்க போல இருக்கு.
1: ஆமா, முயற்சி பண்றோம், போடுங்க.
2: பேச்சுல இருந்தே தெரியும். சரி, உங்களுக்காக ஒரு டயலாக் போட்டுலாமா?
1: போடுங்க மேம்.
2: ஓகே, ரெடி.
3: என்ன பொழப்பு இது? நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே. மூணுவேளை சொத்துக்காக நம்ம உசுர கொசுரா கேக்குறாங்கல்ல ஐயா, நம்ம உசுறு இவங்களுக்கு அவ்வளவு சீப்பா போச்சு.
0: ஹலோ,
1: கேக்குதுங்க மேம்.
0: மேம் கேட்டீங்களா டயலாக்கு? ரெடியா இருக்கீங்களா?
1: சோதனையுமே.
2: நீங்க எவ்வளவு சிரிச்சுக்கிட்டு ஜாலியா வந்தீங்களோ,
0: நாங்களாம் சோதனையே சிரிச்சுட்டே ஹேண்டில் பண்ணுவோம்.
2: ஓகே, ரெடி, கட் கேமரா ரோலிங்.
1: நம்ம வாழ்க்கை எதை நோக்கி போகுதுன்னே தெரியலையே. என்ன, நம்ம உசுர அவ்வளோ சீப்பாவா போச்சு, இப்படி உசுர கேக்குறாங்க.
2: அதாவது சோக டைலாக்கி நாங்க சிரிச்சுக்கிட்டே
0: சொல்றாங்க மேம். எதா இருந்தாலும் சிரிச்சுக்கிட்டே ஹேண்டில் பண்ணிடுவாங்க போல.
1: என்ன, நம்மள ரொம்ப நல்லவங்களாவே, என்ன மாயமோ மந்திரமோ தெரியலடா, ரொம்ப நல்லவங்களாவே வளர்த்துட்டாங்க. இந்த ஆகாஷ்வாணில நினைவலைகள்னு வந்தது, என்ன மாயமோ மந்திரமோ தெரியல.
2: ஓகே, சொந்த கதை சோக கதையெல்லாம் வந்து அப்படியே அதுல இன்க்ளூட் பண்ணி ஒரு டயலாக் அடிச்சிட்டாங்க பாருங்க, அதுதான் அங்க இருக்கிறாங்க ஹேம்லதா.
1: ஓகே, தேங்க்யூ மேம், வாய்ப்பு கொடுத்ததுக்கு. தேங்க்யூ தேங்க்யூ மேம், சூப்பர் சூப்பர் கலெக்டர், சூப்பர், தேங்க்யூ மேம்.
2: ஓகே, தேங்க்யூ சோ மச் மேம்,
0: தேங்க்யூ.

நேர்களே, நீங்க கட் கேமரா ரோலிங்ல டயலாக் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உடனே கால் பண்ணுங்க 2271760 2223 இப்போ ஒரு பாடல் கேட்டுட்டு வந்துடலாம்.

0: வெல்கம் பேக் டு த ஷோ. கட் கேமரா ரோலிங் வித் மீ ஆஜே கீர்த்தி அண்ட் ஆஜே ஆஷா. ஆஷா, இப்போ நம்ம ரெண்டு டைலாக் போட்டுட்டோம். நேர் அடுத்த நேர் வந்து எந்த டைலாக் பேச போறாங்கன்னு வாங்க அவங்க கிட்ட கேட்கலாம். இப்போ நேர் இருக்காங்க. ஹலோ.
1: இதுவரைக்கும் வணக்கம், மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கட்பாடியில் இருந்து சந்திரசேகர்.
2: வணக்கம் வணக்கம். என்ன டைலாக் சொல்ல போறீங்க ரெண்டு டைலாக்ல?
1: எனக்கு ரெண்டுமே நீங்க போட்ட பாட்டுல நீங்க பேசினதுல மறந்துருச்சு. புதுசா ஒரு டைலாக போடுங்க வேணா.
2: புதுசா ஒரு டைலாக் போடலாமா?
0: உங்களுக்காக போட்டலாம். புதுசா வேற நீங்க கேட்டிருக்கீங்க, சோ உங்களுக்காக தோ வந்துட்டே இருக்கு அந்த டயலாக்.
3: ஒருத்த முட்டா பீஸ், இன்னொருத்த மொரட்டு பீஸ். ஆனா ரெண்டு பேருமே ஃபர்ஸ்ட் கிளாஸ்.
4: ஃபர்ஸ்ட் கிளாஸ் சார்?
3: ஆமா, ஒன்னாம் கிளாஸ் வரைக்கும் தான் படிச்சிருக்காங்க, அதுவும் ஃபெயில்.
0: ஹலோ.
1: ஆ சொல்லுங்க மேம்.
0: கேட்டிங்களா டயலாக்? கேட்டிங்களா?
1: மேடம் பேசினது தான் வந்தது. இன்னொரு வாட்டி போடுங்க.
2: இன்னொரு வாட்டி போடணுமா? இன்னொரு தடவை சொல்லுங்க அப்படின்ற மாதிரியா?
3: ஒருத்த முட்டா பீஸ், இன்னொருத்த மொரட்டு பீஸ். ஆனா ரெண்டு பேருமே ஃபர்ஸ்ட் கிளாஸ்.
4: ஃபர்ஸ்ட் கிளாஸ் சார்?
3: ஆமா, ஒன்னாம் கிளாஸ் வரைக்கும் தான் படிச்சிருக்காங்க, அதுவும் ஃபெயில்.
5: என்ன பொழப்பு இது? நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே. மூணு வேளை சோத்துக்காக நம்ம உசுர கொசுரா கேக்குறாங்களையா? நம்ம உசுறு இவங்களுக்கு அவ்வளவு சீப்பா போச்சு.
0: ஹலோ சார்,

0: சொல்லுங்க மேம்.
1: உங்களுக்காக ரெண்டு டைலாக் போட்டுருவோம்.
2: ஓகே, எந்த டைலாக் சொல்ல போறீங்க?
0: எனக்கு ரெண்டுமே பாதி பாதி தான் மேம் கேட்டது, நான் எதை சொல்லன்னு தெரியல.
2: ஓகே, குத்து மதிப்பா ஏதாவது கேட்டதை வச்சு சொல்லிடுங்க. இன்னொரு தடவை போட சொன்னீங்கன்னா எங்களால முடியாதுப்பா.
0: நான் அது ஆப்லயும் பக்கத்துல கேக்குறேன், இன்னும் நீங்க பேசுறதே வரல.
2: அப்படியா?
1: சவத்துக்காக நம்ம உசுரை கொசுரா கேக்குறாங்கயா, நம்ம நம்ம உசுரை அவ்வளவு சீப்பா போயிடுச்சா அப்படின்னு சொல்ற ஒரு டைலாக் வருமே, இந்த டைலாக் தான் போட்டேன் சார்.
0: என்னது
1: ஃபர்ஸ்ட் கிளாஸ்னா ஒன்னா கிளாஸ்
0: அப்படிதான் கேட்டுச்சு.
2: அவர் கேட்ட விஷயம் இது குத்து மாதிரி
1: சொல்லி. ஆமா, பட் சூப்பரா ட்ரை பண்ணிருக்கீங்க சார்.
2: ஓகே, थैंक यू, थैंक यू so much sir.
1: थैंक यू फॉर कॉलिंग.
0: நான் இன்னொரு டைலாக் சொல்லிறேன், எனக்கு தெரிஞ்சது.
1: ஓகே ஓகே.
0: எனக்கு தெரிஞ்சது, நான் பேசிட்டு போறேன்.
1: ம். கட், கேமரா ரோலிங்.
0: ஆண்டவன் சொல்றான், அருணாச்சலம் முடிக்கிறான். நான் ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி. வட்ட. அண்ணா.
2: நன்றி.
0: தேங்க்யூ சார்.

0: பார்க்கத்தானே போற இந்த காளியோட ஆட்டத்தை.
1: சாங்க உள்ளார வந்து

எவண்டா மேல எவண்டா கீழே எல்லா உயிரையும் ஒன்னா வைப்பாரு. முடிஞ்ச வரைக்கும் அன்ப சேரு தலையில் ஏத்தி வச்சுக்கோ.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 5:02. நேயர்களுக்கு இனிய மாலை வணக்கம். 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையில் மாலை ஒலிபரப்பு தொடங்குகிறது. நீங்கள் கேட்டு ரசிக்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி பொன் மாலை பொழுது. இன்றைய நிகழ்ச்சியில் ராஜா என்ற வார்த்தை தொடர்பான பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். நிகழ்ச்சியின் தொடக்கமாக மன்னன் படத்திலிருந்து SP பாலசுப்ரமணியம், ஸ்வர்ணலதா பாடிய பாடல் ஒலிக்கியிருக்கிறது. மான் கூட்டம் மீன் கூட்டம் வேடிக்கை பார்க்கின்ற கண்ணிரண்டிலே என்ன மயக்கம், மாமாங்கமானாலும் மன்னா உன்னோடு சேர்ந்து சின்ன மலர்தான் சிந்து படிக்கும், கையோடு கை சேரும் கல்யாண வைபோகம் கண்டுகளிக்கும் காலம் பிறக்கும்

பொன் மாலை பொழுது நிகழ்ச்சியில் அடுத்ததாக நீங்கள் கேட்டவை படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடிய பாடல். மென்பஞ்சு மேகங்கள் உன் பிஞ்சு பாதங்கள், மண் தொட்டதால் இன்று செவ்வானம் போலாச்சு, விண் சொர்க்கமே பொய் பொய், என் சொர்க்கம் நீ பெண்ணே, சூடிய பூச்சரம் வானவில்தானோ,

0: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
1: வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
0: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
2: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
1: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி, நினைவலைகள், ஆகாஷ்வாணி புதுச்சேரி, N4 இரண்டாவது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 605006.
0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
3: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
4: நேரம் 5:14:10. ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி ஒலிபரப்பில் பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியில் ராஜா என்ற வார்த்தை தொடர்பான பாடல்கள் வரிசையில் அடுத்தது.

0: ஆக அபூர்வ சகோதரர்கள் படத்திலிருந்து கமலஹாசன் மனோரமா பாடிய பாடல் கேட்கலாம்.
1: துக்கிரி தரமா பேசிக்கிட்டு இருந்தா துண்ட சோத்துக்கு தாளம் தான் போடணும். என்னடா சொல்லிக்கிட்டு இருக்க, தாளமா போடுற?
2: சொன்னத கேட்டுதான் தாளம் போடுறேன்.
1: கண்ண வரைக்கும் கீழது வாய் துடுக்கு,
2: இன்னும் கூட கிழியும் காது தடுக்கு.
1: புரியாம பேசாத, பல்ல தட்டுவேன்.
2: பேசுறதே புரியாது, பொக்கே ஆயிடுவேன்.
1: ஆற பார்த்து பேசுறேன்னு நினைப்பிக்குதா?
2: தெரு வச்ச ஆத்தாவ மறப்பேனா?
1: பம்பு பண்ணுனே பொண்ணு
2: புடுவேன். நீ வளர்த்ததப்படி நான் என்ன பண்ணுவேன்?
1: ராங்கு பண்ணாத, என் கையில ராங்கு காட்டினா எல்லாமே ராங்கா போடும்.
2: அது எப்படி போவோம்? ராஜா கைய வச்சாண்ட அது ராங்கா பூடு மேடம். நான் பூடுன்றீங்களா போதுன்றீங்களா?
3: போவாதே,
2: அப்படி சொல்லு.

புதுச்சேரி அரசு மின்துறை விடுத்துள்ள அறிவிப்பு. மத்திய அரசின் பிரதம மந்திரி சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் மூலம் வீட்டின் மேற்கூரையில் சூரிய மின் உற்பத்தி நிலையம் அமைப்பதற்கு ரூபாய் 78,000 வரை மத்திய அரசின் மானியம் பெற்ற அனைத்து பயனாளிகளுக்கும், இனி சூரிய மின் நிலையம் அமைத்து மத்திய அரசின் மானியம் பெறவுள்ள அனைத்து பயனாளிகளுக்கும் கூடுதல் மானியமாக முதல் 13,000 பயனாளிகளுக்கு ரூபாய் 30,000 வரை வழங்க புதுவை அரசு அனுமதி அளித்துள்ளது. மாநில அரசின் கூடுதல் மானியம் பெறுவதற்கான விண்ணப்பத்தை தங்களின் சோலார் வெண்டாரிடமோ அல்லது எக்ஸிக்யூட்டிவ் என்ஜினியர், கேபிள்ஸ் அண்ட் டிடிசி மின்துறை தலைமை அலுவலகத்திலோ பெற்று பூர்த்தி செய்து கீழ்கண்ட சுய கையெழுத்திட்ட ஆவண நகல்களுடன் சமர்ப்பிக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். வங்கிக் கணக்கு புத்தகத்தின் முதல் பக்கம் அல்லது ரத்து செய்யப்பட்ட காசோலை, ஆதார் அட்டை. இத்திட்டத்தின் மூலம் புதியதாக சேர்ந்து பயன்பெற விரும்புவோர் www.pmsuraghar.org.in என்ற இணையதளத்தின் மூலம் விண்ணப்பிக்க வேண்டும். மேலும் விவரங்களுக்கு தொலைபேசி எண்கள் 94-890-80372, மற்றொரு எண் 94-890-80373. இந்த செய்தியை புதுச்சேரி அரசு மின்துறை கண்காணிப்பு பொறியாளர் மற்றும் துறை தலைவர் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி அரசு மின்துறை விடுத்துள்ள அறிவிப்பு கேட்டீர்கள். பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியில் அடுத்ததாக இரட்டைவால் குருவி படத்திலிருந்து கே.ஜே. யேசுதாஸ் பாடிய பாடல். கல்லூர பார்க்கும் பார்வை உள்ளூர பாயுமே, துள்ளாமல் துள்ளும் உள்ளம் சல்லாபமே, வில்லோடு அம்பு ரெண்டு கொல்லாமல் கொல்லுதே, பெண்பாவை கண்கள் என்று பொய் சொல்லுதே, முந்தானை மூடும் ராணி செல்வாக்கிலே, என் காதல் கண்கள் போகும் பல்லாக்கிலே.

ஒலித்த பாடலோடு பொன்மாலை பொழுது நிகழ்ச்சி நிறைவு பெற்றது. ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 5:30. தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம்.

0: காற்றலையில் மிதந்து வரும் பாடல்கள்,
1: தண்ணிலவள் தேனிறைக்க, தாழை மரம் நீர் தெளிக்க, கன்னி மகள் நடைபயின்றே
0: காதோடு காதல் பேசும் கானங்கள்.

காத்திருங்கள், தினம்தோறும் இரவு 10 மணிக்கு தேன் மழை. ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நமது முதன்மை அலைவரிசையில் கேட்க மறவாதீர்கள் தேன் மழை.

0: மறக்க முடியாத நினைவுகள்.
1: என் 2 16 வயது அவை கண்ணிரண்டில்

0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 6 மணி. திரையிசை தொடங்கும் முன் விளம்பரம்.
1: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
0: திரையிசையில் சாமி திரைப்படத்திலிருந்து KS சித்ரா பாடிய பாடல் கேட்கலாம்.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: திரையசையில் அடுத்ததாக லேசா லேசா திரைப்படத்திலிருந்து அனுராதா ஸ்ரீராம் பாடிய பாடல் ஒலிக்க இருக்கிறது.

0: ஆகும். கேட்டா சொல்றான், அண்ணா எல்லாம் மேல இருக்கிறவனோட மகிமை. சோலார் பேனல் இருக்குதுல்ல, ஓ இது நல்லா இருக்கே தம்பின்னு சொன்ன. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே பிஎம் சூரியகர்.gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் மலர்விழி. தலைப்புச் செய்திகள். இந்தியாவும் சைப்ரஸும் தீவிரவாத எதிர்ப்பு, தொழில்நுட்பம், உயர்கல்வி மற்றும் கலாச்சாரத்துறையில் ஒத்துழைக்க பல்வேறு உடன்பாடுகளை எட்டியுள்ளன. பல்வேறு அரசு துறைகளில் பணிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட சுமார் 51,000 பேருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை ரோஜ்கார் மேளாவில் நியமன கடிதங்களை வழங்குகிறார். எல்லைப் பகுதிகளில் நவீன தொழில்நுட்பங்களின் அடிப்படையில் பாதுகாப்பை வலுப்படுத்த ஸ்மார்ட் பார்டர் திட்டம் தொடங்கப்படும் என மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் ஐடிஐ தொழிற்பயிற்சி நிலையங்களில் சேர்ந்து பயில விரும்புவோர் இணையதளம் மூலம் இலவசமாக விண்ணப்பிக்கலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இனி விரிவான செய்திகள். இந்தியாவும் சைப்ரஸும் தீவிரவாத எதிர்ப்பு, தொழில்நுட்ப புதுமையாக்கம், உயர்கல்வி ஆராய்ச்சி மற்றும் கலாச்சாரத்துறையில் ஒத்துழைக்க பல்வேறு உடன்பாடுகளை இறுதி செய்துள்ளன. பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று புதுடெல்லியில் சைப்ரஸ் அதிபர் திரு நிக்கோஸ் கிறிஸ்டோ டூடில்லஸுடன் இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்திக் கொள்வது குறித்து பேச்சுவார்த்தை நடத்தினார். பரஸ்பர அக்கறையுள்ள பல்வேறு பிராந்திய மற்றும் உலக பிரச்சினைகள் குறித்தும் இரு தலைவர்களும் கருத்துக்களை பரிமாறிக்கொண்டனர். இந்தியாவின் சைப்ரஸ் முதலீடுகள் கடந்த 10 ஆண்டுகளில் 2 மடங்காக அதிகரித்திருப்பதாக பின்னர் இரு தலைவர்களும் இணைந்து வெளியிட்ட கூட்டறிக்கையில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்தார். இது குறித்து கூடுதல் விவரங்கள்.
2: இந்தியாவிற்கும் ஐரோப்பிய ஒன்றியத்திற்கும் இடையிலான வரியில்லா ஒப்பந்தம் காரணமாக இந்தியா சைப்ரஸ் இடையே நம்பிக்கை அதிகரித்து பல்வேறு புதிய வாய்ப்புகளும் உருவாகி இருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறினார். சர்வதேச அமைப்புகளில் உடனடி சீர்திருத்தங்கள் அவசியம் என்பதில் இரு நாடுகளும் ஒத்த கருத்து கொண்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் சைப்ரஸ் பயணத்தை தொடர்ந்து இந்தியா சைப்ரஸ் கூட்டாண்மை உறவுகள் உறுதியான முறையில் விரைந்து மேம்பட்டுள்ளதாக சைப்ரஸ் அதிபர் கூட்டறிக்கையில் குறிப்பிட்டார். முன்னதாக வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் சைப்ரஸ் அதிபரை சந்தித்து பேசினார். 4 நாள் பயணமாக இந்தியா வந்துள்ள சைப்ரஸ் அதிபர் திரு கிறிஸ்டோ டூடில்லஸ் இன்று மாலை புதுடெல்லி குடியரசுத் தலைவர் மாளிகையில் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவை சந்திக்கிறார். இந்தியாவிற்கும் சைப்ரஸ் நாட்டிற்கும் இடையிலான தூதரக உறவுகள் அடுத்த ஆண்டு பிப்ரவரி மாதம் 65 ஆண்டுகளை எட்டுவதும் குறிப்பிடத்தக்கது.
1: புதுடெல்லியில் நாளை நடைபெறவுள்ள 19வது ரோஜ்கார் மேளாவில் பிரதமர் திரு நரேந்திர மோடி பல்வேறு அரசு துறைகளில் பணிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட சுமார் 51,000 பேருக்கு காணொலி காட்சி மூலம் நியமன கடிதங்களை வழங்குகிறார். நாளைய தினம் நாட்டில் 47 இடங்களில் நடைபெறவுள்ள ரோஜ்கார் மேளாக்களில் பல்வேறு மத்திய அமைச்சர்கள் கலந்து கொண்டு நியமன கடிதங்களை வழங்கவுள்ளனர். நாளைய தினம் நியமன கடிதம் பெறுவோர் ரயில்வே, சுகாதாரம் உள்ளிட்ட மத்திய அமைச்சகங்கள் மற்றும் நிதி சேவை, உயர்கல்வி உள்ளிட்ட மத்திய துறைகளில் பணியில் சேரவுள்ளனர். நாட்டில் வேலைவாய்ப்புகளை பெருக்க முன்னுரிமை அளிப்பதான பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தொலைநோக்கு பார்வையை நிஜமாக்குவதில் ரோஜ்கார் மேளாக்கள் முக்கிய இடம் வகிப்பதும், நாடு முழுவதும் இதுவரை நடைபெற்ற 18 ரோஜ்கார் மேளாக்களில் சுமார் 12 லட்சம் பேருக்கு நியமன கடிதங்கள் வழங்கப்பட்டுள்ளதும் குறிப்பிடத்தக்கது. இந்தியா, ஆஸ்திரேலியா, ஜப்பான், அமெரிக்கா ஆகிய நாடுகளுக்கு இடையிலான குவாட் கூட்டமைப்பின் வெளியுறவு அமைச்சர்கள் மாநாடு வரும் 26ஆம் தேதி புதுடெல்லியில் நடைபெறவுள்ளது. இந்தோ பசிபிக் பிராந்தியத்தை சுதந்திரமான திறந்தநிலை பகுதியாக பராமரிப்பது குறித்து கடந்த ஆண்டு ஜூலை மாதம் வாஷிங்டனில் இடம்பெற்ற விவாதங்களை தொடர்ந்து முன்னெடுத்துச் செல்லும் வகையில் இம்மாநாடு அமையும் என வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. குவாட் நாடுகளுக்கு இடையில் முன்னுரிமை துறைகளில் ஒத்துழைப்பை மேம்படுத்திக் கொள்வது குறித்தும் பரஸ்பர அக்கறை உள்ள பிராந்திய மற்றும் சர்வதேச பிரச்சினைகள் குறித்தும் இம்மாநாட்டில் விவாதிக்கப்படும். ஆஸ்திரேலியா, ஜப்பான் மற்றும் அமெரிக்க வெளியுறவு அமைச்சர்கள் தங்களின் புதுடெல்லி பயணத்தின் போது பிரதமர் திரு நரேந்திர மோடியையும் சந்திக்க உள்ளனர். 2 நாள் பயணமாக ராஜஸ்தான் சென்றுள்ள ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் 20 பெட்டிகள் கொண்ட ஜோத்பூர் டெல்லி கண்டோன்மெண்ட் வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் ரயிலை கொடியசைத்து தொடக்கி வைத்தார். இந்த ரயில் இதுவரை 8 பெட்டிகளுடன் இயக்கப்பட்டு வந்தது. ஜெய்சல்மேரில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள ரயில் பெட்டி பராமரிப்பு வளாகத்தையும் ரயில்வே அமைச்சர் மெய்நிகர் முறையில் திறந்து வைத்தார். அவர் இன்று மாலை ஜலோர் ரயில் நிலையத்தில் நடைபெறும் விழாவில் புதிய பூஜ் பரோலி எக்ஸ்பிரஸ் ரயிலை கொடியசைத்து தொடக்கி வைக்கிறார். ஜெய்ப்பூரில் நாளை நடைபெறவுள்ள ரோஜ்கார் மேளாவிலும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கலந்து கொள்கிறார். உலக அளவில் பல்லுயிர் சூழல் பாதிக்கப்படும் போக்கை தடுக்க மக்கள் ஒவ்வொருவரும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பூபேந்திர

0: விளம்பரத்தை தொடர்ந்து மாநில செய்திகள் ஒளிபரப்பாகும்.
1: இவன் என் தம்பி, ரொம்ப குறும்புக்காரன். காலேஜ் படிக்கிறப்ப மார்க் ஷீட்டை போட்டோஷாப் பண்ணி அப்படியே காட்டுவான். நேத்து கரண்ட் பில் ஜீரோ இருந்ததை பார்த்தேன். அப்போ இவன் கண்டிப்பா போட்டோஷாப் பண்ணி இருப்பான்னு நினைச்சேன். இல்லைன்னா கரண்ட் பில் எப்படி ஜீரோ?

0: யாதவ் கூறியுள்ளார். உள்ளூர் செயல்பாடுகள் மூலம் உலக தாக்கம் என்ற கருப்பொருள் அடிப்படையில் இன்று சர்வதேச பல்லுயிர் சூழல் பாதுகாப்பு தினம் கடைபிடிக்கப்படுவதை சமூக ஊடக பதிவு ஒன்றில் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். நீடித்த வளர்ச்சிக்கு எதிரான பல்வேறு சவால்களுக்கு ஒரே பதில் வளமான பல்லுயிர் சூழல்தான் என்றும் அமைச்சர் கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள்.
1: ஆகாஷ்வாணி செய்திகளை நேயர்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்தி பிரிவின் சமூக ஊடகங்களான @ஏர்நியூஸ் புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற ஃபேஸ்புக் பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம்.
0: செய்திகள் தொடர்கின்றன. எல்லைப் பகுதிகளில் ட்ரோன்கள், ரேடார்கள், கேமராக்கள் மற்றும் இதர தொழில்நுட்பங்களின் அடிப்படையில் பாதுகாப்பை வலுப்படுத்த ஸ்மார்ட் பார்டர் திட்டம் தொடங்கப்படும் என மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். எல்லை பாதுகாப்பு படையில் சிறப்பாக பணிபுரிந்தவர்களுக்கு விருது வழங்க புதுடெல்லியில் இன்று நடைபெற்ற விழாவில் பேசுகையில் அவர் இதை தெரிவித்தார். உள்துறை அமைச்சரின் உரை குறித்து கூடுதல் விவரங்கள்.
2: எல்லைப் பகுதிகளில் ஊடுருவல், ஆயுத கடத்தல், போதை கடத்தல், கள்ளநோட்டு புழக்கம் போன்ற பிரச்சனைகளால் பாதுகாப்பு நிலவரங்களில் ஏற்படும் பல்வேறு சவால்களுக்கு இடையிலும் எல்லைகளை வலுவாக பராமரித்து வரும் எல்லை பாதுகாப்பு படையினரின் சேவைகள் குறித்து நாடே பெருமிதம் அடைவதாக மத்திய உள்துறை அமைச்சர் கூறினார். எல்லைகளின் பாதுகாப்பை மேலும் வலுப்படுத்த மத்திய ஆயுதப்படையினர், மாநில காவல்துறையினர், உள்ளூர் நிர்வாகத்தினர் மற்றும் புலனாய்வு அமைப்புகளுக்கு இடையே கூடுதல் ஒருங்கிணைப்பு தேவை என்றும் அவர் வலியுறுத்தினார். 1965 5 படைப்பிரிவுகளுடன் தொடக்கப்பட்ட எல்லை பாதுகாப்பு படை தற்போது உலகின் மிகப்பெரிய எல்லை காவல் சக்தியாக மேம்பட்டிருப்பதும், எல்லை காவல் படையில் சுமார் 270,000 பேர் பணிபுரிந்து வருவதும் குறிப்பிடத்தக்கது.
0: தமிழகத்தில் அஇஅதிமுக நாடாளுமன்ற உறுப்பினர் திரு சி வி சண்முகம் மாநில சட்டமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டதால் காலியான மாநிலங்களவை இடத்திற்கு 18 தேதி இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ளது. அன்றைய தினம் மகாராஷ்டிரா மாநிலத்திலும் 1 மாநிலங்களவை இடத்திற்கு இடைத்தேர்தல் நடைபெறவுள்ளது. ஆந்திர பிரதேஷ், குஜராத், கர்நாடகா, ராஜஸ்தான் உள்ளிட்ட 10 மாநிலங்களிலிருந்து மாநிலங்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட 24 பேர் அடுத்த மாதம் ஓய்வு பெறுவதால் காலியாகும் 24 மாநிலங்களவை இடங்களுக்கும் June 18 தேர்தல் நடைபெறும் என தேர்தல் ஆணையம் இன்று அறிவித்துள்ளது. அடுத்த மாதம் ஓய்வு பெறும் மாநிலங்களவை உறுப்பினர்களில் முன்னாள் பிரதமர் திரு தேவகவுடா, மத்திய அமைச்சர் திரு ஜார்ஜ் குரியன் உள்ளிட்டோர் அடங்குவர். July 1 CBSE 9ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு மும்மொழிக் கொள்கையை கட்டாயமாக்குவதற்கான மத்திய இடைநிலை கல்வி வாரியத்தின் கொள்கையை ஆட்சேபிக்கும் மனு ஒன்றை அடுத்த வாரம் விசாரிக்க உச்சநீதிமன்றம் ஒப்புக்கொண்டுள்ளது. மாணவர்கள், பெற்றோர்கள் மற்றும் ஆசிரியர்கள் சார்பில் இம்மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக மூத்த வழக்கறிஞர் திரு முகுல் ரோஹத்கி இன்று தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் தலைமையிலான அமர்விடம் தெரிவித்தபோது தலைமை நீதிபதி அடுத்த வாரம் மனுவை விசாரிக்க ஒப்புக்கொண்டார். புதுச்சேரியில் அனைத்து 4 பிராந்தியங்களிலுள்ள ITI தொழிற்பயிற்சி நிலையங்களில் அரசு உதவித்தொகையுடன் எலக்ட்ரீஷியன், மோட்டார் மெக்கானிக், ஏசி மெக்கானிக், தையற்கலை, அழகுக்கலை உள்ளிட்ட பல்வேறு தொழிற்பயிற்சி பிரிவுகளில் சேர்ந்து பயில விரும்புவோர் June 22 வரை தொழிலாளர் துறையின் அதிகாரப்பூர்வ இணையதளம் அல்லது சென்டாக் இணையதளம் மூலம் இலவசமாக விண்ணப்பிக்கலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவர்கள் அதற்குரிய பயிற்சி பிரிவுகளுக்கும், 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவர்கள் அதற்குரிய பயிற்சி பிரிவுகளுக்கும் விண்ணப்பிக்கலாம். அரசு தொழிற்பயிற்சி நிலையங்களில் இதற்கென அமைக்கப்பட்டுள்ள உதவி மையங்கள் மூலமாகவும் விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கலாம். பயிற்சி முடிக்கும் அனைவருக்கும் 100% வேலைவாய்ப்பு உத்தரவாதம் அளிக்கப்படுவதாகவும் தொழிலாளர் துறை செய்திக்குறிப்பு ஒன்றில் தெரிவித்துள்ளது. வளிமண்டல சுழற்சி மற்றும் காற்றழுத்த தாழ்வு பாதை காரணமாக தமிழகத்திலும் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளிலும் வரும் 28ஆம் தேதி வரை மழை நீடிக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று தமிழகத்தின் ஓரிரு இடங்கள் மற்றும் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, வேலூர், திருப்பத்தூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சூறாவளி காற்றுக்கு வாய்ப்பு அதிகமுள்ள தமிழக கடலோர பகுதிகள், வங்கக்கடல் பகுதிகள் மற்றும் அரபிக்கடல் பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என வலியுறுத்தப்பட்டுள்ளது. இதற்கிடையே கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக ஓசூரில் 7.5 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. IPL கிரிக்கெட்டில் இன்றிரவு 7:30 ஹைதராபாத்தில் நடைபெறும் போட்டியில் பெங்களூரு, ஹைதராபாத் அணிகள் மோத உள்ளன. நேற்றிரவு அகமதாபாத்தில் நடைபெற்ற போட்டியில் குஜராத் அணி 89 ரன் வித்தியாசத்தில் சென்னை அணியை தோற்கடித்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியாவும் சைப்ரஸும் தீவிரவாத எதிர்ப்பு, தொழில்நுட்பம், உயர்கல்வி மற்றும் கலாச்சாரத்துறையில் ஒத்துழைக்க பல்வேறு உடன்பாடுகளை

0: எட்டியுள்ளன. பல்வேறு அரசு துறைகளில் பணிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட சுமார் 51,000 பேருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை ரோஜ்கார் மேளாவில் நியமன கடிதங்களை வழங்குகிறார். எல்லைப் பகுதிகளில் நவீன தொழில்நுட்பங்களின் அடிப்படையில் பாதுகாப்பை வலுப்படுத்த ஸ்மார்ட் பார்டர் திட்டம் தொடங்கப்படும் என மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் ITI தொழிற்பயிற்சி நிலையங்களில் சேர்ந்து பயில விரும்புவோர் இணையதளம் மூலம் இலவசமாக விண்ணப்பிக்கலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. வணக்கம்.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 6:20. மனோரஞ்சனம் நிகழ்ச்சியில் தொடக்கமாக வரும் பாடல் பிரியா சகோதரிகள் பாடியது.

நிலையத்தின் நேரம் சரியாக 6:36. ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி ஒலிபரப்பில் இறை மனம் வீசும் மனோரஞ்சிதம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரும் பாடலை பாடியவர் சௌமியா.

உங்கள் உள்ளத்திலும் இல்லத்திலும் ஒழித்துக் கொண்டிருக்கும் மனோரஞ்சனம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரும் பாடல் டாக்டர் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் பாடியது.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: மனோரஞ்சனம் நிகழ்ச்சியில் நிறைவாக வரும் பாடலை பாடியவர் நித்யஸ்ரீ மகாதேவன்.

ஒலித்த பாடலுடன் மனோரஞ்சம் நிகழ்ச்சி நிறைவு பெற்றது. ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 6:50. 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசை மற்றும் 102.8 FM ரெயின்போவில் இன்றும் நாளையும் இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. அடுத்து வரும் இன்றைய நிகழ்ச்சிகள்: இரவு 7:00 முதல் 7:15 வரையிலும், 8:00 முதல் 8:58 வரையிலும் திரை இசை. 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 உழவர் உலகம், உழவருடன் சந்திப்பு. கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோயில் வட்டம் வடமூர் விவசாயி எஸ் ரங்கநாயகி அவர்களுடன் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை திரு செந்தில்குமார் அவர்கள். நாட்டுப்புற பாடல், பண்ணைச்செய்தி ஆகியவை இடம்பெறும். 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல். 9:30 சங்கீத வானிலை. 10:00 முதல் 11:00 வரை தேன்மழை. 11:00 நிகழ்ச்சி நிரல். 11:10 முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவுபெறும். இதனிடையே இரவு 9:00 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். 7:15 தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். 8:58 செய்தி சுருக்கம் கேட்கலாம். எஃப்எம் ரெயின்போவில் அடுத்து வரும் இன்றைய நிகழ்ச்சிகள்: 7:02 முதல் 7:15 வரையிலும், 7:25 முதல் 8:00 வரையிலும் மனம் விரும்புதி தொலைபேசி வழி நேயர் விருப்பம். 8:05 மியூசிக் பை தி வே வெஸ்டர்ன் மியூசிக் சென்னை அஞ்சல். 9:15 செய்தி சுடர் சென்னை அஞ்சல். 9:30 முதல் 11:00 வரை தேன் சிந்து தேவானம். 11:00 நிகழ்ச்சி நிரல். 11:10 எஃப்எம் ரெயின்போ அலைவரிசை நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவுபெறும். இதனிடையே இரவு 7:15 தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். 7:00 முதல் 8:00 செய்தி சுருக்கம் கேட்கலாம். 9:11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். இனி நாளை நிகழ்ச்சிகள் பற்றி அறிவிப்பு. முதன்மை அலைவரிசையில் நாளை காலை 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் கிருஷ்ணவேணி அவர்கள், படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை. 6:15 தெய்வீக ராகம் சேவை செய்திகள். 6:35 உழவர்களுக்கான செய்திகள். 6:45 மாநில செய்திகள் சென்னை அஞ்சல். 6:55 சூழல் அறிவும் சுற்றுச்சூழல் மற்றும் அதை பாதுகாக்க வேண்டியதன் முக்கியத்துவம், வாசிப்பவர் முனைவர் ஏ சண்முகம் அவர்கள். 7:00 புதுவை புதுமை சிந்தனை மலர். 7:02 நினைவலைகள் அமைப்பு ஏ பி எலிசபெத் அவர்கள். 7:25 நலமாய் வாழ உயர் இரத்த அழுத்தத்திற்கான மருந்துகள் குறித்து விளக்கமளிக்கிறார் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையின் பொது மருத்துவத்துறை பேராசிரியர் டாக்டர் பாலமுருகேசன் அவர்கள். 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கச்சிகோ சுவாமிநாதன் அவர்கள். காலை 7:35 நகர் உலா. 8:02 8:30 தகவல் தளம். 8:45 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி, படைப்பு ஆகாஷ்வாணி திருநெல்வேலி சென்னை அஞ்சல். 9:00 அரங்கிசை புவனேஸ்வரி ராஜகோபால் அவர்களின் பாட்டு கேட்கலாம். டாக்டர் உஷா ராஜகோபாலன் அவர்கள் வயலின், ஏ வி மணிகண்டன் அவர்கள் மிருதங்கம் சென்னை அஞ்சல். 10:02 கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். 11:02 நேயர் நேரம் தொலைபேசி வழி நேரடி நிகழ்ச்சி. தலைப்பு பொறுமையே பெருமை, நெறிப்படுத்துபவர் ஜேக்கப். 12:00 துலாக்கோல் நேயர் கருத்து மடல்கள். 12:15 இசைப்பயிற்சி கற்றுக் கொடுப்பவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள், கற்றுக்கொள்பவர் ஏ ஸ்ரீநிதி. 12:30 பன்னிசை மாலை எம் எம் தண்டபாணி தேசிகர் அவர்கள் பாடியவை. 12:50 புதின பக்கங்கள் ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள் புதின தொடர், வாசிப்பவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள். 1:00 மகளிர் நேரம் தொலைபேசி வழி மகளிர் விருப்பம். 2:15 என்றும் இனியவை. 2:40 மொழி பயிற்சியில் பிரெஞ்சு பாடம் ஆசிரியர் டாக்டர் எஸ் ஆனந்த வடிவேலு அவர்கள், மாணவி ஜே மணிமொழி. 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல். 3:10 பன்மொழி பாடல்கள். 3:30 சங்கீத சாரல் எஸ் காயத்ரி அவர்களின் பாட்டு. 4:00 அன்னக்கிளி திரைப்பட ஒளிச்சித்திரம். இசை இளையராஜா, திரைக்கதை வசனம் பஞ்சு அருணாச்சலம், இயக்கம் தேவராஜ் மோகன். 5:00 இளைய பாரதம். 5:30

சின்னஞ்சிறு கிளிகள். புதுச்சேரி இந்திரா நகர் அரசு தொடக்கப்பள்ளி மாணவர்கள் வழங்கும் பல்ஸ்வை நிகழ்ச்சியின் நிறைவு பகுதி. 6 மணிக்கு திரை இசை, 6:20 மனோரஞ்சிதம். இரவு 7 மணி முதல் 7:15 மணி வரையும், 8 மணி முதல் 8:58 மணி வரையும் திரை இசை.

7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 உழவர் உலகம். வாழையில் உர மேலாண்மை. உரை வழங்குபவர் அம்பாசமுத்திரம் நெல் ஆராய்ச்சி நிலையத்தின் உதவி பேராசிரியர் முனைவர் வி. ஜெயகணேஷ் அவர்கள். தொடர்ந்து மெல்லிசை, வேளாண் செய்திகள் ஆகியவை இடம்பெறும். படைப்பு ஆகாஷ்வாணி திருநெல்வேலி, சென்னை அஞ்சல். 9:15 ஸ்பாட்லைட், டெல்லி அஞ்சல். 9:30 சங்கீத வானிலை. 10:00 அகில பாரத இசை நிகழ்ச்சி. ஜனகேசரி சி பி மாதவன் நம்பூதிரி அவர்களின் பாட்டு. படைப்பு ஆகாஷ்வாணி திருவனந்தபுரம், டெல்லி அஞ்சல். 11:00 நிகழ்ச்சி நிரல் வானிலை அறிக்கை. 11:10 நமது முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 6:00 பிற்பகல் 3:00 ஆகிய நேரங்களில் ஹிந்தியிலும், காலை 6:05, 8:15 பிற்பகல் 2:00, 3:05 இரவு 9:00, 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். காலை 7:15, பகல் 12:40, இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்திப்பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 8:00, 10:00, 11:00, இரவு 8:58 ஆகிய நேரங்களில் செய்திச் சுருக்கம் கேட்கலாம். FM ரெயின்போவில் நாளைய நிகழ்ச்சிகள். காலை 7:30 வணக்கம் மக்களே. 8:02, 8:30 நம்ம புதுவை. நேரலையில் இணைகிறார் ஆர்ஜே தேவி. 8:55 சைபாலின் இன்று ஒரு தகவல், வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கச்சிகோ சுவாமிநாதன் அவர்கள். 9:02 இணைய வழி நேயர் விருப்பம். 10:02 கெட் செட் கோ கேம் ஷோ. 11:02 11:47 மெலடி மேஜிக். 11:30 ஸ்டம்ப்டு சீசன் 7, டெல்லி அஞ்சல். 12:02 பேசுங்க தோழா நேரலை. 12:50 புதின பக்கங்கள், ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள் புதின தொடர், வாசிப்பவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள். 1:02 ஹாய்ஸ் நிகிதியே, மகளிர் உங்கள் சாய்ஸ். 2:15 காலத்தை வென்ற கானங்கள். 3:00 கல்லூரி பூக்கள், நெறிப்படுத்துபவர் நிவேதா ஸ்ரீ. 4:00 கட் கேமரா ரோலிங் காமெடி ஷோ, தொலைபேசி வழி நேரடி நிகழ்ச்சி.

மாலை 5 மணிக்கு அலையோடு விளையாடு நேரலையில் இணைகிறார் ஆர்ஜே விமல்ராஜ். 6:20 முதல் 7 மணி வரை, 7:02 முதல் 7:15 வரை, 7:25 முதல் 8 மணி வரை மனம் விரும்புதி தொலைபேசி வழி நேயர் விருப்பம். 8:05 மியூசிக் பை த வே வெஸ்டர்ன் மியூசிக் சென்னை அஞ்சல். 9:15 முதல் 11 மணி வரை தேன் சந்ததே வானம். 11 மணிக்கு நிகழ்ச்சி நிரல் வானிலை அறிக்கை. 11:10 எஃப்எம் ரெயின்போ புதுவையில் நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவுபெறும். இதனிடையே காலை 8:15 பிற்பகல் 2 மணி, இரவு 9 மணி, 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். காலை 6:45 மாநில செய்திகள் சென்னை அஞ்சல். காலை 7:15, பகல் 12:40, இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். காலை 7 மணி முதல் 1 மணி வரை மணிக்கு ஒரு முறையும், இரவு 7 மணி 8 மணி ஆகிய நேரங்களில் செய்திச் சுருக்கம் கேட்கலாம். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்திப்பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். இதுவரை நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள்.

மடைத்திருந்த வெள்ளம் போல உங்கள் செவிகளுக்கு கான மழையை பொழிய வருகிறது சங்கீத வானிலே. அருவியில் கொட்டும் நீர்த்துளிகள் போல சங்கீத வானிலே கொட்டும் பாடல் வரிகள்.

0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 7 மணி. திரையிசை தொடங்கும் முன்
1: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
0: திரையிசையில் காதலர் தினம் திரைப்படத்திலிருந்து உன்னிமேனன் பாடிய பாடல் கேட்டு ரசிக்கலாம்.

0: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: திரையிசையில் அடுத்ததாக காதல் கோட்டை திரைப்படத்திலிருந்து ஸ்வர்ணலதா பாடிய பாடல் ஒலிக்க இருக்கிறது.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: திரையில் இருந்ததாக காதல் வைரஸ் படத்திலிருந்து வசுந்தரா தாஸ் பாடிய பாடல் கேட்கலாம்.

0: செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். சைப்ரஸ் அதிபர் திரு நிக்கோஸ் கிறிஸ்டோ டோலிடஸுடன் நடத்திய பேச்சுக்கள் ஆக்கப்பூர்வமாக அமைந்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஊடுருவல்காரர்கள் அனைவரும் வெளியேற்றப்படுவார்கள் என மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். ஏற்றுமதியாளர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளும் வழங்கப்படும் என மத்திய அரசு கூறியுள்ளது. மூத்த குடிமக்களின் நலனுக்கென ஜீவன் என்ற கைபேசி செயலியை மத்திய அரசு அறிமுகப்படுத்தியிருக்கிறது. ஆசிய டேக்வாண்டோ சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் எதிஷா தாஸ் வெண்கலப் பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். சைப்ரஸ் அதிபர் திரு நிக்கோஸ் கிறிஸ்டோ டோலிடஸுடன் நடத்திய பேச்சுக்கள் ஆக்கப்பூர்வமாக அமைந்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இந்த பேச்சுக்கள் இரு நாடுகளுக்கும் பயனளிக்கும் என குறிப்பிட்டுள்ளார். உலக வளத்திற்கும் இது உறுதுணையாக இருக்கும் என்றும் அவர் கூறியிருக்கிறார். இரு நாடுகளுக்கு இடையேயான நல்லுறவை மேலும் வலுப்படுத்துவது குறித்து இந்த பேச்சுக்களின் போது விரிவாக விவாதிக்கப்பட்டதாகவும் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். ஊடுருவற்காரர்கள் அனைவரும் வெளியேற்றப்படுவார்கள் என மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். இன்று புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், இது தொடர்பாக திரிபுரா, அஸ்ஸாம், மேற்குவங்க முதலமைச்சர்களுடன் தாம் ஆலோசனையை மேற்கொள்ள உள்ளதாக தெரிவித்தார். ஊடுருவல்காரர்களை தடுப்பதில் எல்லை பாதுகாப்பு படை முக்கிய பங்கு வகித்து வருவதாகவும் திரு அமித்ஷா கூறினார். கல்வித்துறையின் வளர்ச்சியில் தேசிய கல்விக் கொள்கை முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியிருக்கிறார். இன்று புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், திறன் அடிப்படையிலான சமமான கல்வி முறையை வலுப்படுத்துவதற்கான அம்சங்கள் இந்த கல்விக் கொள்கையில் இடம்பெற்றிருப்பதாக கூறினார். மாணவர்களின் எதிர்கால தேவையை பூர்த்தி செய்யும் வகையிலும் கல்வியின் தரம் சர்வதேச தரத்திற்கு இணையாக வழங்கப்படுவதை உறுதி செய்யும் வகையிலும் தேசிய கல்விக் கொள்கை செயல்படுத்தப்படுவதாக அவர் தெரிவித்தார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்ட வேண்டும் என்ற நோக்கில் கல்வித்துறை செயல்பட்டு வருவதாகவும் திரு தர்மேந்திர பிரதான் குறிப்பிட்டார். தொழில்நுட்ப பயன்பாட்டில் இந்தியா சிறந்து விளங்குவதாக பிரதமர் அலுவலக இணை அமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், நாடு முழுவதும் தரவு மையங்கள் துறை விரிவடைந்து வருவதாக தெரிவித்தார். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பங்களை கையாளும் வகையில் இந்த மையங்கள் வளர்ச்சி கண்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். தரவு பொருளாதாரம் முதலீடுகளை அதிகரிக்க உதவிடும் என்றும் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்தார். பல்லுயிர் பாதுகாப்பில் இந்தியா முன்னணியில் உள்ளதாக மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சர் திரு பூபேந்திர யாதவ் கூறியிருக்கிறார். பல்லுயிர் பெருக்க தினத்தையொட்டி இன்று புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர் பேசினார். பல்லுயிர் பாதுகாப்பில் உள்ளூர்வாசிகள் முக்கிய பங்கு வகிப்பதாகவும் அவர் கூறினார். தேசிய பல்லுயிர் ஆணையம் மற்றும் மாநில பல்லுயிர் வாரியங்கள் செயல்பட்டு வருவதை அவர் சுட்டிக்காட்டினார். பல்லுயிர் பெருக்க திட்டங்களுக்கு தேவையான நிதி வழங்கப்பட்டு வருவதாகவும் திரு பூபேந்திர யாதவ் தெரிவித்தார். ஏற்றுமதியாளர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் கப்பல் போக்குவரத்துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவாலுடன் இணைந்து ஏற்றுமதியாளர்களுடன் நடத்திய கலந்துரையாடலின் போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். தொழில் புரிவதற்கு உகந்த சூழ்நிலையை மத்திய அரசு ஏற்படுத்தியுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். இதற்கிடையே நாட்டின் ஏற்றுமதி கடந்த மாதம் 13.59% வளர்ச்சி கண்டுள்ளதாக வர்த்தகத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. மூத்த குடிமக்களின் நலனுக்கென கைபேசி செயலி ஒன்றை மத்திய அரசு அறிமுகப்படுத்தியுள்ளது. புதுதில்லியில் நடைபெற்ற இதற்கான நிகழ்ச்சியில் சமூக நீதித்துறை அமைச்சர் டாக்டர் வீரேந்திரகுமார் பங்கேற்று இதனை அறிமுகப்படுத்தினார். ஜீவன் என்ற இந்த கைபேசி செயலி மூத்த குடிமக்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதற்கான அனைத்து அம்சங்களையும் கொண்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நாட்டில் இதுவரை இல்லாத அளவிற்கு நேற்று 270 GW மின் தேவை பூர்த்தி செய்யப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. கோடை வெயிலின் தாக்கம் அதிகரித்து வருவதால் மின் தேவையும் அதிகரித்துள்ளதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு கூறுகிறது. பொதுமக்கள் மின்சாரத்தை முறையாக பயன்படுத்துமாறும் அந்த செய்திக்குறிப்பில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது பிரதமரின் 5 நாடுகள் அரசுமுறை பயணம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.

மேற்குவங்க முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவை சந்தித்து பேசினார். முதலமைச்சராக பொறுப்பேற்ற பின்னர் மரியாதை நிமித்தமாக குடியரசுத் தலைவரை அவர் சந்தித்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இதனைத் தொடர்ந்து குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணனையும் அவர் சந்தித்து பேசினார். பின்னர் பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங்கையும் மேற்குவங்க முதலமைச்சர் சந்தித்து பேசினார். மாநிலத்தின் வளர்ச்சிக்கான திட்டங்கள் குறித்து தம்மோடு அவர் விவாதித்ததாக திரு ராஜ்நாத் சிங் சமூக வலைதளத்தில் தெரிவித்துள்ளார். திரு சுவேந்து அதிகாரி தலைமையில் மேற்குவங்கம் வளர்ச்சிப் பாதையில் புதிய உயரத்தை எட்டும் என்றும் திரு ராஜ்நாத் சிங் கூறியிருக்கிறார். பீகார் மாநிலத்தில் விளையாட்டுத்துறை கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் விரைவுபடுத்தப்பட்டுள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு சாம்ராஜ் சௌத்ரி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர் இதற்காக மேற்கொள்ளப்பட்டு வரும் நடவடிக்கைகளை பட்டியலிட்டார். ராஜ்கிரில் 40,000 இருக்கை வசதிகளுடன் கூடிய சர்வதேச தரத்திலான கிரிக்கெட் மைதானம் கட்டப்பட்டு வருவதாகவும் திரு சாம்ராஜ் சௌத்ரி கூறியுள்ளார். ஒடிசாவில் நேரிட்ட சாலை விபத்தில் 2 குழந்தைகள் உட்பட 6 பேர் உயிரிழந்தனர், 4 பேர் காயமடைந்தனர். கஞ்சாம் மாவட்டத்துக்கு உட்பட்ட பகுதியில் பேருந்து ஒன்று ஆட்டோ ரிக்ஷா மீது மோதியதில் இந்த விபத்து நேரிட்டதாக அம்மாநில காவல்துறையினர் தெரிவித்தனர். ஆந்திராவில் தொழில் முதலீடுகள் அதிகரித்து வருவதாக அம்மாநில தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு லோகேஷ் கூறியுள்ளார். கடப்பா மாவட்டத்தில் 600 மெகாவாட் சூரிய மின் உற்பத்தி பிரிவினை திறந்து வைத்து அவர் பேசினார். தொழில் முதலீடுகள் அதிகரித்துள்ளதன் காரணமாக கூடுதல் வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் திரு லோகேஷ் தெரிவித்தார். மகாராஷ்டிராவில் வீடு வீடாக சென்று வாக்காளர்களின் விவரங்களை சரிபார்க்கும் பணி மேற்கொள்ளப்பட உள்ளதாக அம்மாநில தலைமை தேர்தல் அதிகாரி திரு சொக்கலிங்கம் கூறியுள்ளார். மும்பையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இப்பணிகள் அடுத்த மாதம் 30ஆம் தேதி தொடங்க உள்ளதாக தெரிவித்தார். 100,000 மேற்பட்ட வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் இப்பணிகளை மேற்கொள்ள உள்ளதாகவும் அவர் கூறினார். இப்பணிகள் அனைத்தும் வெளிப்படைத் தன்மையுடன் மேற்கொள்ளப்படும் என்றும் திரு சொக்கலிங்கம் தெரிவித்தார். ஆப்கானிஸ்தானில் பெய்த கனமழை காரணமாக 6 பேர் உயிரிழந்தனர், 11 பேர் காயமடைந்தனர். கந்தஹார், ஹீரத், கோர் மற்றும் தகார் மாநிலங்களுக்கு உட்பட்ட பகுதியில் பலத்த காற்றுடன் பெய்த மழை காரணமாக 20 வீடுகள் முழுமையாக சேதமடைந்துள்ளதாக அந்நாட்டு அரசு கூறியுள்ளது. பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மீட்புப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நடப்பு நிதியாண்டில் இதுவரை மழை பாதிப்பு தொடர்பான சம்பவங்கள் காரணமாக 250 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் 344 பேர் காயமடைந்துள்ளதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். ஆசிய டேக்வாண்டோ சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் எத்திஷா தாஸ் வெண்கலப்பதக்கம் வென்றார். உலான் பாட்டரில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 73 கிலோ எடைப்பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். உலக பாரா டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியா 3 வெள்ளிப்பதக்கங்களை வென்றது. சீன தாய்பேயில் நடைபெற்ற இப்போட்டியின் மகளிர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் பாவினா பட்டேல் கொரியாவின் சங்கி மூன் இணையும், கலப்பு இரட்டையர் பிரிவில் பாவினா பட்டேல் சுப்னம் வாத்வா இணையும், மற்றொரு கலப்பு இரட்டையர் பிரிவில் விஜயதீபிகா கங்கபத்னம் இந்தோனேஷியாவின் அடியோஸ் அஸ்தான் இணையும் வெள்ளிப்பதக்கம் வென்றன. இப்போட்டியில் இந்தியா இதுவரை 2 தங்கம், 3 வெள்ளி, 1 வெண்கலப்பதக்கம் வென்றிருக்கிறது. தாஷ்கண்டில் நடைபெற்று வரும் உலக சேலஞ்சர் கோப்பை ஜிம்னாஸ்டிக் போட்டியில் இந்தியாவின் பிரணதி நாயக் மற்றும் புரோத்திஷா சமந்தா இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். லாவோ சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனுஷா தியா சிதாலே இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. கலப்பு இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 11-8, 7-11, 11-9, 11-8 என்ற செட் கணக்கில் ஜப்பானின் கசிகோரா யோஷிமோரா ரெய்னா ஆசோ இணையை வென்றது. ஃபெடரேஷன் கோப்பைக்கான தடகள சாம்பியன் போட்டி இன்று ராஞ்சியில் தொடங்கியது. 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் ஹாக்கி போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. ஸ்வீதி கஜூர் தலைமையிலான இந்த அணியில் ஸ்ருதி குமாரி, தியா உட்பட 17 பேர் இடம்பெற்றிருக்கிறார்கள். இப்போட்டி ஜப்பானில் வரும் 29ஆம் தேதி தொடங்கி அடுத்த மாதம் 6ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. உலக மல்யுத்த சாம்பியன் போட்டி ஒத்திவைக்கப்படுவதாக அதற்கான சர்வதேச சம்மேளனம் அறிவித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சைப்ரஸ் அதிபர் திரு நிக்கோஸ் கிறிஸ்டோ டோலிடஸுடன் நடத்திய பேச்சுக்கள் ஆக்கப்பூர்வமாக அமைந்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஊடுருவல்காரர்கள் அனைவரும் வெளியேற்றப்படுவார்கள் என மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். ஏற்றுமதியாளர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளும் வழங்கப்படும் என மத்திய அரசு கூறியுள்ளது. மூத்த குடிமக்களின் நலனுக்கென ஜீவன் என்ற கைபேசி செயலியை மத்திய அரசு அறிமுகப்படுத்தியுள்ளது. ஆசிய டேக்வாண்டோ சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் எத்திஷா தாஸ் வெண்கலப்பதக்கம் வென்றார். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 7:15:15. உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்கும் முன் விளம்பரங்கள்.
1: அனைவருக்கும் சமூக பாதுகாப்பு, அடல் பென்ஷன் யோஜனா மோடிஜியின் தீர்மானம்.
2: யோஜனா உன் நவஜவானோ கே லியே ஹை, தாக்கி ஆப் ஜப் 60 சால் கே ஹோங்கே, ஆப்கோ கபி கிசி கே சஹாரே கி ஜரூரத் நா படே, ஆப் அப்னா புடாபா பி கௌரவ் கே சாத் பிதா சகோ.
1: இந்த திட்டத்தில் ஏற்கனவே 8,85,00,000 பயனாளர்கள் இணைந்துள்ளனர். நீங்களும் 18-40 வயதுக்கு உட்பட்டவராக இருந்தால் மாதாந்திர அடல் பென்ஷனுடன் இந்த திட்டத்தின் 3 உத்தரவாதம் அளிக்கப்பட்ட லாபங்களை பற்றி அறிந்து கொள்ள உங்களது வங்கி கிளையை அணுகவும்.
3: GRT Jewelers வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRT Jewelers, சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
0: உழவர்களுக்கான அறிவிப்புகள். திரவ உயிர் உரம் ஓர் அறிமுகம். உயிர் உரங்கள் என்பன பயிர்களுக்கு நன்மை செய்யும் நுண்ணுயிர்களை கொண்ட உயிரியல் தயாரிப்புகளாகும். இவை பயிர்களுக்கு கிட்டா நிலையில் உள்ள பேரூட்ட, இணையூட்ட மற்றும் நுண்ணூட்ட சத்துக்களை எளிதில் கிட்டும் நிலைக்கு மாற்றியளிப்பவையாகும். பயிர் வளர்ச்சி ஊக்கிகளை சுரந்து பயிர் உற்பத்தி திறனை அதிகரிக்கின்றன. பரிந்துரை செய்யப்படும் அளவு விதை நேர்த்தி 50 மில்லிலிட்டர் ஒரு ஏக்கருக்கு, நாற்று நனைத்தல் 150 மில்லிலிட்டர் ஒரு ஏக்கருக்கு, நேரடியாக வயலில் இடுதல் ஒரு ஏக்கருக்கு 200 மில்லிலிட்டர் இட வேண்டும். திரவ உயிர் உரங்கள் உபயோகிக்கும் முறைகள். விதை நேர்த்தி முறை 50 மில்லி திரவ உயிர் உரத்தை தேவையான அளவு ஆரிய அரிசி கஞ்சியுடன் ஒரு ஏக்கருக்கான விதையுடன் கலந்து 30 நிமிடங்கள் நிழலில் உலர்த்திய பின்னர் விதைக்கவும். நாற்று நனைத்தல் முறை ஒரு ஏக்கருக்கு 150 மில்லி திரவ உயிர் உரத்தை 40 லிட்டர் நீரில் கலந்து நாற்றின் வேர்கள் நனையுமாறு 30 நிமிடங்கள் வைத்து பின்னர் நடவு செய்யவும். நேரடியாக வயலில் இடுதல் முறை ஒரு ஏக்கருக்கு 200 மில்லி திரவ உயிர் உரத்தை 20 கிலோ மக்கிய தொழு உரத்துடன் கலந்து நடவுக்கு முன்னர் வயலில் இடவும். நீர்வழி உரமிடுதல் முறை 1 லிட்டர் தண்ணீருக்கு 1 மில்லி திரவ உயிர் உரத்தை விதைப்பு செய்யப்பட்ட நாளிலிருந்து 15, 30 மற்றும் 45 நாட்களில் உபயோகிக்கவும்.

விதை நேர்த்தி. ஒரு கிலோ விதைக்கு 2 கிராம் திறம் அல்லது கார்பென்டிசம் கொண்டு விதை நேர்த்தி செய்யவும். நிலம் தயாரித்தல். நிலத்தினை சிறிய இரும்பு கலப்பை அல்லது நாட்டு கலப்பை கொண்டு நன்றாக உழ வேண்டும். உரமிடுதல். அடியுரம் தொழு உரம் 5 டன் ஒரு ஏக்கருக்கு இடுதல் வேண்டும். தழைச்சத்து 18 கிலோ ஏக்கருக்கு இடுதல் வேண்டும். மணிச்சத்து 9 கிலோ ஏக்கருக்கு இடுதல் சிறப்பு வாய்ந்தது. களையெடுத்தல். விதைத்த 15வது நாளிலும் 40வது நாளிலும் களையெடுக்க வேண்டும்.

இதன் நோக்கம் சத்து மிகுந்த குறு தானிய சாகுபடியை ஊக்குவித்து உற்பத்தியை பெருக்கி நுகர்வோரிடம் அதன் பயன்பாட்டினை பரவலாக்கி ஊட்டச்சத்து குறைபாடுகளை நிவர்த்தி செய்தலாகும். உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள்.

0: உலகம் உழவர் பெருமக்களுக்கும் நேயர்களுக்கும் வணக்கம்.
1: உண்ணும் பொருளையும் விளைத்திடுவோம். மகளை வணங்கிடுவோம்.
0: இன்றைய நிகழ்ச்சியில் உழவருடன் சந்திப்பு, நேர்முகம், நாட்டுப்புற பாடல், பண்ணை செய்தி ஆகியவை இடம்பெறுகின்றன.
1: அதற்கு புத்தம் புது முறைகளையும் புகுத்திடுவோம்.
0: முதலில் உழவருடன் சந்திப்பு. கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் வட்டம் வடமூர் விவசாயி எஸ் ரங்கநாயகி அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை த. செந்தில்குமார் அவர்கள்.
2: வணக்கம்மா.
3: வணக்கம் சார்.
2: வடமூர் அப்படிங்கிறது வீராண ஏரிக்கு கிழக்கவா?
3: பக்கத்திலேயே.
2: வீராணத்துக்கு கிழக்க எவ்வளவு கிலோமீட்டர் தூரத்துல?
3: மொத்த வாய்க்கால தூரம் வந்து 9 கிலோமீட்டர் தான். ஒரு 6 கிலோமீட்டர் அளவுல எங்க ஊர் இருக்கு.
2: கிழக்க வந்து எத்தனை கால்வாய் பாயுது வீராணத்துல?
3: 32 கால்வாய் போகுது. 28 கீழ்கரை, மீதி 6 மேல்கரை.
2: கீழ்கரை தான் அதிக கால்வாய் இருக்கு.
3: ஆமா, அதிக கால்வாய்.
2: அதுல உங்க ஊர் பக்கம் இருக்குதா?
3: ஆமா.
2: பேரு?
3: 2 வாய்க்கால் வரும். வடரட்ட தென்றையும் வரும், ராதா வாய்க்காலும் வரும். பிரதான மெயின் ராதா வாய்க்கா.
2: ராதா வாய்க்கால்னாவே உங்க பேரெல்லாம் சொல்றாங்க சில பேர்.
3: ஆமா சார், ஆரம்ப காலத்துல விவசாயம் தான் பிரதானம்னு போகும்போது தண்ணி பிரச்சனை இருந்துச்சு. வாய்க்கால பார்த்தா பயங்கரமா துந்துவே கிடந்தது. என்ன காரணம்னா, அதுக்கு முன்னாடி வீராணம் திட்டத்துல வேலை செஞ்சுட்டு பாதிலே போட்டுட்டு போயிட்டாங்க. அது வந்து ஃபுல்லா துந்து போய் வெறும் சம்பு மண்டி போய் கிடந்துச்சு. ஆனா வீராணம் திட்டம் வேலை செய்யும் போதே அறிமுகம் தான் எனக்கு இந்த மாதிரி எல்லாம் இருக்கும்னு தெரியல. அப்புறம் நம்ம போய் கேட்டதுக்கு போயிட்டு மனு கொடுங்கன்னு சொன்னாங்க. கல்யாண மண்டபத்தில் கலெக்டர் அமைச்சர் அப்படியெல்லாம் இருந்தாங்க கடலூரில். அதில் கொண்டு மனு கொடுத்தேன். இந்த மாதிரி எங்கள் ஊருக்கு வாய்க்காலுக்கு தண்ணி வரலைங்க அப்படின்னு சொன்னோம். இன்னும் ஸ்டெப் எடுத்த மாதிரி எனக்கு தெரியல. பயிர் காஞ்ச மாதிரி இருந்தது. டிராக்டர் வச்சுருந்தேன். டிராக்டரில் கொஞ்சம் ஆளுங்களை அழைச்சிட்டு போயிட்டு, சரி என்ன தான் அடப்பு இருக்கு, அதை நம்மளே எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்க போயிடறேன். எடுக்க போகும்போது
2: அவர் அப்படியே நீண்டு போச்சு.
3: ஏஐ வந்தாரு. ஏஐன்னு எனக்கு தெரியாது. என்னம்மா உங்க இஷ்டத்துக்கு அரசாங்க வாக்காளெல்லாம் நீங்க பாட்டினும் உங்க இஷ்டத்துக்கு வேலை பார்க்குறீங்க அப்படின்னாங்க. இல்லை சார், போயிட்டு மனு கொடுத்தேன், ஒன்றுமே சொல்லலை. பயிர் காயுது, அதனால நான் வந்து செஞ்சேன். லால்பேட்டையில் வந்து பேச வேண்டியது தானே அப்படின்னாங்க. லால்பேட்டை வந்தேன் சார், 2 பிஸ்கட்டும் மிச்சரும் கொடுத்து அனுப்பிச்சிட்டாங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறம் உங்களும் ஒன்றும் ஸ்டெப் எடுக்கலை. அவர்கிட்டயே சொல்கிறேன் நான், அது அவர் தான் தெரியல. சொல்லிட்டு அனுப்பிச்சி விட்டேன். அப்புறம் இன்னொருத்தர் ஓடி வந்து, என்னம்மா நீங்கள் பட்டினம் தூருவாரிங்க, ஏன்னா ஆளுக்கு வந்து நீங்கள் பட்டினன்றீங்க. தண்ணி வாய்க்க அடைச்சி போய் கிடக்கு, விவசாயம் காயுது, அதனால் நான் இருக்கிற அடப்பை தானே எடுக்கிறேன், நான் என்ன வாய்க்கையில் வெட்டி என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு கொஞ்சம் கோபமாக பேசினேன். சரின்னு சொல்லிட்டு, ஏம்மா அவங்கள ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறேன் அப்படின்னாரு. இதில் என்ன அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டாரு. மறுநாள் ஆத்திரம் அடைந்த ரங்கநாயகி 9 கிலோமீட்டர் தூர்வாரினார்னு
2: பத்திரிகையில் செய்தி போட்டாங்க.
3: எனக்கு பத்திரிகைக்காரங்கன்னு தெரியாது. 2-3 பேப்பரில் ஒருத்தர் வந்து பெண்ணால் உருவாக்கப்பட்ட வாய்க்கா, ஒருத்தர் வந்து ஆத்திரமடைந்த ரங்கநாயகி, இப்படி ஒரு 3 பேப்பர்ல
2: வந்துச்சு. இருந்துச்சு. நீங்க அதை தூர்வாரி தண்ணி வர வச்சீங்க. ஆமா. அது மூலமா எத்தனை கிராமத்துக்கு தண்ணி வந்தது?
3: ஏகப்பட்ட கிராமம் சார். அந்த கந்தகுமாரன்ல இருந்து கூடுவுளி ஷட்டர் வரைக்கும் இந்த 9 கிலோமீட்டர்ல ஒரு துல்லியமா எனக்கு சொல்ல வரல. தூர்வாரினதானே 150 ஏக்கர் பயணம் இருந்து ஒரு விவசாயி வீடு தேடி வந்துட்டார்.
2: பொதுவா உங்க பகுதி வந்து நீர்மூழ்கி மோட்டர் எல்லாம் போட முடியாதா?
3: தண்ணி பிரச்சனையில் நானும் போட்டேன். 4.25 லட்சம் ஆச்சு. எனக்கு லோன் வாங்கி தான் போட்டேன். கடைசியில் பார்த்தா உப்பு தண்ணியாக போச்சு.
2: நானும் அந்த பக்கம் வந்திருக்கேன். சிதம்பரத்துலேருந்து நம்ம காட்டுமன்னார்குடி வரைக்கும் போருன்னா ஒரு மேல் ஊத்து போர் தான் வச்சிருக்காங்களே ஒழிய,
3: அது கூட சௌரா
2: ஆழ்துளை கிணறு போரே இருக்க மாட்டேங்குது.
3: ஆமாம்,
2: எல்லாம் மேக்சிமம் இந்த வீராணம் தண்ணி தான் பாயுது. ஒரு போகம் 2 போகம் தான் பண்ணுறாங்க.
3: ஒரு 18-20 அடியில் இருக்கிறது குடி தண்ணிக்கு இது யூஸ் ஆகுது.
2: அதுக்கப்புறம்
3: மேலூத்து தண்ணி வீட்டுங்களில் மட்டும் அது யூஸ் ஆகுது. மற்றபடி விவசாயத்துக்கு தண்ணி போர் தண்ணி இல்லை.
2: வீராணம் தண்ணி தான் நீங்கள் பயன்படுத்த வேண்டியிருக்கு. நிலம்லாம் எப்படியாப்பட்ட நிலம், மண்ணு எப்படியாப்பட்ட மண்ணு, அதெல்லாம் கொஞ்சம் சொல்லுங்களா?
3: நிலம் சூப்பர் நிலம் சார். எங்கள் பகுதியில் களிமண், அதனால் எதுவுமே நல்லா விளையக்கூடியது. அதாவது

0: ஸ்டாக்காக இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா. அப்போ திருவண்ணாமலை இந்த சைடெல்லாம் நெல் சன்னமாக இருக்கும், அந்த நெல்லை கொண்டாந்து எங்கள் வயலில் போட்டோம்னா புஷ்டியாக இருக்கும், இது மோட்டார் ஆகும்ன்ற சொல்கிற அளவுக்கு பெருசாகிடும்.
1: நெல் கரும்பு வாழை இந்த மாதிரிலாம் நல்லா வரும்.
0: அந்த வீரான ஏரி ஓரமாக போகுது, ஆனால் எங்கள் கிராமத்துக்கு வந்து கரும்பு எல்லாம் கிடையாது. நாங்கள் விவசாயம் பண்ணுறது வந்து அந்த கரை ஓரமாக வெத்தலை கொடி வித்தி அதெல்லாம் போட்டிருக்காங்க. அந்த ஓரமாக இருக்கும்போது இந்த பன்னி கரும்பு போடுவாங்க பொங்கலுக்கு. ஆலைக்கீழெல்லாம் கரும்பு போட்டு பார்க்கல நான்.
1: ஆனால் நீங்கள் வந்து நெல் தான்,
0: நெல் உளுந்து பயிர்.
1: இப்போ நெல்னா சம்பா.
0: ஆமாம்,
1: ஒரே போக தான் நெல் போட்டுருக்கீங்க.
0: ஆமாம்.
1: இப்போ நீங்களும் வந்து இந்த இயற்கை விவசாயம் அதெல்லாம் பண்ணுறதாகவும் நான் கேள்விப்பட்டேன், அது எப்படி?
0: ஆமாம் சார், இப்போ எனக்கு தெரியல. என்னுடைய பொண்ணுக்கு கேன்சர் வாங்கும்போது நான் ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது எனக்கு வெளி உலகம் அவ்வளோவா தெரியாது சார். விவசாய குடும்பத்தில் தான் பிறந்தேன். என்னுடைய கணவர் இறந்த பிறகு கிராமத்துக்கு வந்த பிறகு தான் ஒன்று ஒன்று பாதிப்பும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஃபஸ்ட்டு தண்ணி பாதிப்புக்கு தெரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி நான் பண்ணேன்.
1: நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா, ரசாயன உரங்கள், பூச்சிக்கொல்லிகள், களைக்கொல்லி, இதுல வந்து
0: பாதிப்பு, பயங்கர பாதிப்பு இருக்கு. அப்போ கேள்விப்பட்ட இது உரத்தாலதான் கேன்சர் வருதுன்ற மாதிரி அங்க பேசிக்கிட்டது என் காதுல விழுந்துச்சு. அப்போ நம்மளாலேயே இவ்வளவு பாதிப்பு இருக்கா? அந்த காலத்திலேயே நான் அவ்வளவா போட மாட்டேன். அந்த பூச்சி இந்த ஸ்ப்ரேயர் மருந்தெல்லாம் அடிக்கிறது இல்ல, டிஏபி இந்த யூரியா போடுவோம், அவ்வளவுதான். வேற எதுவும் நாங்க செய்யறது இல்ல. அப்படி இருந்தும் நம்ம இவ்வளோ இதாக பண்ணியும் இப்படி சொல்கிறாங்க, சரி அது பண்ணக்கூடாது அப்படின்னா, இப்போ அதெல்லாம் பண்ணால் தான் இப்போ பார்க்குற மாதிரியே இருக்குது. ஆரம்ப காலத்தில் நான் ரொம்ப பியூராக தான் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் சரி நம்ம இதுமாரி விளைய வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாப்பிள சம்பா, ஜீரக சம்பா, கிச்சிலி சம்பா, இது மூணுமே நிறையா போட்டேன் சார். நான் போடும்போது எனக்கு அதில் ஒரு நானாக கண்டுகிட்ட விழிப்புணர்வு வந்து, ஏற்கனவே நாங்கள் பயிர் வச்சிட்டு இருக்கும்போது வெள்ளம் வந்து அந்த உரம் போட்டதில் வந்து உடனே அப்படியே அழுவிடுது, தண்ணி கட்டினா அழுவிடுது.
1: வீரிய விட்டு
0: தாங்கல,
1: பாரம்பரிய
0: அதுதான் நானா தெரிஞ்சுக்கிட்டேன். ஏகப்பட்ட வெள்ளம் வந்துச்சு, எருவெல்லாம் அடிப்போம் நாங்க, மாட்டுக்கடை ஆட்டுக்கடை கட்டுவோம். இந்த உரம் போட்ட கொள்ளதான் இருந்தாலும் நம்ம இயற்கையா பண்றதுனால அந்த உரம் போட வேணாம், என்ன விளையுதோ அது விளையட்டும்னு சொல்லிட்டு நான் இந்த மூணு ரகமும் போட்டிருந்தேன். என்னால விற்க முடியல, ஆர்வம் இல்லை, விழிப்புணர்வு இல்லை, இதால் தான் நம்ம பாதிக்கிறோன்றது தெரியல. நானும் எவ்வளோ சொல்லி பார்த்து ஒரு 30-35 பேருக்கு இலவசமாக விதை நெல் கொடுத்து, ஃபஸ்ட்டு உங்கள் ஃபேமிலிக்கு பண்ணிக்கோங்க, மீதியெல்லாம் நீங்கள் உரம் போட்டுங்க, பண்ணி இது எப்படி இருக்குன்னு பாருங்கள், நம்மளுக்கு வந்து நோய் பாய்ப்படுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது, நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பித்தா நம்ம முழுசாக இயற்கை விவசாயத்துக்கு வரலான்றது நிறைய விழிப்புணர்வு பண்ணேன். இருந்தாலும் இன்னும் ஒரு பாதி அளவுக்கு தான்.
1: எனக்கு ஒரு கேள்வி என்னென்னா, மாப்பிள்ளை சம்பா, கிச்சிலி சம்பா சாப்பிட எப்படி இருக்கும்? டேஸ்ட்
0: பாட்டு கூட இருக்கேன் சார், கிச்சிலி சம்பா ஆக்கி வச்ச, மொச்ச குழம்பு வச்சேன்னு சொல்லுவேன், அதனால அது செம்ம டேஸ்டா. ஜீரக சம்பா ஊரே கூப்பிடும், அந்த அளவுக்கு இருக்கும் ஜீரக சம்பா. தெருவில் போனா கூட அவங்க போய் சாப்பிடணுன்ற தோன்ற அளவுக்கு.
1: சம்பால கூட ரெண்டு வெரைட்டி சொல்றாங்க.
0: ஆமா,
1: அந்த அளவுக்கு
0: வாசனை இல்லாதது ஒண்ணு, வாசனை உள்ளது
1: ஒண்ணு. வாசனை உள்ளதா
0: இல்ல? நான் வாசனை உள்ளதுதான் போட்டிருந்தேன். அதனாலதான் வந்து என்கிட்ட அரிசி வாங்கிட்டு போய் அதை ரெண்டு வாயில போட்டு எனக்கு இதை கொடுத்தே அவனை என்கிட்ட தீந்து போச்சு, கொடுத்தே அவனு சண்டை போட்டு எங்கிட்ட வாங்கிட்டு போன விவசாயம்லாம் இருக்காங்க. இன்னைக்கு அவங்களாம் பெருசாக பண்ணுறாங்க, அது ஒரு சந்தோஷம். நான் வந்து ஒரு ஆணவண்ணா படித்து கொடுக்குற ஆசிரியர் மாதிரி அவங்கெல்லாம் இப்போ பிஹெச்டி பண்ணுறாங்க. எனக்கு ஆரம்பத்தை சொல்லி கொடுத்தேன், அவங்களாம் நிறையா பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, அதுவே ரொம்ப சந்தோஷம்.
1: மாப்பிள்ளை சம்பான்னா,
0: மாப்பிள்ளை சம்பான்னா உடம்பு வந்து ஹெல்த்தி ஜாஸ்தி, நோஞ்சானா இருக்கிற பிள்ளைங்க கூட புஷ்டியாக இருக்கும். அந்த காலத்தில் எல்லாம் அந்த கல்லை தூக்கிலாம் மாப்பிள்ளை டெஸ்ட்
1: பண்ணுவாங்க.
0: ஆமாம், அந்த அரிசியில் எது வேணால் செஞ்சு சாப்பிடலாம், அவ்வளோ ஒரு சத்தான பொருள்னு சொல்லுவாங்க.
1: ஆனால் இன்னைக்கு 100க்கு மேற்பட்ட பாரம்பரிய
0: நடைமுறையிலே இருக்கு சார்,
1: நடைமுறையில். ஆனால் மொத்தத்தில் ஒரு 500க்கு மேலே சொல்கிறாங்க.
0: இப்போ வந்து நிறைய கருப்பு கவுனி, மாப்பிள்ளை சம்பா, பூங்காறு, கிச்சிலி சம்பா, இந்த மாதிரியெல்லாம் நிறைய யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க.
1: சரி, இப்போ நீங்கள் ஆரம்பத்தில் வந்து கிச்சிலி சம்பா, மாப்பிள்ளை சம்பா, சீரக சம்பா அதிகமாக ஒன்றும் விலை போல எனக்கு அப்படியே வாங்குறதுக்கு ஆள் இல்லாமல் இருந்தது. நீங்கள் இப்போ எப்படி இருக்கு நிலமை?
0: இப்போ வாங்குறாங்க சார் எல்லாரும், ஆனால் என்னால் பண்ண முடியல.
1: ஆனால் மக்கள்கிட்ட விழிப்புணர்வு
0: அவசியம் வந்துருச்சு சார்.
1: பாரம்பரிய ஒரு அரிசின்னா அதுக்கு ஒரு வரவேற்பு இருக்கு.
0: ஆமாம்,
1: ஏன்னா ரேட்டும் அதிகமாக தான் இருக்குது,
0: எல்லாருக்கும் விழிப்புணர்வு இருக்கு, எல்லாம் வாங்குறாங்க. நிறைய நிலம் வச்சிருக்கிறவங்க இப்போ காசும் பண்ணணும் அப்படின்றதுனால அந்த விவசாயமும் சேர்ந்து பண்ணுறாங்க, ரெண்டுமே பண்ணுறாங்க.
1: ரசாயன உரங்களை பயன்படுத்தி பண்றதும் பண்றாங்க, அது மாதிரி இயற்கை முறையில பாரம்பரிய நெல் ரகமும் பயிர் பண்றாங்க.
0: கலந்த மாதிரி இருக்கு, எனக்கே ஆச்சரியமா இருக்கு. போறவர்கள் என்னடானா கருப்பு கவுனி போட்டிருக்கேன், கருப்பு கவுனி போட்டிருக்கேன்றாங்க. கருப்பு கவுனியில வந்து ஒரு 21 வியாதிக்கு வெயினா இருக்கு. அதனாலதான் அந்த காலத்துல ராஜாக்கள்லாம் அதை யாருக்கும் கொடுக்காது, அவங்க மட்டுமே
1: சாப்பிடுவாங்க, மத்தவங்களுக்கு அது அனுமதி இல்லைம்பாங்க.
0: ஆமா, அனுமதி இல்லைன்றாங்க.
1: சரி, கருப்பு கவுனி வந்து எல்லா நிலத்திலயும் விளையுமாங்க?
0: விளையுது சார்.

0: நான் சும்மா 9 சென்ட்ல தான் போட்டேன், பெரிய மூட்டை 2 மூட்டை எடுத்தேன். ஆனால் சொன ஜாஸ்தி, அது 6 உயரத்துக்கு வளருது.
1: இப்போ ஒரு விவசாயிட்ட கேட்டேன், யானை கவுனி வந்து யானையே வந்து மறைக்கிற அளவுக்கு உயரமாக இருக்கும் அப்படின்னு சொன்னார். ஆனால் அதையே சார் நம்ம வந்து பூக்கிறதுக்கு முன்னாடி ஒரு தடவை அறுத்து விட்டோம்னா சார் அது திருப்பி மேலே வளரும் போது அந்த அளவுக்கு உயரம் போக மாட்டேங்குது சார். ஆனால் கதிர் நல்லா வந்து அது எப்படி அது எனக்கு சொல்லுங்களேன்.
0: சாதாரணமா இப்ப முருங்கை விளையுது பாத்தீங்களா, முருங்கை விளையவளையும் ஒடிக்க ஒடிக்கதான் நல்லா
1: பம்பையா
0: வரும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இதை அறுத்து விட்டாக்க இது இன்னும் கிளச்சு நிறைய கதிர்
1: உயரம் போகாது,
0: உயரம்
1: பம்பையா வந்துடும்.
0: அடப்பு இல்லாம ஃப்ரீயா காத்தோட்டமா கதிர் வர்றதுக்கான வாய்ப்பு நல்லா கிடைக்கும் சார்.
1: பாரம்பரிய நெல் ரகம் பண்றீங்க, அதுக்கு வந்து நீங்க ரசாயன உரம் எல்லாம் பயன்படுத்தல, அது ஒரு முறையில இருக்குது. இப்போ ரசாயன உரமும் பயன்படுத்தியும் பண்ணுற முறையும் இருக்குது, எதில் லாபம் எது நஷ்டம் என்ன இது அதெல்லாம் கொஞ்சம் சொல்லுங்களா.
0: லாபம் வந்து பொதுவாக நெல்லில் லாபமே கிடையாது, என்ன தான் பாடுபட்டு பண்ணால் கூட. எங்கள் பகுதியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா உளுந்து பயிர் தான் லாபமாக இருக்கும்.
1: நெல் வந்து 1 ஏக்கருக்கு எத்தனை மூட்டை வரைக்கும் கிடைக்குது உங்கள் பகுதியில்?
0: அந்த நாளில் வந்து 80 மேனின்னு சொல்லுவாங்க, 40 மூட்டை, அதாவது குறைஞ்சது 50 மூட்டை கூட அறுத்துருக்காங்க. நான் வந்து அடுத்தது நான் போன பொசிஷன்ல 90லலாம் 80 மேனி எடுத்திருக்கோம். பொன்மணின்னு ஒரு நெல் போட்டோம், அது வந்து 80 மேனிக்கெல்லாம் வந்துச்சு. நிறைய பொன்னி நட்டேன், பொன்னியும் நல்லா நிறைய சலங்கு வச்ச மாதிரி நிறையவே வந்தது சார், 40 மூட்டை அளவுக்குலாம். ஆனால் இன்னைக்கு
1: 60 கிலோ மூட்டை சொல்றீங்க?
0: ஆமாம், 40 மூட்டை கிட்ட போடுவோம், இடம் மூட்டை போடுவோம். இப்போ வந்து 20 மூட்டைக்கே ஒன்னப்படி என்னப்படின்னு இருக்கு. என்ன தான் பண்ணா கூடுமே மண்ணில் அந்த அளவுக்கு.
1: சரி, மண்ணில் வளர்த்த கூட்ட வேண்டியதுன்னா மண்ணில் வந்து உயிர் சத்து குறைஞ்சி போயிருக்கும்
0: கிடக்கட்டினா அந்தந்த வருஷத்துக்கு அப்படி இப்படி தெரியுது. இயற்கையாக மண்ணோட வளம் கொஞ்சம் கெட்டு போயிடுச்சு.
1: நான் ஒரு காலத்தில் நீங்கள் சொல்கிற மாதிரி ஆட்டுக்கடை இதெல்லாம் வந்து வயலில் கட்டுவாங்க,
0: வீட்லேயும் உரம் இருக்கும், எருகுழி இருக்கும்,
1: எருகுழி இருக்கும், எல்லாரும் கொள்ளையிலையும் இருக்கும்,
0: எல்லாரும் கொள்ளையிலையும்
1: அதை எடுத்து கொண்டு போய் கோடை காலத்தில் வந்து வயல் அடிப்பாங்க,
0: வயல் அடிப்பாங்க,
1: ஒரு முறையா பண்ணிட்டு இருப்பாங்க.
0: இப்போ ஆடு மாடு யாரும் அதிகமா வளர்க்கல, அந்த உரமும் கிடைக்கல, எப்பயோ வர்ற மாடு ஆடு அது குடும்பம் ஒரு சில விவசாயி தான்.
1: கெடை விடுறதெல்லாம் இப்ப இல்ல,
0: இல்ல
1: ரொம்ப குறைஞ்சு போச்சு,
0: குறைஞ்சு போச்சு.
1: அதுதான் பார்க்க வேண்டியதா இருக்கு.
0: அழிக்க முடியல,
1: தண்ணி வந்து பிரான ஏரி தான் சொல்லிட்டீங்க. அதனால சம்பா ஓரளவு மழை கழிய நம்பி நம்ம ஒரு போகம் பண்ணிடுறோம், ரெண்டாவது போகம் நெல் போட முடியாம நீங்க உளுந்து பயிர் இப்படி போடுவீங்களா?
0: ஆமா, ஊடு பயிரா போட்டு.
1: அது எப்படி உளுந்து உங்க
0: பக்கம்
1: வந்துடுது?
0: ஒரே கலரு, கெட்டித்தன்மை, வெயிட்டு, மாவு வந்து அவுட்டர் நிறைய கிடைக்கும் கிரைண்டர்ல போட்டா. 1 வருஷம்
1: ஆனாலும் அந்த நல்ல மாவு
0: இருக்கும். ரெண்டாவது வேற இடத்துல விளையிற உளுந்து, அதாவது ரொம்ப இனிப்பா டேஸ்ட் பண்றவங்களுக்கு அது தெரியும், லைட்டா கசப்பு தன்மை தெரியும் வடையில. எங்க ஊர் உளுந்துக்கு இப்ப இந்த வருஷம் கூட பன்னாடத்துல இருந்து வந்து.
1: நீங்க சும்மா பெருமைக்கு சொல்றீங்களா? உண்மையிலேவா?
0: உண்மை சார், நான் விவசாயி, நான் வந்து 90ல இருந்து பண்ணிட்டு இருக்கேன் விவசாயம். சொல்லி சொல்லி தான் எங்ககிட்ட வாங்கிட்டு போயிருக்காங்க, உங்க வீட்டு உளுந்து, உங்க வீட்டு நெல். ஏன்னா வந்து வெளியூர்ல இருந்து.
1: இப்ப சில இடங்கள்ல வந்து கொய்யாக்கானா இப்ப அந்த கொள்ளையில வெஞ்ச கொய்யாக்கா நல்லா இனிப்பா இருக்கும் பாம்பாங்க. சில தோப்புல என்னன்னா மாந்தோப்புல இப்ப அவர் தோப்பு வந்து நல்லா மாங்காய் நல்லா இனிப்பா இருக்கும். மண்ணை பொறுத்து இருக்கு, அதை ஒத்துக்கிறேன். பலாப்பழம் கூட சொல்லுவாங்க
0: பண்ருட்டி தான் நல்லா இருக்கும். இதே கேரளால இருக்கிறதெல்லாம் அவ்வளவு நல்லா இருக்கு, நல்லா தான் விளையுது. இருந்தா கூட பண்ருட்டி டேஸ்ட் எங்கேயுமே வராது.
1: ஆமா, அந்த மாதிரி வந்து உங்க பகுதியில உளுந்து வந்து நல்லா இருக்கு.
0: பயம் ஃபேமஸ் அதிகாரிகிட்ட எல்லாம் சொல்லியிருக்கேன், புவிசார் கூறியீடு வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு செய்யறமான்னு சொல்லியிருக்காங்க. எங்க பகுதியில ஏன் அப்படி இருக்குன்னா, நாங்க தண்ணி எல்லாம் வைக்க மாட்டோம், களை எடுக்கிறது இல்ல, அந்த ஊடு பயிரா போடுறதுனால அந்த அடப்புல
1: பணியிலேயே விளையறதுதான்.
0: ஆமா, அந்த அடப்புல வரும் மிஷின் விட்டு தான் இருக்கிறோம், அது சேதம் ஆகலையான்றாங்க. கொஞ்சம் கொஞ்சம் அந்த டயர் போற இடத்துல கொஞ்சம் சேதம் ஆகும், இருந்தா கூட ஈல்டு கொடுத்துடும், நல்லா வந்துடும்.
1: அதுக்கு ஏதாவது முறை இருக்குதா? இப்ப நெல் அறுவடைங்கிறது மிஷின் அறுவடை ஆயிடுச்சு, அது மிஷின் வந்து கொஞ்சம் உலையெல்லாம் இருந்து அந்த நேரத்தில் நம்ம உளுந்து வரைச்சிருந்தோம்னா போயிடுது, உளுந்தே இல்லாமல் போயிடுது. நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, நெல் அறுவடை முடிச்சுட்டு ஒரு டிராக்டர் வச்சு நல்லா ஒரு ஓட்டு ஓட்டிட்டு அதுக்கு பிறகு உளுந்து வரைக்கிறவங்களும் இருக்காங்க. ஆனால் வந்து உங்கள் பகுதியில் நான் அப்படி பார்க்கல. நீங்கள் வந்து அந்த காலத்தில் சொல்லுவாங்க இல்லையா, அறுவடைக்கு 1 வாரம் 10 நாளைக்கு முன்னாடியே வந்து உளுந்து வரைச்சிருவாங்க, அது வந்து நம்ம அறுவடைப்போ முளைச்சே இருக்கும்.

0: அந்த மெத்தட் தான் உங்கள் பதிவில் பார்க்குறேன். மிஷினில் சேதமடையாமல் இருக்கிறதுக்கு ஏதாவது பண்ணுறீங்களா, என்ன செய்கிறீங்க?
1: அதாவது நாங்கள் தான் அந்த விறைக்கும் போதே பயிருக்கு வந்து கால் பதி பித்துன்னு இருக்கிற மாதிரி பயிர் வரைப்போம். கொஞ்சம் தண்ணி சிலுப்பாடாக இருக்கும்போது அந்த பதத்தில் உளுந்து வரைப்போம். அப்படியே அது காயவும் 8 நாள் கழித்து தான் நாங்கள் அறுவடைக்கு கையறுப்புக்கு அப்படி தான் அறுத்தோம். இப்போ மிஷினுக்கு என்ன பண்ணுறோம்னா நல்லா காய வச்சிடுறோமா, காய வச்சுட்டு விறைக்கிறது வந்து 2 இலையாக இருக்கும். மிஷின் போனால் கூட நிமிந்து வந்துடுது. விறைக்கிற பதம் தான் மண்ணோட பதம். சில சமயத்தில் கொஞ்சம் தண்ணி ஜாஸ்தியாக இருந்தால் அந்த டயர் போகிற இடத்துல கொஞ்சம் சேதம் ஆகதான் செய்யும்.
0: உளுந்து தவிர வேற என்ன தானிய வகையெல்லாம் பண்ணுறீங்க? நரிப்பயிர், பாசிப்பயிர்?
1: நரிப்பயிரெல்லாம் போடல சார், எல்லாம் ஆடு மாடு தின்ட்டு போயிடணும். முத மாரி இப்போ தான் ஆடுங்க வருதா மாடுங்க வருதா.
0: பாசிப்பயிர் தான்.
1: பாசிப்பயிர்.
0: பச்சைப்பயிர்
1: ரெண்டும் ஒன்று தான், பச்சைப்பயிர் பாசிப்பயிர்.
0: பாசிப்பயிர் கொஞ்சம் கலர் வேற மாதிரி,
1: கலருன்னா அது கொஞ்சம் மோட்டாவாக இருக்கும். பருப்பே பார்த்தீங்கன்னா அது வெள்ளை ராசியாக தெரியும். நாட்டு பயிர் வந்து மஞ்சளா இருக்கும், வாசனை நல்லா இருக்கும். இதுல எந்த வாசனையுமே இருக்காது.
0: பாசிப்பயிர்.
1: ஆமா.
0: எது நல்ல ரேட்டு போகுதுங்க?
1: எங்க பக்கம் விளையறத ரேட்டு போகுது 8,600 ரூபாய் போயிட்டு. எங்க இருந்தோ போன் பண்றாங்க எனக்கு வாங்கி கொடுங்க, என்னால அவங்களுக்கு பேசவே முடியல. எப்படி உங்களுக்கு செஞ்சு தர்றது? 1000 கேள்வி கேக்குறாங்க. உங்க பக்கம் தான் பாசிப்பயிர் நல்லா இருக்காமே, எனக்கு அப்படி பண்ணா இப்படி, இப்படி பண்ணா இப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. எனக்கு அவங்களுக்கு எல்லாம் பண்ணி கொடுக்க முடியல.
0: சரி, இவ்வளோ ரேட்டு சொல்கிறீங்களே, இந்த ரேட்டு வந்து எப்படி அரசாங்கமே எடுத்துக்குதா?
1: ஆமாம், சென்ட்ரல் கவர்மெண்ட் எடுக்குது.
0: மத்திய அரசு நிறுவனமே அங்கே இருக்குதா?
1: குடோனில் அவங்க வச்சு தான் எடுத்துட்டு இருக்காங்க.
0: உளுந்த பொறுத்தளவுக்கு
1: நான் போட்டது 800க்கு போட்டேன்.
0: 8,500 ரூபா லாபமாக இருக்குதா?
1: அது ஓரளவுக்கு லாபம் தான். ஆனால் மழை வந்து கொஞ்சம் வீணாக்குது சார். 2 வருஷமாக நல்லா தான் வருது.
0: கோடையில் வந்து மழை வந்துடுது.
1: ஆமாம், அது என்ன தெரியல. மழை ஒரு நாள் 2 நாள் பெஞ்சாலும் வீணாக்கிடுது அதை.
0: அதாவது மழை வந்து ஒரு அன்சீசனாக இருக்குது. ஏன்னா வந்து ஜனவரி மாதம் பொங்கல் அப்பயும் ஒரு மழை பெஞ்சு மாம்பூலாம் நிறைய கொட்டி போய் அது ஒரு பிரச்சனை உண்டு பண்ணிச்சு. மே மாதம் வந்து என்னமோ மழை காலம் மாதிரி மழை பிடிஞ்சி அது பெரிய ஒரு பாதிப்பு உண்டு. இயற்கை வந்து பருவநிலை மாற்றங்கிறாங்க இல்லையா, நல்ல கண்கூடா தெரியுது நமக்கு.
1: அக்னி நட்சத்திரத்துல இந்த மாதிரி பெஞ்சு,
0: அக்னி நட்சத்திரம் மாதிரியே தெரியல, எல்லாம் போர்வை போட்டு தூங்கினாங்க.
1: ஒரே ஒரு நாள் பெய்யும், ஆனா இந்த வாட்டி தொடர்ந்து பெஞ்சிட்டு இருக்கு. இதில் என்ன சொல்லுவாங்க, வயலோட கர்ப்பம் களைஞ்சிரும்னு சொல்லுவாங்க. அந்த வயல் வந்து இந்த கோடையில் தான் நல்லா வெடிச்சு, அந்த வெடிப்புக்குள்ளார காற்று போகும். களிமண் வயல் இல்லைங்களா, நல்ல காற்று போகணும். இப்போ அந்த காற்றெல்லாம் போகாத இது மறைச்சது.
0: சில விவசாயிகள் வந்து முறையாக செஞ்சால் லாபம் இருக்குன்னு தான் சொல்கிறாங்க.
1: ஆமாம்,
0: சில விவசாயிகள் சொல்கிறாங்க என்ன விவசாயம் பண்ணாலும் லாபம் இல்லைங்கன்றாங்க. நம்ம மண்ணுடைய தன்மையை பார்க்கணும், மண்ணில் என்ன உயிர் வளம் இருக்குங்கிறத பார்க்கணும், மண்ணுக்கு என்ன சத்துலாம் தேவை இதெல்லாம் அறிஞ்சு நம்ம செய்யணும். அப்புறம் வந்து காலத்துக்கு ஏற்ற பயிரை விளைவிக்கணும். நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லையா, எப்படிலாம் செஞ்சா நல்ல லாபமான ஒரு விவசாயியா இருக்கலாம்?
1: மண் பரிசோதனை வேணும் சார், தண்ணி பரிசோதனை வேணும். இந்த மண்ணுக்கு இந்த உரம் தான் போடணும்னு, நம்ம பட்டணம் விளையணும்னு எல்லாம்
0: இஷ்டத்துக்கு போடக்கூடாது.
1: இஷ்டத்துக்கு தூக்கி போடுறாங்க. அந்த ஒரு விஷயத்துல விழிப்புணர்வே கிடையாது சார். காய்க்கும் பூக்கும் நமக்கு நல்லா நிறைய விளையும் விளையும் சொல்லிட்டு நிறைய மருந்துகளை கொண்டே அடிச்சு, களைக்கொல்லியும் அடித்து, பூச்சி மருந்து அது இதுன்னு அடித்து உரத்தையும் போடுறாங்க நிறையா. அந்த உரம் போடுறதுனால அது நல்லா வளர்றதுனால அந்த பச்சையத்துக்கு உடனே புகையும் பூச்சி எல்லாமே வருது. அப்புறம் அதுக்கும் மருந்து அடிச்சிட்டு இருக்காங்க. அந்த விழிப்புணர்வு இன்னும் சரியாக வரல மக்களுக்கு. அதெல்லாம் கரெக்டாக பண்ணால் விவசாயம் நல்லாவே இருக்கும்.
0: இவ்வளோ நேரம் உங்களது விவசாய அனுபவங்கள் எல்லாம் பகிர்ந்துக்கிட்டீங்க, மற்ற விவசாயிகளுக்கு ஒரு பயனுள்ள நிகழ்ச்சியாக இது அமைஞ்சிருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு உங்கள்கிட்டருந்து விடைபெறுறேன். நன்றி, வணக்கம்.
1: நன்றி, வணக்கம்.
2: இதுவரை உழவருடன் சந்திப்பு. கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் வட்டம் வடமூர் விவசாயி எஸ் ரங்கநாயகி அவர்களுடன் நேர்முகம் கேட்டீர்கள். நேர்முகம் கண்டவர் மயிலாடுதுறை த. செந்தில்குமார் அவர்கள்.
3: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: தொடர்வது நாட்டுப்புற பாடல்.

0: நாட்டுப்புற பாடல் கேட்டீர்கள். இனி பண்ணை செய்தி.
1: இன்றைய பண்ணை செய்தியில், கால்நடைகளுக்கு ஏற்ற உயர் விளைச்சல் மருதாம்பு தீவன சோளம் CSV 33 MF பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். மருதாம்பு தீவன சோளம் CSV 33 MF அகில இந்திய அளவில் 2017 வெளியிடப்பட்டது. இந்த ரகம் ஆடிப்பட்டத்தில் தமிழ்நாடு, கர்நாடகா, மகாராஷ்டிரா, குஜராத், ஹரியானா, பஞ்சாப், உத்தரகாண்ட், உத்தரப்பிரதேசம் மற்றும் ராஜஸ்தான் மாநிலங்களில் சாகுபடி செய்ய ஏற்றதாகும். இந்த தீவன சோளம் CSV 33 MF பசுந்தீவன உற்பத்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 225 டன் ஒரு ஏக்கருக்கு ஒரு வருடத்திற்கும், உலர் தீவனம் 60 டன் ஒரு ஏக்கருக்கு ஒரு வருடத்திற்கும் கிடைக்குது. இதோட சிறப்பு இயல்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மருதாம்பு மற்றும் பல அறுவடைக்கு ஏற்ற ஒரு ரகம், உயரமான மெல்லிய இனிப்பு சுவை கொண்ட தண்டு மற்றும் இலைகள், அதிக புரத சத்து மற்றும் அதிக செரிமான தன்மை கொண்ட ஒரு பசுந்தீவனம், அதிக தூர்கள் மற்றும் மருதாம்பு துளிர்விடும் திறன் கொண்டது, குருத்தி மற்றும் தண்டு துளைப்பானிற்கு எதிர்ப்பு தன்மை கொண்ட ஒரு ரகம்தான் இந்த தீவன சோளம். இலைக்கருகள் மற்றும் துருநோய்களுக்கு எதிர்ப்பு தன்மை கொண்ட ஒரு ரகம். சாகுபடி குறிப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எந்த பருவத்தில் பயிர் செய்யலாம் அப்படின்னா, இந்த ரகத்தை பசுந்தீவனத்திற்காக இலை பயிராக ஆடிப்பட்டம் அதாவது ஜூலை ஆகஸ்ட் மாதத்திலும், தைப்பட்டத்தில் அதாவது பிப்ரவரி மற்றும் மார்ச்சில் பயிரிடலாம். மேலும் மானாவாரியில் புரட்டாசி மாதத்தில் அதாவது செப்டம்பர் அக்டோபர் மாதத்தில் பயிரிடலாம். நிலம் தயாரித்தல், நிலத்தை வட்டு கலப்பை கொண்டு ஒரு முறையும் புழுதி கலப்பை கொண்டு இருமுறையும் நன்றாக உழ வேண்டும். அடியுரமாக தொழு உரத்தை 1 ஹெக்டருக்கு 12 டன் முதல் 13 டன் என்ற அளவில் இட வேண்டும். மேலும் சூடோமோனாஸ் ஃப்ளோரசன்ஸ் என்ற நுண்ணுயிரியை 2.5 கிலோ அளவில் எடுத்து 100 கிலோ தொழு உரத்துடன் கலந்து அடிவுரமாக இடுதல் வேண்டும். நிலத்தை சமன் செய்து 6 மீட்டர் நீளத்திற்கு வரப்புகளை ஏற்படுத்தி அவற்றில் வரிசைக்கு வரிசை 30 சென்டிமீட்டர் மற்றும் செடிக்கு செடி 15 சென்டிமீட்டர் இடைவெளி விட வேண்டும். குச்சிகள் உதவியால் 3 சென்டிமீட்டர் ஆழத்தில் கோடுகள் போட்டு விதைகளை விதைக்க வேண்டும். விதையளவு ஹெக்டருக்கு 5 கிலோ, 2 கிலோ ஒரு ஏக்கருக்கு என்ற அளவில் விதைக்க வேண்டும். விதை நேர்த்தி 1 ஹெக்டருக்கு தேவையான விதையை 600 கிராம் அசோஸ்பைரில்லம் மற்றும் பாஸ்போபாக்டீரியா என்ற நுண்ணுயிர் உரங்களுடன் கலந்து விதைக்கவும். நீர்ப்பாசனம், விதைப்பு செய்தவுடன் ஒரு முறை தண்ணீர் பாய்ச்ச வேண்டும். விதைத்த 3ஆம் நாள் உயிர் தண்ணீர் பாய்ச்ச வேண்டும். பிறகு நிலத்தின் தன்மைக்கு ஏற்றவாறு 8-10 நாட்களுக்கு ஒரு முறை நீர்ப்பாசனம் செய்தல் அவசியம். உர நிர்வாகம், பொதுவாக தழை, மணி, சாம்பல் சத்து,

0: 80 40 40 என்ற அளவில் இட வேண்டும் ஒரு ஹெக்டேருக்கு. தழைச்சத்தை இடும்பொழுது 50% அடி உரமாகவும் மீதமுள்ள 50% 30 நாளில் இட வேண்டும். இவ்வாறு பசுந்தீவன அறுவடைக்கு பின் 40 கிலோ தழைச்சத்தை இட வேண்டும். களை நிர்வாகம். விதைத்த 20 நாள் பயிரை களைத்து ஒரு கை களை எடுக்க வேண்டும். பயிர் பாதுகாப்பு. இந்த ரகத்தை பூச்சி மற்றும் நோய்கள் தாக்குவதில்லை. மேலும் தீவன பயிர்களுக்கு பூச்சி மற்றும் நோய் தடுப்பு மருந்துகள் பரிந்துரைக்கப்படுவதில்லை. அறுவடை. முதல் அறுவடை 50% பூ பூக்கும் தருணத்திலும், அதாவது 65-70 நாட்களிலும், அடுத்த அறுவடை 45 நாட்கள் இடைவேளையிலும் மேற்கொள்ளலாம். இவ்வாறு கால்நடைகளுக்கு ஏற்ற உயர் விளைச்சல் மருதாம்பு தீவன சோளம் CSV 33 MFI பயிரிட்டு பயன்பெறலாம்.
1: பண்ணை செய்தி கேட்டீர்கள். இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. வணக்கம் நேயர்களே.
2: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

போன்ற இனிய பாடல்கள். ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசையில் இரவு 10 மணிக்கு தேன் மழை.

0: நினைவலைகள். நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
1: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
0: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
2: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
1: அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, எண் 4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி, 605006.
0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 kHz முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
3: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம்.

திரை இசையில் அடுத்ததாக உயிரே திரைப்படத்திலிருந்து எஸ் ஜானகி பாடிய பாடல் கேட்டு ரசிக்கலாம்.

நிலையத்தின் நேரம் சரியாக 8:16:40. காற்றலையில் கலந்து வரும் இனிய கீதமாய் திரையிசையில் அடுத்ததாக ஆசை திரைப்படத்திலிருந்து பாடலை பாடியவர்கள் உன்னிகிருஷ்ணன், அனுராதா ஸ்ரீராம்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி ஒலிபரப்பில் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திரை இசை நிகழ்ச்சியில் வரும் பாடலின் படம் பார்வை ஒன்றே போதுமே. பாடலை பாடியவர்கள் உன்னிகிருஷ்ணன், எஸ் ஜானகி.

புதுச்சேரி அரசு மின்துறை விடுத்துள்ள அறிவிப்பு. மத்திய அரசின் பிரதம மந்திரி சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் மூலம் வீட்டின் மேற்கூரையில் சூரிய மின் உற்பத்தி நிலையம் அமைப்பதற்கு ரூபாய் 78,000 வரை மத்திய அரசின் மானியம் பெற்ற அனைத்து பயனாளிகளுக்கும் இனி சூரிய மின் நிலையம் அமைத்து மத்திய அரசின் மானியம் பெறவுள்ள அனைத்து பயனாளிகளுக்கும் கூடுதல் மானியமாக முதல் 13,000 பயனாளிகளுக்கு ரூபாய் 30,000 வரை வழங்க புதுவை அரசு அனுமதி அளித்துள்ளது. மாநில அரசின் கூடுதல் மானியம் பெறுவதற்கான விண்ணப்பத்தை தங்களின் சோலார் வெண்டாரிடமோ அல்லது எக்ஸிக்யூட்டிவ் என்ஜினியர் கேபிள்ஸ் அண்ட் டிடிசி மின்துறை தலைமை அலுவலகத்திலோ பெற்று பூர்த்தி செய்து கீழ்கண்ட சுய கையெழுத்திட்ட ஆவண நகல்களுடன் சமர்ப்பிக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். வங்கி கணக்கு புத்தகத்தின் முதல் பக்கம் அல்லது ரத்து செய்யப்பட்ட காசோலை, ஆதார் அட்டை. இத்திட்டத்தின் மூலம் புதியதாக சேர்ந்து பயன்பெற விரும்புவோர் www.pmsurya.ghr.org.in என்ற இணையதளத்தின் மூலம் விண்ணப்பிக்க வேண்டும். மேலும் விவரங்களுக்கு தொலைபேசி எண்கள் 9489808372 மற்றொரு எண் 9489808373. இந்த செய்தியை புதுச்சேரி அரசு மின்துறை கண்காணிப்பு பொறியாளர் மற்றும் துறை தலைவர் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி அரசு மின்துறை விடுத்துள்ள அறிவிப்பு கேட்டீர்கள். திரையிசையில் அடுத்ததாக உழவன் திரைப்படத்திலிருந்து கே.ஜே. யேசுதாஸ் ஸ்வர்ணலதா பாடிய பாடல் ஒலிக்க கேட்கலாம்.

பயனுள்ளதா, பொது அறிவை வளர்க்கக்கூடியதா, நம்ம காலை நேரத்திற்கு சரியான தொடக்கமாக வருவது தகவல் தளம். தினமும் காலை 8:02 8:30 நமது முதன்மை அலைவரிசையில் தகவல் தளம்.

நிலையத்தின் நேரம் சரியாக 8:35:18. திரையசையில் அடுத்ததாக புதிய மன்னர்கள் படத்திலிருந்து டி என் மகாராஜன் சுஜாதா மோகன் பாடிய பாடல் கேட்டு ரசிக்கலாம்.

நிகழ்ச்சியில் அடுத்ததாக சிறைச்சாலை திரைப்படத்திலிருந்து வரும் பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ரா பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திரை இசை.

காற்றலையில் மிதந்து வரும் தேனிசை தென்றலாய் திரையிசையில் அடுத்ததாக நேருக்கு நேர் திரைப்படத்திலிருந்து பாடலை பாடியவர்கள் ஹரிஹரன், ஆஷா போஸ்லே.

0: தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் மலர்விழி. இந்தியாவும் சைப்ரஸும் தீவிரவாத எதிர்ப்பு, தொழில்நுட்பம் புதுமையாக்கம், உயர்கல்வி, ஆராய்ச்சி மற்றும் கலாச்சாரத்துறையில் ஒத்துழைக்க பல்வேறு உடன்பாடுகளை இறுதி செய்துள்ளன. பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று புதுடெல்லியில் சைப்ரஸ் அதிபர் திரு நிக்கோஸ் கிறிஸ்டோ டூடில்லஸுடன் இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்திக் கொள்வது குறித்து பேச்சுவார்த்தை நடத்தினார். புதுடெல்லியில் நாளை நடைபெறவுள்ள 19வது ரோஜ்கார் மேளாவில் பிரதமர் திரு நரேந்திர மோடி பல்வேறு அரசு துறைகளில் பணிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட சுமார் 51,000 பேருக்கு காணொலி காட்சி மூலம் நியமன கடிதங்களை வழங்குகிறார். சாலை அமைக்கும் பணிகளின் ஒரு பகுதியான சுரங்கப் பணிகள் மற்றும் சரிவு பகுதிகளை சீர்படுத்தும் பணிகளுக்கு தொழில்நுட்ப ஆலோசனை பெற தேசிய நெடுஞ்சாலைகள் ஆணையம் நார்வே நாட்டின் புவி தொழில்நுட்ப கழகத்துடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்து கொண்டுள்ளது. ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் இன்று மாலை ராஜஸ்தான் மாநிலம் ஜலோரில் பூஜ் பரேலி எக்ஸ்பிரஸ் ரயிலை கொடியசைத்து தொடக்கி வைத்தார். நாட்டில் மூத்த குடிமக்களுக்கான ஆதரவு கட்டமைப்பை வலுப்படுத்தும் வகையில் மத்திய சமூக நீதி அமைச்சகத்தால் உருவாக்கப்பட்டுள்ள ஜீவன் செயலியை அமைச்சர் டாக்டர் வீரேந்திரகுமார் புதுடெல்லியில் இன்று வெளியிட்டார். சிபிஎஸ்இ 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதிய மாணவர்கள் விடைத்தாள் நகல் கோரி பெறுவதற்கான அவகாசம் வரும் 24ஆம் தேதி வரை ஒரு நாள் நீட்டிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக இந்த அவகாசம் நாளையுடன் முடிவடைந்ததாக இருந்தது. நாட்டின் பல்வேறு பகுதிகளில் கோடை வெப்பத்தின் தீவிரம் அதிகரித்திருப்பதால் இந்தியாவின் மொத்த மின்சார தேவை கடந்த 4 நாட்களில் முன்னெப்போதும் இல்லாத அளவில் அதிகரித்துள்ளது. நேற்று பகல் நேர அதிகபட்ச மின்சார தேவை 270.82 GW பதிவாகியிருப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. ஹைதராபாத்தில் நடைபெறும் IPL போட்டியில் பெங்களூரு அணிக்கு எதிராக முதலில் ஆடும் ஹைதராபாத் அணி சற்று முன்வரை 15 ஓவர்களில் 2 விக்கெட் இழப்பிற்கு 189 ரன் எடுத்திருந்தது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.
0: இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.
2: Good evening. This is Akashvani. I am Anuja.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 9:30. நேயர்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு இனிமையான இரவு வணக்கம். நீங்கள் கேட்டு ரசிக்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி சங்கீத வானிலை. நிகழ்ச்சியின் தொடக்கமாக ஊரு விட்டு ஊரு வந்து திரைப்படத்திலிருந்து இளையராஜா எஸ் ஜானகி பாடிய பாடல் கேட்கலாம்.

0: பூக்கொலைகள். நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
1: வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
0: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.

0: அனுப்ப வேண்டிய முகவரி நினைவலைகள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி என் 4 இரண்டாவது குறுக்கு தெரு இந்திரா நகர் கோரிமேடு புதுச்சேரி 605006
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
2: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
3: நிலையத்தின் நேரம் சரியாக 9:41:30. ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி ஒலிபரப்பில் சங்கீத வானிலை நிகழ்ச்சியில் வரும் பாடலின் படம் தாய் மனசு. பாடலை பாடியவர்கள் மனு எஸ் ஜானகி,

தொண்டையில தான் நினைச்சே.

இதமான இரவு வேளையில் காற்றலையில் கலந்து வரும் இனிய கீதமாய் சங்கீத வானிலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக செந்தூர பாண்டி திரைப்படத்திலிருந்து வரும் பாடலை பாடியவர்கள் மனோ ஸ்வர்ணலதா.

நிகழ்ச்சியில் வரும்பாடலை பாடியவர்கள் எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி. தங்கமகன் படத்திலிருந்து பாடல். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சங்கீத வானிலை

ஒழுத்த பாடலோடு சங்கீத வானிலை நிகழ்ச்சி நிறைவு பெற்றது. ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 10 மணி. தேன்மணி நிகழ்ச்சியில் தொடக்கமாக தீர்க்க சுமங்கலி படத்திலிருந்து வரும் பாடல் வாணிஜெயராம் பாடியது

தேன்மலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக பார் மகளே பார் படத்திலிருந்து பி பி ஸ்ரீனிவாஸ், பி சுசிலா குழுவினரோடு பாடிய பாடல் கேட்கலாம்.

தித்திக்கும் தேன் தமிழ் பாடல்கள் வரிசையில் அடுத்ததாக பெற்றால்தான் பிள்ளையா திரைப்படத்திலிருந்து வரும் பாடலை பாடியவர்கள் டி எம் சௌந்தரராஜன், பி. சுசிலா.

தேன்மணி நிகழ்ச்சியில் அடுத்ததாக காத்திருந்த கண்கள் படத்திலிருந்து வரும் பாடல் பி பி ஸ்ரீனிவாஸ் பாடியது.

காலத்தை வென்று நம் மனதில் நீங்கா இடம் பிடித்த பாடல்கள் வரிசையில் அடுத்ததாக நீதிக்கு பின் பாசம் படத்திலிருந்து வரும் பாடல் டி எம் சௌந்தரராஜன் பி சுசிலா இணைந்து பாடியது.

புதுச்சேரி அரசு மின்துறை விடுத்துள்ள அறிவிப்பு. மத்திய அரசின் பிரதம மந்திரி சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் மூலம் வீட்டின் மேற்கூரையில் சூரிய மின் உற்பத்தி நிலையம் அமைப்பதற்கு ரூபாய் 78,000 வரை மத்திய அரசின் மானியம் பெற்ற அனைத்து பயனாளிகளுக்கும் இனி சூரிய மின் நிலையம் அமைத்து மத்திய அரசின் மானியம் பெறவுள்ள அனைத்து பயனாளிகளுக்கும் கூடுதல் மானியமாக முதல் 13,000 பயனாளிகளுக்கு ரூபாய் 30,000 வரை வழங்க புதுவை அரசு அனுமதி அளித்துள்ளது. மாநில அரசின் கூடுதல் மானியம் பெறுவதற்கான விண்ணப்பத்தை தங்களின் சோலார் வெண்டாரிடமோ அல்லது எக்ஸிக்யூட்டிவ் என்ஜினியர் கேபிள்ஸ் அண்ட் டிடிசி மின்துறை தலைமை அலுவலகத்திலோ பெற்று பூர்த்தி செய்து கீழ்கண்ட சுய கையெழுத்திட்ட ஆவண நகல்களுடன் சமர்ப்பிக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். வங்கி கணக்கு புத்தகத்தின் முதல் பக்கம் அல்லது ரத்து செய்யப்பட்ட காசோலை, ஆதார் அட்டை. இத்திட்டத்தின் மூலம் புதியதாக சேர்ந்து பயன்பெற விரும்புவோர் www.pmsuryaghar.org.in என்ற இணையதளத்தின் மூலம் விண்ணப்பிக்க வேண்டும். மேலும் விவரங்களுக்கு தொலைபேசி எண்கள் 9481

9080372 மற்றொரு எண் 9489080373. இந்த செய்தியை புதுச்சேரி அரசு மின்துறை கண்காணிப்பு பொறியாளர் மற்றும் துறை தலைவர் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி அரசு மின்துறை விடுத்துள்ள அறிவிப்பு கேட்டீர்கள். நிலையத்தின் நேரம் சரியாக 10:22:41. தேன்மழை நிகழ்ச்சியில் அடுத்ததாக குமுதம் திரைப்படத்திலிருந்து டி எம் சவுந்தரராஜன் கே ஜமுனாராணி பாடிய பாடல் ஒலிக்கிறது.

தடை மாமா மா.

0: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
1: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
0: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
2: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
1: அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, எண் 4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி, 605006.
0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
3: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம்.

தேன்மழையில் நனைந்து கொண்டிருக்கும் நேரம் 10:30 ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி ஒலிபரப்பில் தேன்மழை நிகழ்ச்சியில் வரும் பாடலின் படம் பரிசு. பாடலை பாடியவர்கள் TM சௌந்தரராஜன், பி. சுசிலா.

தேன்மலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக பனித்திரை திரைப்படத்திலிருந்து பாடலை பாடியவர்கள் டாக்டர் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன், டி வி ரத்னம்.

0: அடி மருமகளெல்லாம் எருமைகளா, அந்த மாமியாருக்கு அடிமைகளா, அடி மருமகளெல்லாம் எருமைகளா, அந்த மாமியாருக்கு அடிமைகளா.
1: அத வயசானவங்க புரிஞ்சுக்கணும் நம்ம வாலிப மன்னத்தை தெரிஞ்சுக்கணும், அத வயசானவங்க புரிஞ்சுக்கணும் நம்ம வாலிப மன்னத்தை தெரிஞ்சுக்கணும்.

0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில்
1: அழகென்ற சொல்லுக்கு முருகா.
0: தினந்தோறும் காலை 6:15
2: கர்த்தரை என்றும் நம்பிக்கையாக கொண்டவனெவனோ பாக்கியவா.
0: தெய்வீக ராகம் தினந்தோறும் காலை 6:15 தெய்வீக ராகம்.
3: நிகழ்ச்சியில் அடுத்ததாக வஞ்சிக்கோட்டை வாலிபன் திரைப்படத்திலிருந்து பி லீலா குழுவினரோடு பாடிய பாடல் ஒலிக்க இருக்கிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தேன்மழை

குடும்பம், பாசம், காதல், தத்துவம் என பல இனிமையான பாடல்களை வழங்கிக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி ஒலிபரப்பில் தேன்மழை. நிகழ்ச்சியில் வரும் பாடலின் படம் வீரத்திருமகன். பாடலை பாடியவர்கள் பி பி ஸ்ரீனிவாஸ், பி சுசிலா.

தேன்மழை நிகழ்ச்சியில் நிறைவாக ஆயிரத்தில் ஒருவன் திரைப்படத்திலிருந்து டி எம் சௌந்தரராஜன் பி சுசிலா இணைந்து பாடிய பாடல் ஒலிக்கியிருக்கிறது.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி. நேரம் 11 மணி. நமது நிலையம் நாளை வழங்கவுள்ள நிகழ்ச்சிகள் பற்றி அறிவிப்பு. நாளை காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் கிருஷ்ணவேணி அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை. 6:15 தெய்வீகராகம் சேவை செய்திகள். 6:35 உழவர்களுக்கான செய்திகள். கோவைக்காய் சாகுபடி குறித்த காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். காத்தமுத்துவாக மயிலாடுதுறை செந்தில்குமார் அவர்களும், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோரும் பங்கேற்கின்றனர். 6:45 மாநில செய்திகள், சென்னை அஞ்சல். 6:55 சூழல் அறிவோம், சுற்றுச்சூழல் மற்றும் அதை பாதுகாக்க வேண்டியதன் முக்கியத்துவம். வாசிப்பவர் முனைவர் ஏ சண்முகம் அவர்கள். 7 மணிக்கு புதுவை புதுமை சிந்தனை மலர். 7:02 நினைவலைகள். 7:25 நலமாய் வாழ உயர் இரத்த அழுத்தத்திற்கான மருந்துகள் குறித்து விளக்கமளிக்கிறார் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையின் பொது மருத்துவத்துறை பேராசிரியர் டாக்டர் பாலமுருகேசன் அவர்கள். 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கச்சிகோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 நகர் உலா. 8:02 8:30 தகவல் தளம். 8:45 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி. படைப்பு ஆகாஷ்வாணி திருநெல்வேலி சென்னை அஞ்சல். 9:00 அரங்கிசை புவனேஸ்வரி ராஜகோபால் அவர்களின் பாட்டு கேட்கலாம். டாக்டர் உஷா ராஜகோபால் அவர்கள் வயலின். ஏவி மணிகண்டன் அவர்கள் மிருதங்கம் சென்னை அஞ்சல். 10:02 கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். 11:02 நேயர் நேரம் தொலைபேசி வழி நேரடி நிகழ்ச்சி. தலைப்பு பொறுமையே பெருமை. நெறிப்படுத்துபவர் ஜேக்கப். 12:00 துலாக்கோல் நேயர் கருத்து மடல்கள். 12:15 இசைப்பயிற்சி கற்றுக் கொடுப்பவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள். கற்றுக்கொள்பவர் ஏ ஸ்ரீநிதி. 12:30 பன்னிசை மாலை எம் எம் தண்டமாணி தேசிகர் அவர்கள் பாடியவை. 12:50 புதின பக்கங்கள் ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள் புதினத்தொடர். வாசிப்பவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள். 1:00 மகளிர் நேரம் தொலைபேசி வழி மகளிர் விருப்பம். 2:15 என்றும் இனியவை. 2:40 மொழிப்பயிற்சியில் பிரெஞ்சு பாடம் ஆசிரியர் டாக்டர் எஸ் ஆனந்தவேலு அவர்கள் மாணவி ஜே மணிமொழி. 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல். 3:10 பன்மொழி பாடல்கள். 3:30 சங்கீத சாரல் எஸ் காயத்ரி அவர்களின் பாட்டு. 4:00 அன்னக்கிளி திரைப்பட ஒளிச்சித்திரம். இசை இளையராஜா. திரைக்கதை வசனம் பஞ்சு அருணாச்சலம். இயக்கம் தேவராஜ்.

மோகன். 5 மணிக்கு இளைய பாரதம். இளைஞர்களை சந்திப்போம். ஒரு புதிய முன்னெடுப்பு. வானொலிக்கு 90 கொண்டாட்டங்களை ஒட்டிய சிறப்பு நிகழ்ச்சிகளின் வரிசையில் கல்லூரிகள் இடையே நடைபெற்ற 1 நிமிட பேச்சாற்றல் போட்டியின் காலிறுதி சுற்றின் வானொலி தொகுப்பு. நிகழ்ச்சி அமைப்பு ஏபி எலிசபெத் அவர்கள், அமைப்பில் உதவி எம்எஸ் நிவேதா ஸ்ரீ, படைப்பு புதுச்சேரி வானொலி நிலையம். 5:30 சின்னஞ்சிறு கிளிகள். புதுச்சேரி இந்திரா நகர் அரசு தொடக்கப்பள்ளி மாணவர்கள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சியின் நிறைவு பகுதி. 6 மணிக்கு திரையிசை. 6:20 மனோரஞ்சிதம். 7 மணி முதல் 7:15 மணி வரை. 8:00 முதல் 8:58 மணி வரை திரையிசை. 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 உழவர் உலகம். வாழையில் உர மேலாண்மை உரை வழங்குபவர் அம்பாசமுத்திரம் நெல் ஆராய்ச்சி நிலையத்தின் உதவி பேராசிரியர் முனைவர் வி ஜெய்கணேஷ் அவர்கள். தொடர்ந்து மெல்லிசை, வேளாண் செய்திகள் ஆகியவை இடம்பெறும். படைப்பு ஆகாஷ்வாணி திருநெல்வேலி சென்னை அஞ்சல். 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல். 9:30 சங்கீத வானிலை. 10 மணிக்கு அகில பாரத இசை நிகழ்ச்சியில் சங்கனாச்சேரி SCP மாதவன் நம்பூதிரி அவர்களின் பாட்டு. படைப்பு ஆகாஷ்வாணி திருவனந்தபுரம் டெல்லி அஞ்சல். 11 மணிக்கு நிகழ்ச்சி நிரல் வானிலை அறிக்கை. 11:10 நமது முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவுபெறும். நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். வானிலை முன்னறிவிப்பு. இன்று தென்மேற்கு வங்காள வரிகுடாவின் பல பகுதிகளிலும், அதை ஒட்டிய தென்கிழக்கு, மேற்கு மத்திய மற்றும் கிழக்கு மத்திய வங்காள விரிகுடாவின் சில பகுதிகளிலும் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசி, சில சமயங்களில் மணிக்கு 60 கிலோமீட்டர் வேகத்தில் திடீரென அதிகரிக்கும் பலத்த காற்றுடன் கூடிய சூறாவளி வானிலை நிலவ வாய்ப்புள்ளது. நாளை அந்தமான் கடற்பரப்பில் கிழக்கு மத்திய வங்காள விரிகுடாவின் சில பகுதிகளிலும், அதனை ஒட்டிய மேற்கு மத்திய வங்காள விரிகுடாவின் சில பகுதிகளிலும் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் வீசும் காற்று, சில சமயங்களில் மணிக்கு 60 கிலோமீட்டர் வரை வேகத்தில் திடீரென அதிகரித்து பலத்த காற்றுடன் கூடிய சூறாவளி வானிலை நிலவ வாய்ப்புள்ளது. வானிலை முன்னறிவிப்பு கேட்டீர்கள்.